நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். புலர்கின்ற இந்த பொழுது நம் அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின் மாதம் 18 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி சனிக்கிழமை நேரம் 5:57 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை நடுவு நிலைமை என்ற 12வது அதிகாரத்தில் இருந்து 6வது குறட்பா. கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரியே அல்ல செய்யின். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையில் இருந்து. தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரியே அல்ல செய்யின். குரலோசை கேட்டோம். இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், திருவாரூர் சீமாட்டி செல்ஸ், தஞ்சாவூர் ரியோ மருத்துவமனை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், பேரளம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். முன்னதாக நமது நிலையத்தின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள். இன்று காலை 8:45 பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலியின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது சிறுபுளியூர் அருள்மிகு கிருபாசமுத்திர பெருமாள் கோவில். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி கவேரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், இன்று பங்கேற்கும் தளிர் ஜே ஃப்ளோரா, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:40 இரவு காலை 10:40 11:40 பிற்பகல் 3:40 மாலை 4:40 இரவு 8:40 9:40 10:40 எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெறும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம். ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து புதுப்பொழுது 8:05 திருவாரூர் சீமாட்டி செல்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் பாட்டு பட்டாசு, 8:30 பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் முதலில் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் சரீனா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல், காலை 10:00 பேரளம் சர்வசங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இது எங்க ஏரியா, கடலூர் மாவட்ட நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 ஜெயங்கொண்டம் ராகும் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:10 பேரளம் சர்வசங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் ஜி பூம்பா, 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ் லைவ் ஃபோன் இன் ஓல்டு ஃபிலிம் சாங்ஸ், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ், 1:30 தேசிய அஞ்சல் தினம் சிறப்புரை வழங்குபவர்

0: 84 of 37 set the chaise alight. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: நம்பி அகப்பொருள். இந்நூல் நாற்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர். 5 உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகும். 5 உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வகையில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்தொடு நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, 5, பெருந்திணை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் உயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் 5 மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கூடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலைப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

பக்தி மாலை. காலை பொழுதின் புத்துணர்வை மீட்டெடுக்கும் இனிய தருணம், உள்ளத்தை ஈர்க்கும் பக்தி பரவசத்தோடு நம் அன்றாட பணிகளை தொடங்க காரைக்கால் பண்பலையின் பக்தி மாலை உங்களை அழைக்கிறது. ஒப்பில்லாத பெருமாள், கடல் காற்றும் ஆன்மீக வாசனையும் கலந்த காரைக்காலின் காலை பொழுதில் பெருமாளின் திருநாமம் கேட்பது மனதிற்கு சொர்க்கமாகும்.

மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த இந்த இனிய வேளையில் உங்கள் உள்ளங்களை பக்தி பரவசத்தில் நனைக்கின்றது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்கும் முன், அன்பார்ந்த மெய்யன்பர்களே, பரபரப்பான இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிம்மதியோ நம் உள் மனதுக்குள்ளேயே அமைதியாக அமர்ந்திருக்கிறது. அதை உணர வைக்கும் ஒரு திவ்யமான தருணம்தான் இந்த பக்தி மாலை. காலமெல்லாம் நம்மை தாங்கும் கருணை கடல், அந்த பரம்பொருளின் திருவடிகளை சரணடையும் வேலை இது. நம் முன்னோர் காட்டிய ஆன்மீக பாதையில் நம் பாரம்பரியத்தின் வேர்களை தொட்டுச் செல்லும் ஒரு ஆன்மீக பயணம். எண்ணம் போல் வாழ்வு, சொல்போல் செயல். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு தூய பக்தி இருக்கும்போது அங்கே தோல்விக்கே இடமில்லை. பாரதியின் வாக்குப்படி, சக்தி முகம் பார்த்து நாம் செய்யும் செயல்கள் யாவும் வெற்றியை தரும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் அடுத்தடுத்து இரண்டு பாடல் கேட்டோம். இரண்டு பாடல்கள் பாடியிருந்தவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், அடுத்து வந்த பாடலை பாடியிருந்தவர் வாணி ஜெயராம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பக்தி மாலையில் இனி வரும் பாடல் விமலா டைட்டஸ் பாடியிருக்கும் பாடல்.

எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் என்ற உயர்ந்த தத்துவத்தோடு நம் எல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ பிரார்த்திப்போம். இது சரளபாடி இருக்கும் பாடல்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் விளக்கேற்றும் வேளை மாலை மணி 5:30 கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:35. காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
2: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை.
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
10: அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு ஒரு சில இடத்துல மட்டும் வாய்ப்பு இருக்குது, கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சி 31-34°C வரைக்கும் பதிவாகும். இரவு நேர வெப்பநிலை 23-25°C பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 60-65% பதிவாக வாய்ப்பு இருக்குது, இரவு நேரத்தில் 90-95% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 12-14 km என்ற அளவில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வந்து முடிவடைகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த காற்றின் திசை இப்போ மாறி வடகிழக்கில் லேசாக வந்து கொண்டிருக்குது. இது முழுமையாக வந்ததுக்கப்புறம் வடகிழக்கு பருவம் வந்து ஆரம்பமாகும். அது ஆரம்பமானோடனே நமக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இப்போதைக்கு இந்த எல்நினோ காரணத்தினால இந்த தென்மேற்கு பருவமழை முடிஞ்ச ஸ்டேஜ்லேயும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தள்ளி போயிட்டுருக்கு. இதனால் வெப்பம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இன்னொரு ஒரு வாரம் அந்த அளவுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை உருவானதால் மழை அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இந்த மழையை பயன்படுத்தி நாத்தங்கால் தயார் செய்வது, நேரடி விதைப்பு செய்கிறது, இதெல்லாம் வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் மத்திய கால ரகங்களை வச்சு விவசாயிகள் பணிகளை மேற்கொள்ளலாம். மத்திய கால நெல் ரகங்கள் வந்து விதைகள் எங்கள் கல்லூரியில் கிடைக்குது. அதை வெள்ளை பொண்ணி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொண்ணி, சம்பா மசூரி, AD38, KKL2-4 போன்ற ரகங்களை பயன்படுத்தலாம். நேரடி விதைப்பு, சேற்று விதைப்பு ரெண்டையுமே செய்யலாம். இல்லை தண்ணீர் வசதி இருந்ததுன்னா மெஷின் நடவுக்கும் ஏற்பாடு செய்யலாம். முக்கியமாக சேத்து விதைப்பு செஞ்சால் களைக்கொல்லி பயன்படுத்துவது நல்லது. களையை வந்து ஓரளவு கட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு உள்ளது. புழுதி விதைப்பில் மிக அதிக களை வரதுக்கு வாய்ப்பு இல்லைனால அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். விதைகளை விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது நல்லது. காப்டான் திரம் 1 கிலோவுக்கு 2 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிடம் 1 ஏக்கருக்கு 1 பொட்டலம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் தொடர்ந்தால தடுப்பூசி போடுவது நல்லது. மற்றபடி பொதுமக்களும் வானிலை முன்னறிவிப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது
0: காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
1: அவர்களுக்கு.
8: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்திய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினுடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சமல் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாண்மை சான்றோர்க்கு அணி என்றார் வள்ளுவர். சான்றோர்கள் நடுவு நிலையிலிருந்து தவறமாட்டார்கள். திருவாரூரை மிக சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் மனுநீதி சோழன், அவன் மகன் வீதி விடங்கன் ஒரு நாள் தேரில் வீதி உலா வர புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட போது அது அரசர்கள் மட்டுமே செல்லுகின்ற வழி. அந்த வழியில் தேரில் செல்லுகிற போது இளம் கன்று ஒன்று வீதி விடங்கனின் தேர்காலில் விழுந்து மாண்டது. அதை அறிந்த பசு ஆராய்ச்சி மணியை நாவினால் அசைத்து மன்னனுக்கு அறிவித்தது. மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணி ஒளியை கேட்டவுடன் அதிர்ந்து போனார். ஓடி வந்து நிகழ்ந்ததை அறிந்து யார் காரணம் என கேட்டபோது தங்களின் மகன் என்று சொன்னபோது பசுவின் துயரை போக்குவதற்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலிலிட்டு கொள்வதுதான் அதற்கு சரியான நீதி. பசுவிற்கு ஒரு நீதி, ஆளும் மன்னனுக்கு ஒரு நீதி இல்லை, இருவருக்கும் சமநீதி என்று துலாக்கோலில் எப்படி இரண்டு பக்கமும் பொருளை வைத்து சமமாக எடைபோடுவார்களோ அப்படி பசுவினுடைய துயரத்தையும் ஒன்றாக எண்ணி நீதி வழங்கிய நிகழ்ச்சி. சான்றோர்கள் எப்பொழுதுமே தனக்கொரு நீதி பிறருக்கு ஒரு நீதி என்று நீதியில் பாகுபாடு இல்லாமல் நீதி வழங்குவார்கள். அப்படி நீதி நிலையில் நிலைபட்டு நிற்பதே சான்றோருக்கு அணியாக கூறுகின்றனர். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்னும் குறளின்படி சான்றோர்கள் பொய்யேற்றவர்களாக உண்மை நிறைந்தவர்களாக நேர்மையுடன் வாழ்ந்து உலகை வாழ வைப்பார்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
3: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ் பெஸ்ட்.

நேயர்களின் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி. 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 100.3 படிப்படியா பல பல நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக

0: துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகாவுன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1,275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின்தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன.

0: பயணிகள் வசதிக்காக அரசு தனியார் பேருந்துகள் உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
1: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்தில். இப்போ வந்து அம்ரித் பார் திட்டம் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் வர 1, 2, 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்தில் அப்படின்னா எங்கே போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்போ எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்கே போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோச் கட்டாங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியாக ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு.
1: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021 வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன்மாதிரியாக உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24 ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்தி கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21 முதல் 3 நடைபெற உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:55. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேயர்

0: இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
2: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம்.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: My name is Jay Flora.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: I am studying 4th standard.
5: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: சுத்தத்தை பற்றி பாடல பாடுறதா இருக்கேன்.
5: எங்க பாடுங்களே.
6: வாசனை கெட்ட வாசனை கெட்ட வாசனை தமக்கு தொலைக்குதே, குறு குடி இந்த வாசம் அதிகமாச்சு, இது வாடிக்கை ஆகி போச்சுதே, வீட்டு சுத்தி குப்பை கோலம் போடக்கூடாது, சாக்கடையில் தேங்கும்படி செய்யக்கூடாது, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போட வேண்டும், உண்பதற்கு முன் சோப்பு போட்டு

0: சூப்பரா பாடல் பாடிருக்கீங்க. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருப்பீங்களா?
1: வச்சிருப்பேன்க்கா.
0: வீட்டுல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க?
1: ஜாமா கவுக்கிறது, வீட கூட்டுறது, துணி என்னோட ட்ரெஸ் எல்லாம் நானே துவைச்சிக்கிறது, குப்பைலாம் இருந்துச்சுன்னா அதை குப்பை தொகை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னே பிடிச்சு கொட்டுவேன்.
0: மக்கும் குப்பைன்னா என்ன, மக்காத குப்பைனா என்ன?
1: மக்கும் குப்பைனா மண்ணில் ஏதாவது போட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டா அது வந்து இருக்காது, மண்ணார் மண்ணாவே இருக்கும். ஆனால் மக்காத குப்பைனா மண்ணில் எவ்வளோ நாள் மூடி வச்சாலும் அது அப்படியே இருக்கும்.
0: இப்போ மக்கும் குப்பைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், அதே மாதிரி மக்காத குப்பைக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்.
1: மக்காத குப்பைக்கு பிளாஸ்டிக் பை,
0: சரிங்க.
1: மக்கும் குப்பைக்கு ஒரு பேப்பர். காய்கள் தோலெல்லாம் மண்ணில் உடமா மாறிடும். எங்கள் ஸ்கூல்லே நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு குப்பைகளை மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் பிரித்து போடுறது உடமா மாறினானே செடிகளுக்கு போடுவோம். 2020-21 எங்கள் பள்ளி தேசிய தூய்மை பள்ளி விருது வாங்கியிருக்காங்க.
0: அதனால தான் நீங்கள் சுத்தத்தை பற்றி இன்றைக்கி பாடல் பாடியிருக்கீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரிங்க பாப்பா, நீங்கள் படித்து பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: I want to become an army officer.
0: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.

0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலடிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலி உலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பன்முறை ஒலிபரப்பு. புது பொழுது நிகழ்ச்சியின் முதலில்

0: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா.

தரிசனம் மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். வன்சரன் சுரற்காய் அசுரருக்கு வெங்குற்றமுமாய், தன்சரன் நிழல்கீழ் உலகம் வைத்தும் வையாதும், தென்சரன் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்த பிரான், என் சரணன் கண்ணன் என யாளுடை என்னப்பனே என்பது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. திருவாரூரிலிருந்து தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புலிவலம் என்ற இடத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத சீனிவாச மூர்த்தியை தரிசிக்க மெய்யன்பர்களான உங்கள் அனைவரையும் புலிவலத்திற்கே அழைத்துச் செல்கிறோம்.

0: ஒரு சமயம் யாத்திர பாரவருக்கும் நாரதருக்கும் இடையே விவாதம் ஏற்பட்டது. இந்த விவாதத்தின் பயனாக நாரதர் யாத்திர பாரவரை புலிவேடம் தரித்து திருவாரூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத சீனிவாச மூர்த்தியை வலம் வருமாறு கூறினார். அதன் பயனாகவே அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச மூர்த்தி அமைந்திருக்கும் ஊரின் பெயர் புலிவலம் ஆயிற்று.
1: சரண்யன் பட்டாச்சார், திருவாரூர் திருத்திரப்பூண்டி சாலையிலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் புலிவலம் பெருமாள் சன்னதி உள்ளது. புலிவலம் பெருமாள் திருப்பதி நகரான சன்னதி. கோபுரம் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டு மேற்கு பார்த்து அமைந்துள்ளது. அதேபோல 7 நிலைகளை கொண்டது திருப்பதியுடைய பெருமாளுடைய கருவறை சன்னதி. வாசலில் ராஜகோபுரத்தை உடனே கொடிமரம், அதனை தாண்டினார் போல கருடாழ்வார், பட்சி ராஜன் சொல்லக்கூடிய கருடாழ்வார், அவரை வழங்கி நேராக இரட்டை விநாயகர் வலதுபுறத்திலும், மறுபக்கம் நாகராஜர் மறுபுறத்திலும், அதனை தாண்டினவுடன் 2 துவாரபாலர்களை வணங்கி பெருமாள் சன்னதி உள்ளே, அதற்கு முன்னாடி விஸ்வக்ஷேன சன்னதி உள்ளது, பெருமாளுக்கு அடுத்தபடியாக அவர் சன்னதி, அதனை வணங்கிவிட்டு பெருமாளை சன்ன உள்ளது. பெருமாள் விசேஷம், திருப்பதிக்கு நிகரான பெருமாள், 7 மலைகளை ஏறி சேவிக்க வேண்டியிருந்த பெருமாளை 7 நிலைகளில் கொண்டு வந்து இந்த பெருமாளை சேவிக்கின்றோம். பெருமாள் சாலிகிராம பருவத்திலே இருப்பதனால் பெருமாள் 2 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. சாலிகிராம பருவம் என்பது கங்கை காவேரியில் கிடைக்கக்கூடிய ஒரு கூடாங்கல் மாதிரி. அதனால் இந்த சாலிகிராமத்தில் உள்ள பெருமாளுக்கு நித்தியபடி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக ஆராதனை தினமும் நடைபெறுகிறது. விசேஷமான சன்னதி அது. எந்த பெருமாள் கோயிலையும் ஏகாதசி அமாவாசை போன்ற விசேஷங்களில் மட்டுமே மூல பெருமாளுக்கு திருமஞ்சனம். ஆனால் இங்கு புலிவலம் பெருமாளுக்கு நித்தியபடி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கல்வி செல்வம், பிள்ளை செல்வம், திருமண தடை என அனைத்தையும் அருளக்கூடிய எம்பெருமான், சந்தான கிருஷ்ணன், கோபால கிருஷ்ணன், சீனிவாசன் என்றெல்லாம் போட்டப்படும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத சீனிவாச மூர்த்தியானவர் கல்யாண கோலத்தில் அவர் தரும் வந்த அருட்காட்சியை நம் மனதில் கொண்டு நம் கண்களை மூடி தியானிக்கின்றோம்.
1: ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, சீதராய நமஹ, ரிஷிகேசவாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, சீதாய நமஹ, சீனிவாசாய நமஹ, ரிஷிகேசவாய நமஹ, பத்மநாப தாமோதரபத்யாய நமஹ, பூர்மாயிரமவராகாய நமஹ, பத்கராமாய நமஹ, பலராமாய நமஹ, கேசவி நந்தனாய நமஹ, நந்தகோபவியாத்மஜாய.

ாயணராமாயீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திரியாய மகனீய குணாத்மனே சக்கரபத்யதனுதாயே சார்வபூபாய மங்களம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசன் பரிபூர்ண கற்பன் நீராஜ.

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி

0: பிரகாரத்தில் வீற்றிருக்கும் சீனிவாச மூர்த்தியை தரிசித்து பிரகாரத்தை வலம் வரும் பொழுது வலது புறத்தில் கால சக்கரத்தை உணர்த்தும் சக்கர தாழ்வாரை தரிசிக்கிறோம். அவரது சன்னதியில் பிரகாரத்தை தொடர்ந்து வலம் வரும் பொழுது இடது புறத்தில் இரு கைகளை கூப்பி வணங்கியபடி காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் சன்னதியை அடைகின்றோம்.
1: ஆஞ்சநேயாய நமஹ, மகாவீராய நமஹ, அனுமதே நமஹ, மாருதாத்மஜாய நமஹ, தத்வஜ்ஞான விசாகாய நமஹ, ஓம் ரசோக விம்சகாரகாய நமஹ, ஓம் பரிபத்ர பரிகாரகாய நமஹ, பரசௌரியவிநாத. ரோட்டுக்கு எழுத்தாப்புல ஆஞ்சநேயர் சன்னதி, ரோட்டுக்கு கிழக்கு பார்த்து பெருமாள் பகவானுக்கு கொண்டிருக்க எழுத்தாப்புல ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயர் சன்னதி அமாவாசை மற்றும் சனிக்கிழமையில விசேஷமாக சிறப்பு வழிபாடுகள் உண்டு. சனிதோஷம் ராகுதோஷ போகிறதுக்காக வடமாலை சாட்சியம், அதேபோல சனிக்கிழமை அமாவாசையில விமர்சையாக அபிஷேகம். ஸ்ரீராமதூத பரந்தராயணமா இந்திரசித்த பிரதாமோக ஸ்ரீராமதூத பரந்தராஞ்சனே கபிராஜாயமாத்தோதரமாத்திரங்கரை ஸ்ரீரமகாவோம். ஓம் புத்தீர்பலம் யசோதீரம் நிர்பயத்வமரோகதா அஜாத்திய வாக்பர்வம் அனுமஸ்மரணாத்வவேத் ஆஞ்சநேயாய வித்மிகே வாயுபுத்ராய யோதிமிகே.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா

0: ஸ்ரீநிவாஸ் ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
1: ஓம் நம சிவாய.
2: மெய்யன்பர்களே, சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக புலிவளத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீநிவாச மூர்த்தி சன்னதிக்கு அருகிலேயே காட்சியளிக்கின்றார் தட்சிண கோகர்ணீஸ்வரர்.
3: புலிவளம் பெருமாள் கோயிலுக்கு அடுத்தபடியாக ஒரே காமவுண்டில் இரண்டு தெய்வங்களும் ஒன்றாக இருப்பதால் சைவமும் வைணவமும் சேர்ந்த ஒரு கேத்திரமாக அந்த புலிவள கேத்திரம் கருதப்படுகிறது. இங்கே சிவபெருமானும் மேற்கு பார்த்து அருபாலிக்கிறார். அங்கே விநாயகர், பாலதண்டாயுதபாணி, துர்கை, மகாலட்சுமி உள்பட 63 நாயன்மார்களுடன் மிக சிறந்த திருக்கோயிலாக விளங்கப்படுகிறது. புலிவளத்திலே திருவாரூருக்கு அடுத்தபடியாக பக்கத்து நிகரான பெரிய சிவங்கோயில் என்று சொல்லக்கூடிய தட்சிண கோகர்ணேஸ்வரர்.
4: பிரபும் பிராணநாதம், விபும் விஸ்வநாதம், ஜகந்நாதநாதம், சதானந்த பாஜம்.
2: தட்சிண கோகர்ணேஸ்வரரை தரிசித்து அவரது பிரகாரத்தை வலம் வரும் பொழுது விநாயகர், பால தண்டாயுதபாணி, துர்க்கை, மகாலட்சுமி, 63 நாயன்மார்கள், யமபயம் போக்கக்கூடிய, காலங்களை ஆளக்கூடிய காலபைரவரை வணங்கி நிற்கின்றோம்.
4: பரப்ரஹ்ம ப்ரஹ்மாதி வந்த்யமானம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே.
2: மெய்யன்பர்களே, திருவாரூரிலிருந்து தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புலிவளத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீநிவாச பெருமாள் மற்றும் தட்சிண கோகர்ணேஸ்வரரை தரிசித்து வாழ்வில் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

சுதாகர் கேட்டுக்கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை

0: விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷனை யூஸ் பண்ணிருக்கோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையா எதுவுமே இல்லாம இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படை வசதியும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே முற்றிலுமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் குப்பன். நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பரவாயில்ல. முன்னெல்லாம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் இல்லாத இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேரெல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான

0: பொருட்கள்
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
5: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
4: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: கும்பகோணம் MS பல்லோக்கு மருத்துவமனை தேசிய தரச்சான்றிதழ் பெற்றது.
7: வெளி மற்றும் உள் நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், ENT, சக்கரை நோய், கால்புண் சிகிச்சை, டயாலிசிஸ் என
6: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு MS பல்லோக்கு மருத்துவமனை கும்பகோணம்.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரை தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள், அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்ஸ் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
12: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது புது பொழுது. புது பொது நிகழ்ச்சியில் நம்ம ஆலய தரிசன விளம்பரதார நிகழ்ச்சி, அதனை தொடர்ந்து தமிழ் செய்தி அறிக்கை கேட்டோம். இப்போ நம்ம கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: சைபால்
12: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
14: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
12: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
14: உங்கள் கடை காரைக்கால்,
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
12: தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள்.
17: நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர், அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார். அப்போ அங்க ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். முத நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அதுக்காக ரயிலில் ஏறினார். உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார். ஒரு தட்டில் 2 ப்ளம் கேக் வச்சு நீட்டினாராம். 2 ரொம்ப பெரிய கேக்கு, இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார். கொஞ்ச நேரத்தில் காப்பியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள், அதையும் வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் போர்வை எழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சார். இப்போவும் அருமையான காப்பியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம், அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கார். இவர் பாரிஸ் நகரத்துலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட்பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்று தான் இவர் பொட்டி எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிறதுக்கு தயாரானார். அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம். நம்ம ஊர் கணக்கில் 10 ரூபா 50 காசுக்கு அந்த பில்லு இருந்து தான். இவர் அதை வாங்கி பார்த்துட்டு, எதுக்கு இந்த பில்லு, ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்களே அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை சார், கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம், அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் கேட்டீங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு தான் இந்த பில்லு அப்படின்னாராம் அவர். எப்படி இருக்கு பாருங்கள் இது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம தேசத்தில்

முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட நாள் எது தெரியுமா? 1853 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி. அதை ஒட்டி வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம். அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர் தான் முதல் இந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர். அதோடய விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்டு டல்ஹவுசி. இன்றைக்கி வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு, உலகத்திலேயே 4வது பெரிய அமைப்பு. இது நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுக்குது நம்ம இந்திய ரயில்வே. கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயிலெலாம் கூட விடுறாங்க. ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாக போடும். இப்போவே கூட சில சமயம் அப்படி தான் ஆகிடுது. ஒரு ரயில் பம்பாயிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த காலத்தில். அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு, பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார். டிக்கெட் டிக்கெட்னார். இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னென்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு சமயோஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையே சொல்லிவிட்டது, நிர்மலான்னு. தன்னுடைய பேரை சொல்லலை, அந்த பேரையே சொல்லிச்சு. அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு, ஏண்டி கமலா எங்கே போகிறேன், சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டது. உடனே இந்த பொண்ணு, உசு சத்தம் போடாத, இந்த பாரு என் பேரை சொல்லாத, என் பேர் நிர்மலான்னு டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான். அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே, இனிமேல் என் பயப்படுறேன் அப்படின்ட்டுருக்கு அந்த பொண்ணு. இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர். இது அவங்க பார்க்கல, நிமிந்து பார்க்குறாங்க, அங்கேயே அவர் நிற்கிறார். அவர் மெதுவாக கிட்ட வந்தார். பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நின்றுது. ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன், அவசரம் அப்படின்னு விட்டுது. அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம், பயப்படாதம்மா, உனக்கு ஏதோ அவசரம், அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குற. உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும். அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் சொல்லிவிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாரான்.

0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி,
3: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்,
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது புது பொழுது. புலர்ந்திருக்கும் இந்த புது பொழுதில் அடுத்து வருவது மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும்

தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தரப்பயில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மயிலாடுதுறை.

0: உங்கள் கடை காரைக்கால்
1: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
7: வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைவாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிளட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு உன்னதமான ஒரு செயல். உதாரணமாக இப்போ வந்து அக்கேஷன் வருது, ஸ்பெஷல் அக்கேஷனாக தீபாவளி வரப்போகுது, அப்போ நமக்கு ஒரு சந்தோஷமான நாள். அதுபோல் பொங்கல் வருது, ஒரு சந்தோஷமான நாள். கிறிஸ்மஸ் வருது, ஒரு சந்தோஷமான நாள். அதுபோல் ரம்ஜான் வருது, ஒரு சந்தோஷமான நாள். இது ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். ஆனால் இந்த பிளட் டொனேஷன் மந்த் ஆனது எல்லோருக்குமான வாலண்டரி பிளட் டோனர்ஸுக்கு, ஆர்கனைசர்ஸுக்கு, எல்லாருக்கும் ஒரு சிறந்த நாள். அப்படின்னு பார்க்க போனால் உங்களுக்கு இது ஒரு சிறந்த நாள். பிளட் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை போல. நீங்கள் இதை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். ரத்தம் கொடுத்து சந்தோஷமாக வாரு, உன்னுடைய ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உன் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோ, நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நாலு பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருங்க. இதில் ரெண்டு நாளாக பிரிக்கிறோம். ஜூன் மாதம் 14th வந்து வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே, அது உலகம் முழுவதும் அதை கொண்டாடுறாங்க. ஜூன் மாதம் 14th வந்து இது வந்து கார்ல் லான்ஸ்டைனர் அப்படிங்கிறவனுடைய பிறந்த நாள். இவர் தான் இந்த பிளட்டினுடைய குரூப்பை கண்டுபிடிச்சார். ABABO அப்படிங்கிற இந்த குரூப்பை கண்டுபிடிச்சார். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம வந்து அக்டோபர் 1st 30th வரைக்கும் கொண்டாடுற இந்த நேஷனல் வாலண்டரி பிளட் டொனேஷன் மந்த்ங்கிறது டாக்டர் ஜிஜே ஜாலி, இவர் தான் வந்து இந்த அமைப்புகளாக கொண்டு கொண்டுச்சாரு. ஃபாதர் ஆஃப் பிளட் டிரான்ஸ்மிஷன் மெடிசன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு ஹெட் இதுதான். அதன் பிறகு நம்ம காரைக்காலில் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொருத்தருங்களும் ஒரு ஒரு குழுவாக வச்சு பிளட் கொடுக்குறாங்க. எல்லோரும் புதுசு புதுசாக நீங்கள் குழு உருவாக்குங்க, அந்த குழுவில் இணைஞ்சிக்கிங்க, பிளட் கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து வாழ்வழிங்க. இது வந்து ஒரு உன்னதமான செயல். ஒரு உயிர் கொடுக்குறதுங்கிறது கடவுளால் மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும். அப்படிங்கும் போது இந்த ரத்தம் கொடுக்குறது ஒரு ஆக்சிஜன் கொடுக்கிறது. அந்த ஆக்சிஜன் மூலமாக அந்த ரத்தம் வழியாக உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சென்று எல்லா உறுப்புகளும் நன்றாக செயல்படுவதற்கு ஒரு காரணமாக அமையுது. அதனால நீங்கள் வந்து பிளட் கொடுக்குறீங்கன்னா ஒரு உயிர் கொடுக்கறது மாதிரி ஒரு உன்னதமான செயல், ஒரு கடவுளுடைய செயல், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்த மட்டும் நீங்கள் கொடுக்க முடியும். அதனால இது மாதிரி எவ்வளோ பேர் பிளட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக இருங்க, பிளட் கொடுங்க. பக்கத்தில் இருந்தவங்களும் நான் பிளட் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கேன், நீங்களும் வந்து பிளட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லுங்கள், அக்கம் பக்கத்துலையும் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேமிலிட்டையும் சொல்லுங்கள். அதுவே இல்லாமல் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் நீங்கள் பிளட் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தங்கு தடை இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பிளட் போய் போகணும், எல்லோரும் சந்தோஷமாக வாழலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.
6: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: இது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தற்பாயில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
0: உங்கள் கடை காரைக்கால்,
1: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3.

0: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
9: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
10: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
11: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது புது பொழுது நிகழ்ச்சியில. அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும்
12: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
11: இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
13: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
14: அனைவருக்கும் வணக்கம். வலசை போதல், அதை பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாவும் ஊரே யாவரும் கேளீர். இது வந்து பொதுவாவே வந்து மனிதர்களுக்கு மட்டும் பொருந்துமானா இல்ல, இது வந்து இயற்கைக்கும் முழுமையாவே பொருந்தக்கூடியது. ஸோ நம்மோட இருக்கக்கூடிய சில பறவைகள் சில காலங்கள் இங்கே இருக்கும், ஒரு சில காலங்கள் வெளிநாடுகளில் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பறவைகள் சில காரணங்களுக்காக நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து வரும். உணவுக்காக இருக்கலாம், இனப்பெருக்கத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா அங்கு நிகழக்கூடிய அசாதாரணமான கால சூழ்நிலை, அதுக்காக பல இடங்களுக்கு வந்து அது இடம்பெயர்ந்து வரலாம். அக்டோபர் டு மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா வடக்கு பகுதிகளில் வந்து அதிக அளவிலான குளிர் இருக்கு. ஸோ குளிர் இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே வந்து உறைஞ்சி அப்படியே பனிக்கட்டியா மாறிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பநிலை வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்களுக்காக அதுக்கு தகுந்த சூழ்நிலையை அது தேடி வருவதுதான் வந்து வலசை வருதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். வலசை வர்றதுக்கு முன்பு அது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுலா செல்வதற்கு முன்பாக சில ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள், நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா, எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல வந்து கூடி நின்று பயிற்சி செய்யும். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வலசை வரக்கூடிய அந்த பறவைகள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருப்பதற்காக சில சமிக்கைகளை வந்து அதுக்குள்ளேயே வந்து பாஸ் பண்ணிக்கும். அப்படி சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் இந்த ட்ராக்ல போறேன், நீ அந்த ட்ராக்ல வர்ற. சோ நம்மளுக்கு இடையில எந்த இடைஞ்சல்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சிக்னல்ஸ் பாஸ் பண்ணிட்டு அது அதோட வேலை போயிட்டே இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து சுற்றுலா போறதுக்கு முன்னாடி ஒன்னு பஸ்ல போவோம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபிளைட்ல போவோம், அந்த மாதிரி நம்ம இல்ல பைக்ல போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் தெரியாது, நம்ம GPS போட்டுக்குவோம். இப்போ இருக்க டெக்னாலஜி அது. இந்த GPS பாயிண்ட் இருக்கிறது இயற்கையாவே, அதாவது புவியீர்ப்பு விசையையும் புவியோட மின்காந்த புலத்தையும் வச்சு இயற்கையாவே டிட்டர்மின்

பண்ணி போகக்கூடிய அந்த திறமை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா பறவைகளுக்கு இருக்கு. சோ இந்த பறவைகள் வந்து ஆதிகாலத்திலிருந்தே, அதாவது அதோட மூதாதையர்கள் காலத்திலிருந்தே இந்த வழி வழியாவே இந்த இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து உலகத்துல இது வரைக்கும் மொத்தமா 9 இந்த பறவைகள் வலசை வரக்கூடிய பாதைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மத்திய ஆசிய வலசை பாதை, அதாவது சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவேஸ், இந்த ஒரு பாதையை பயன்படுத்தி தான் சுமார் 30 நாடுகள்ல இருந்து 100+ மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து தமிழகத்திற்கும் வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. அக்டோபர் டு மார்ச்

கூடிய ஒரு தாய் பறவை, மூத்த பறவை, அதுதான் அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்திட்டு போகும். ஸோ இதுல இருந்து இந்த பறவை இது நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு தலைமைத்துவ பண்பு வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த பறவை இனங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மூத்த பறவையை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ரோல் இருக்கக்கூடிய பறவைகள் யார் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து டயர்ட் ஆகுற போது என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த ரோல் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை போயிட்டே இருக்கும். பல அறிவியலாளர்கள் வந்து ஆய்வுகள் நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னுமே நிறைய ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இது சம்பந்தமா சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். சோ இப்ப பறவைகள் என்ன சொல்றோம், கண்டம் விட்டு கண்டம் வருது, நாடு விட்டு நாடு வருது, பல கடல்களை தாண்டுது, மலைகளை தாண்டுது, பாலைவனங்களை தாண்டுது. சோ இதால எப்படி இவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இது நம்ம சொல்றோம் இல்லையா, முன்ன ஏற்பாடுகள் பண்ணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணும்னா, நிறைய கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களா இது சாப்பிடும். சோ அப்படி சாப்பிடும் போது என்னன்னா, இது உடம்புல வந்து நிறைய கொழுப்பு சத்துக்கள் எனர்ஜி கிடைக்கக்கூடியதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சோ அந்த பறவை வந்து வலசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு நல்ல ஒரு பருமனான ஒரு தோற்றத்துல வந்து இருக்கும். இந்த எனர்ஜியை பயன்படுத்திட்டு தான் இது வந்து வலசை வருது. அப்படி வலசை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா, கொழுப்பு எனர்ஜி எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து ட்ரை ஆயிடும். சோ மறுபடியும் அது என்ன பண்ணணும், இங்க இருந்துட்டு உணவு எடுத்துட்டு மறுபடியும் கொழுப்பு சேர்த்துட்டு திருப்பி போகும்போது அது பயன்படுத்திக்கும்.

0: வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய
1: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வன காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா, நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: ஆகாய காற்றில் ஆலாபனை பாடும் புது பொழுது.

இது புது பொழுது. வட்டார ஆட்சியரகம் தரும் அறிவிப்புகளோடு திரையிசை பாடல்கள் செவி சேரும் புது பொழுது. பிறருக்காக நம் நெஞ்சம் உருகும் போதுதான் அது நிஜமாக வளர்கிறது. மு. வரதராசனார் அவர்களின் நற்சிந்தனையோடு இன்றைய புது பொழுது.

0: நேரிலே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க பாட்டு கேட்கலாங்க. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில உங்களுடைய குரல் பதிவின் மூலமாக நீங்க பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில உங்களுக்கான சேனல் திறந்திருக்கு. இதில் உங்களுடைய குரல் பதிவின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, சொட்டக்கு மேலே சொட்டக்கு போட்டு இப்போயே உங்களுடைய குரல் பதிவின் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுடைய குரல் பதிவின் மூலமாக நீங்கள் பாட்டு கேளுங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எங்கள் ஏரியா களை கட்டி ஆடலாங்க. நம்ம பாட்டு கேட்டு கடலூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெறலாங்க. இது புது பொழுது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை

0: தடுத்து கொள்ளலாம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
5: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
6: காரைக்கால் ஜவஹர் நவோதயா பள்ளி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. எதிர்வரும் 2027-28 கல்வியாண்டில் 9 மற்றும் 11 வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவுநிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி நாள் நிர்வாக காரணத்தால் மேற்கொண்டு வருகின்ற 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் அறிவிக்கின்றார். இந்திய தேர்தல் ஆணையம் செப்டம்பர் மாதம் 29 தேதி மற்றும் அக்டோபர் மாதம் 1 தேதி ஆகிய தேதியிட்ட தனது சிறப்பு தீவிர திருத்தப்பணி நிறைவடைந்துள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இளம் முதல் தலைமுறை வாக்காளர்களை தகுதி பெற்றவர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களுக்கு தகுதி பெற்றவர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெறுகிறது. முதல் முறை இளம் வாக்காளர்களின் வாக்காளர் பட்டியல் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களுக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மேலும் தகுதியுடைய வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வசதியாகவும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள தேர்தல் கல்வியறிவு குழுக்களின் வாயிலாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்றும் சிறப்பு இயக்கம் குறித்து ஊடகங்கள் மூலமாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று நாகப்பட்டினம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய். வடபதிமங்கலம் அரிச்சந்திரபுரம் சித்தர் ஸ்ரீ பாவடி சுவாமி என்கின்ற ஸ்ரீ சரவண சுவாமிகளின் 72 ஆண்டு குரு பூஜை மகோற்சவத்தில் இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு அபிஷேக தீபாராதனையும் அறுசுவை அன்னதானமும் நடைபெறும். நாகை மாவட்டம் மருதூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் சத்தியஞான சபை புரட்டாசி சித்திரை நட்சத்திர திருநாள் விழாவில் இன்று இரவு ஜோதி வழிபாடும் அன்னதானமும் நடைபெறும். தரங்கம்பாடி விநாயகர் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ செங்கமகாளியம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் இன்று காலை அம்பாள் படியிறங்குதல், மாலை 6 மணிக்கு மேல் பூச்சி உரிதல். ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளை கேட்டோம்.
12: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து

0: புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவெடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: உலர்ந்தது புது பொழுது. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:03.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய மதிப்பு நம்ம உணர்ந்திருக்கோமா இல்லையா அப்படின்னு வரும்பொழுது ஒரு செய்தி ஞாபகம் வருது. ஒரு மரம், ரொம்ப ஒரு அடர்ந்த மரம், ரொம்ப வருஷம் வாழ்ந்த மரம் அது. அந்த மரத்தை வந்து ஒருத்தர் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து என்ன பண்றாரு, அந்த மரத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறாரு. உன்னை நான் வந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது அந்த மரம் சொல்லுது, நான் பல வருஷமா இங்க இருக்கிறேன், அப்ப வந்து நீ எனக்காக ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணு, இப்ப நீ என்னை கட் பண்ணாத, ஏன்னா இப்பதான் வந்து இலையெல்லாம் உதிர்ந்து நல்லா துருத்து வந்துட்டு இருக்கேன், இந்த ஒரு சீசன் மட்டும் நான் என்ன பாத்துக்கிறேன், அடுத்த சீசன் வரும்போது நீ என்ன கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னு, சரி உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த மரம் என்னன்னா யோசிக்குது, நம்ம இவ்வளவு நாள் இருக்கிறோமே, நம்மளால மத்தவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து நிக்கிறாங்க, அதை இளைப்பாடுறாங்க, நிறைய பறவைகள் வந்து அங்க தங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல நான் ஏதோ யூஸ்ஃபுல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன், ஏன்னா இது வரைக்கும் நான் கணக்குல பார்த்ததே இல்லை, எவ்வளவு பேர் இங்க வந்து நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் நம்மளுக்கு ஓய்வு எடுக்கிறாங்க, எவ்வளவு பறவைகள் வந்து இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகுது, இதெல்லாம் பத்தி நான் கவலையப்படாம இருந்தேனே, இப்பதானே வந்து நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து தன்னைத்தானே பாராட்டிட்டு இருக்கு. அடுத்த ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, அந்த ஓனர் திரும்பி வராரு. இப்ப வந்து சொல்றாரு, உன்ட்ட சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, உன்னை நான் வெட்டிக்கலான்னு நினைக்கும் போது அந்த மரம் சொல்லுது, நான் இது நாள் வரைக்கும் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படிங்கறத நான் அனுபவிச்சதே இல்லை, இப்ப நிறைய பூக்கள் பூத்து மரம் ஃபுல்லா அப்படியே குலுங்கி இருக்கு, கீழே இருக்கவங்க எல்லாம் வந்து நிக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த பூ பூத்துருக்கிற பக்கத்துல எவ்வளவு ரம்மியமா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால எனக்கு இந்த பூ பூத்துருக்கிற நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, நானே சொல்லிடுறேன் நீ வந்து வெட்டிக்கலாம்னு சொல்லணும், அதெல்லாம் முடியாது, இன்னொரு 3 மாசம் கழிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த மரம் யோசிக்குது, எவ்வளவு பூ பூக்குது, அதுலேருந்து எவ்வளவு காய்கள் வருது, எவ்வளவு கனிகள் வருது, எவ்வளவு பழங்களை வந்து பறவைகள் உண்டு மகிழுது, இதெல்லாத்தையும் அது நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து என்ன நினைக்குது, நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் இவ்வளோ நல்லது பண்ணதை நான் ஏன் யோசனை பண்ணவே இல்லை, உணரவே இல்லைன்னு அது யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ அது வந்து தன்னை

0: முழுசா உணர்ந்துகிட்டு ஒரு சீசன் ஃபுல்லாவே பாத்துருச்சு. இலை உதிர்ந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இலை திரும்பி துளிர் விட்டு வந்து பூ வந்து காய் வந்து கனி வந்து திரும்பி அந்த சீசன் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய நிறைவா இருக்கு. இப்போ அவர் வெட்ட வராரு. வெட்ட வரும்பொழுது இந்த மரம் சொல்லுது, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து உணரவே இல்லை, ஆனா நீ என்னை வெட்ட போறேன்னு சொன்னது அப்புறமேலுக்குதான் லைஃபை வந்து உணர ஆரம்பிச்சேன். என்னால எவ்வளவு பேருக்கு பலன்கள் இருக்கு என்ன எதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளவு பேர் வந்து ஓய்வு எடுத்திருக்காங்க, இவ்வளவு பறவைகள் வந்து தங்கியிருக்குன்னு சொல்லி அது ஒரு கணக்கு சொன்னோடனே அவர் சொல்றாரு, இது நாள் வரைக்கும் நீ இருந்தே தவிர ஆனா உன்னால எவ்வளவு பேருக்கு பயன் இருக்கு, உன்னால எவ்வளவு பேருக்கு நல்லது நடக்குதுங்கிறது உனக்கு தெரியாமலே இருந்தது. எப்ப நான் வந்து உன்னை வெட்ட போறேன்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீ அதை ரியலைஸ் பண்ணி உன் வாழ்க்கைய திரும்ப ஆரம்பிச்சிருக்க. அதனால நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்ல, நிறைய நாளைக்கு இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், நான் உன்னை வெட்ட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போயிட்டாரு. சோ இதுல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிதி நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோங்கிறத நீங்களும் மரம் போல யோசிக்க ஆரம்பிங்க. நம்மள்ட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. நல்ல ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இந்த உலகத்தில் உலா வர முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: துளி மழை என்று தொடங்கத்த பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச்வல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: வாட்ஸ்அப் வழி குரல் தேடலில் முதல் பாடல் யாருக்காக?
4: வணக்கம், மேலக்காசாக்குடி வடிவேலன், பிகில் படத்திலிருந்து வெறித்தனம் அந்த பாடல் போடுங்க. நன்றி.
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம்.

0: சப்ளிமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலவு மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ எழுத்தாம்பாள் சித்தா ஃபார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிகர் சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப் வேற லெவல்.
4: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
3: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: அபி பேரிச்சை, நேரம் 8:20. அபி பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
8: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
9: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
11: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
12: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், பேரளம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், டெல்டா CBSE பப்ளிக் ஸ்கூல், கூத்தாநல்லூர்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
8: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யாருக்காக?
9: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அன்னாரப்பளையம் சுகுமார் ராஜேந்திரன். எனக்கு வெந்து தணிந்தது காடு படத்தில் இருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது என்ற பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின்ஸ் வல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். இது நாம் காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.
5: உற்சாகம் நிறைந்த காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவது ஆண்டியமான கார்த்திகேயன். பட்டாசு பாட்டு நிகழ்ச்சியில் படம் உரியடி, பாடல் மானே மானே. இந்த

0: நிகழ்ச்சிக்காக எரவந்தேரி கலவதி ராஜமோகன், மன்சூர் அலி, ஷாகுல் ஹமீது, காரைக்கால் செல்வகுமார், காரைக்கால் நளினி சண்முகம், வடுகநாதன், வேதாரண்யம், ரஃபீக், வசந்தா, ஜலீல், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், சுபஸ்ரீ, ராஜேந்திரன், கார்த்திகேசன், சிங்காரவேல், பேரலம் செந்தில் கண்ணன், வசந்தா, சாந்தி, பத்மாவதி, ஸ்ரீதர், ஜஹபர் சாதிக், நந்தகுமார், சாந்தி இளங்கோவன், கவியரசன், தனபால், மணிமேகலை, கௌதம், சந்தானம், ரஜினி கண்ணன், சரவணன், சந்தோஷ்குமார், கார்த்திகேசன், சிங்காரவேலு, சுரேஷ், வேல்முருகன், உஷாராணி, பிரபல்லா, அச்சுதன், சுமதி, இன்பா, இவங்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கான பாடல்கள் ஒளிபரப்பப்படும். நிறைவு பெற்றது பாட்டு பட்டாசு. இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமயங்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பா கோடியக்கரையை பொறுத்த வரைக்கும், வரக்கூடிய வந்து பறவைகள் எல்லாமே எதுக்குன்னா உணவுக்காக. பெரும்பாலான பறவைகள் வந்து உணவுக்காக வருது. சோ நீங்க வந்து பிச்சாவரத்தை எடுத்துக்கலாம், இப்ப வந்து கோடியக்கரை எடுத்துக்கலாம். இங்க எதுக்காக அதிகமா வருது அப்படின்னா, இங்க வந்து சதுப்பு நில காடுகள் அதிகமா இருக்கு, லெகூன்ஸ் அதிகமா இருக்கு, ஆழமற்ற அதாவது ஆழம் குறைந்த நீர்நிலை பகுதிகள் வந்து அதிகமா இருக்குது. சோ அந்த மாதிரி அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள இதுக்கு என்ன உணவுகள் அதிகமா கிடைக்கும்னா, இறால் நிறைய கிடைக்கும், மீன் இருக்கும், சோ நண்டு இனங்கள் இருக்கும், சோ வந்து ஆல்கே, அப்புறம் பிளாங்டன்ஸ், அப்புறம் வந்து கிரஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய மிதவை உயிர்கள் வந்து நிறைய வந்து இந்த அலையாத்தி காடுகள்ல, சதுப்பு நில காடுகள்ல, அதுக்கப்புறம் லெகூன் அந்த மாதிரி பகுதிகளில் கிடைக்கும். அது வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஓய்விடத்தை நோக்கி தானே வருது. அதுக்கு தகுந்த மறைவிடம், அதாவது அது தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து இதெல்லாம் வச்சுதான் இங்கே அதிகமான பறவைகள் வந்து வரக்கூடியதா இருக்கு. இது வந்து வலசை வர்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. சோ வலசை வரக்கூடிய நாடுகள் நம்ம பார்த்தோம்னா சைனா, மங்கோலியா, பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், சோ ஐரோப்பிய கண்ட்ரீஸ், சில

ஆர்டிக் பகுதிகள்ல இருந்து வரக்கூடியது, மத்திய ஆசிய பகுதிகள், வட ஆசிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டங்கள் தாண்டி கூட இங்க வரக்கூடியதா இருக்கு. ஸோ வலசை காலம் நம்ம சொன்ன மாதிரியே அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழை அந்த ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல வந்து இங்க பறவைகள் வரத்தும் வந்து அதிகமாயிடும். ஸோ வந்து இந்த பறவைகள் வர்றதுனால இதோட முக்கியத்துவம் என்ன, இது எதனால இது நடக்குதுன்னா இயற்கையை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதா இருக்கு. மிக முக்கியமானது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட பிரதான உணவு ஒரு ஒரு வகையான பறவைகளும், அதாவது ஒரு ஒரு ஸ்பீஷியஸும் ஒரு ஒரு மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அது எடுத்துக்கும். சிலது வந்து ரால் சாப்பிடலாம், சிலது நண்டு சாப்பிடலாம், சிலது சொன்னாலே மிதவை உயிரிகள் அந்த மாதிரி இது சாப்பிடலாம். ஸோ இந்த சிலது வந்து பூச்சிகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பறவைகள் இருக்கு, புழுக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பறவைகள் இருக்கு. இதனால வந்து ஒரு முக்கியத்துவம் வைக்குது. சில பறவைகள் வந்து விதை பரவல்ல மிக முக்கியத்துவமா இருக்கு. ஸோ பொதுவாக பறவைகளை பார்த்தோம்னா நம்ம வந்து வெட்லேண்ட் பேர்ட்ஸ் அதாவது நீர்நில பறவைகள், இன்னொன்று வந்து நிலவாழ் பறவைகள் அதாவது டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அந்த டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் அதாவது நிலப்பறவைகள் பார்த்தீங்கன்னா விதை பரவலுக்கு வந்து மிக முக்கியத்துவமா இருக்கு. சில பறவைகள்னால மகரந்த சேர்க்கை அந்த தேன் சிட்டு தையல் சிட்டு அந்த மாதிரி சொல்லுவோம், அது நம்ம பின்னாடி பார்ப்போம் விரிவா. ஸோ அதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை மிக முக்கியமா இருக்கு. தடுப்பு நில காடுகளுடைய நீர்நிலை ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பறவைகள்கிட்ட இருக்கு. அதனால பல்லுயிர் பெருக்கம் வந்து நல்லா நடக்குதுன்னு சொல்றோம். நம்ம டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து அதிகமா நடக்கக்கூடியது, இங்க வயல்வெளிகள் அதிகமா இருக்கு. இப்போ இந்த சீசன்ல நம்ம வந்து நெல் சாகுபடி வந்து பண்ண போறோம். அப்படிங்கும் போது இங்க வந்து அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடியது. அந்த பூச்சிகளை வந்து இயற்கையாவே கட்டுப்படுத்தக்கூடியதா யார் இருக்கா அப்படின்னா இந்த பறவைகள் இருக்கு. இது வந்து உணவு சங்கிலியில மிக முக்கியமான பங்கு வகிக்குது. பொதுவா வந்து டெல்டா மாவட்டங்களை நம்ம எடுத்துக்கலாமே, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லாமே வந்து அந்த காலத்துல சோழர்கள் ஆண்ட மாவட்டங்களா இருக்கு. சோ சோழர்களோட சின்னமா நம்ம எது சொல்றோம் அப்படின்னா புலி சின்னத்தை நம்ம சொல்லுவோம். சோ உணவு சங்கிலியில இது நம்ம யோசிக்கணும், ஏன் வந்து இங்க புலி இருந்திருக்கலாமா, புலி இருந்ததுனால நம்ம சின்னமா இது வந்திருக்கா, சிறந்து விளங்குற சின்னத்தை தான் வச்சிருக்காங்க சேரர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும். சோ நம்ம ஏன் புலிய வச்சிருக்கோங்கும் போது நம்ம மூதாதையர்கள் நம்ம உணவு சங்கிலியோட முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் புலிய வச்சிருக்காங்க.

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் எல்லையற்ற சிறகுகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது சிறுபுலியூர் அருள்மிகு கிருபா சமுத்திர பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
1: ஆகாஷ்வாணி
5: புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும்.
1: திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
5: நீள் விசும்

0: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் கிருபா சமுத்திர பெருமாள் ஆலயம்.
1: நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்,

0: இத்திருக்கோயிலின் ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய பட்டாச்சாரியார் ஸ்ரீகாந்தன் அவர்கள்.
1: சாந்தம் காந்தம் மகாந்தம் விதிவிகித மகாசோஸ்திரவாத்ர பவித்ரம் தர்போவியாக்கிராபிதானே புரவர மகுஷே சேஷபூகே சயானம் துர்வாச பிரம்மசேஷ பிரமத கணபதே வியாக்ரவ கண்வாதி பூஜ்யம் வந்தே காருண்யபாத்திரம் பவஜலதி ஆனந்த பிருந்தம் கிருபாதரங்கிதாபாங்கம் கிருதாத்ரியா ஜகத்ரயம் கிருபையா வரையா பூர்ணம் கருணா பூர்ணலோச்சனம் ஸ்ரீயா பூம்யா சகிதம் சேவிதம் பரமேஷ்டினாம் கிருபாநிதிம் அஹம் வந்தே கிருபா சுந்தர விக்ரஹம். ஸ்ரீ தயாநாயகா சமேத கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோயில் சிறுவிளியூர் 11வது தேவி தேசமாக கொண்டாடப்பட்டு விடுகிறது. திருமங்கை ஆழ்வாராலேயே பாடல் பெற்ற 10 பாசுரங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. சீரார் நெடுமருகில் சிறுபுளியோர் சலசயனத்து ஏரார் முகில்வண்ணந்தனை இமையோர் பெருமானை காரார்வயல் மங்கைக்கிரை கலியனொளி மாலை பாராறிவை பரவித்துள்ள பாவம் பயிலாவேங்கிறபடியாக பக்தருடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லவனாக பெருமாள் நட்சத்திரத்துல எளிமையாக எழுந்தொழியுள்ளார் அப்படிங்கிறதாக திருமங்கை ஆழ்வாருடைய வாக்காக நட்சத்திரமானது மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது புரட்டாசி மாசமானது அதி விமர்சையான முறையிலே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்திலே பெருமாள் விசேஷமாக மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி விசேஷமான அலங்காரங்களிலே சேவை சாதித்து அருள்வாளித்து வருகிறார். இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல வரலாறாக ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏற்பட்ட பகைமை இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் உய்யவாக உள்ளது. பெருமாளிடத்தில் பண்ற கலியுகத்திலே கைங்கரியமே பிராதான்யம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இணங்க கருடனானவன் தான்கிற எண்ணத்தை போக்கி தரையோட தரையாகவும் ஆதிசேஷனானவன் எம்பெருமானுடைய கைங்கரியமே பிராதான்யம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தனி சன்னதியில அனந்த புஷ்கரணிக்கரையில என்றளவும் தவத்திருக்குளத்துடைய சேவை சாதிக்க ஆதிசேஷனுக்கு இணங்கி பெருமாள் பால ரூபத்துல சயனத்திலேயே சேவை சாதிக்கிறார். அதே போல வியாக்ரபாதரும் கண்வரிஷியும் மோட்சத்திற்காக திருவரங்கத்தை நாடி போகாமல் இந்த க்ஷத்திரமே திருவரங்கமாக கருதி எம்பெருமான் இவர்களுக்காகவே பால ரங்கநாதனாக சேவை பிரசாதித்து மோட்சத்தை அருளுகிறார். அதனால இந்த க்ஷத்திரத்துக்கு வந்து நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய பெருமாளாக இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளியுள்ளார். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்துல இருக்கும், அந்த பயத்தை நிவர்த்தி பண்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. ஆதிசேஷனுடைய பயத்தை நிவர்த்தி பண்ணி நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாள் இங்க பயத்தை நிவர்த்தி பண்றார்.

இந்த க்ஷேத்திரத்தில் வியாக்ர மகர்ஷியும் கண்வ மகர்ஷியும் சிதம்பரத்தில் நடராஜனுடைய நாட்டின் நிகழ்வை பார்த்துவிட்டு மோட்சம் நாடி போகிறார்கள். அவர்களுக்கு சரியான வழித்திடம் தெரியவில்லை என்ற காரணத்தினாலேயே இருக்கும் இடத்திலேயே பெரிய ரங்கநாதரையே சேவிக்க வேண்டும் என்று தவ திருக்குளத்தோடு ஆசைப்பட்டார்கள். அதற்காகவே சன்னதியினுடைய நேர்திசையிலே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் அங்கேயே தங்கி எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணரைச்ச இந்த க்ஷேத்திரமானது தெற்கு முகமாக பிரம்மாண்டமான ரங்கநாதனாக பெருமாள் சயனிக்க அவர்களும் உள்ளே வந்து சன்னதியில் பார்த்த பொழுது முழுமையாக சேவையாகவில்லை. பிரம்மாண்டமான ரங்கநாதனாக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களுக்காக தன்னுடைய திருமேனியை சுருக்கி கொண்டு சிறிய வடிவிலே மகர்ஷிகளுக்கு காட்சி கொடுத்த காரணத்தினாலேயே பெருமாளுடைய திருமேனி சின்னதாக உள்ளது. புலிக்கால் நீர் வந்ததினால் இந்த ஊருக்கு புலியூர், அதனால சிறு புலியூர் அப்படிங்கிறதாக இந்த ஊருக்கு பெயர் காரணமானது.

மகாமண்டபம், அதுக்கு அடுத்தபடியாக குடிமரம், கருடன் சன்னதி, வெளிப்பிரகாரத்திலே அனுமார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. ஸ்ரீரங்கத்துக்கு நிகராக உள்ளத காரணத்தினால் இது வயல் சூழ் அரங்கம்னே சொல்லி திருமங்கையாழ்வாரும் சிறுநீர் வயல் தழுவும் சிறுவுளியூர் சலசயனத்து என்றபடியாக இந்த கஷேத்திரமானது செழுநீருக்கு ஏற்றவாறு வயல் தழுவுந்த ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. ஆதலால் இந்த க்ஷேத்திரம் மிகவும் முகப்பான ஒரு க்ஷேத்திரமாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கையாழ்வாருக்காக இந்த க்ஷேத்திரம் வெளி சன்னதியிலே மணவாள மாமுனிகளுக்குன்னு தனி சன்னதி. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மிகவும் கருக்கக்கூடிய சம்பிரதாயத்திற்கு உகப்பாக மணவாள மாமுனிகள் விசேஷமாக அவருக்கும் திருத்தேர் தெப்போற்சவம் எல்லாம் கண்டருள்கிறார். அடுத்தபடியாக திருக்குளக்கரையிலேயே அனந்த புஷ்கரணிகர் கரையிலேயே ஆதிசேஷனானவன் தனித்தன்னத்துல உயர்ந்த சன்னதியில பெரியூருமாக சேவை பிரசாதிக்கிறார். அதுக்கு அருகிலாமலேயே யோக நரசிம்மராக நரசிம்மர் சன்னதியும் எழுந்துள்ளது. கிருபாசமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே விசேஷமாக திருமங்கையாழ்வர் கருமா முகிலருவா கணலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமா மகிழ்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று திருமங்கையாழ்வர் சரணாகதிக்கு உகப்பான க்ஷேத்திரம்னே சரணாகதி பண்றார். பல திவிதேசங்களை திருமங்கையாழ்வர் சரணாகதி பண்ண பொழுதிலும் இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளானவர் பாலரங்கநாதனாக இருக்கார். அப்போ ஒரு குழந்தையானவன் இதில் சயனித்திருப்பான், தொட்டிலில சயனித்திருப்பான். இங்கே ஆதிசேஷனை தொட்டிலாக கொண்டு அதிலே பெருமாள் பால சயனமாக எழுந்தொழியுள்ளார். தொட்டிலாகப்பட்டது ஆடிக்கொண்டே இருப்பதால் இதர சலனம் என்று கூறப்படுகிறது. சலனத்திலே எம்பெருமானவன் சயனித்திருக்கிறான். அதனால சலசயனம்ங்கிறபடியாக ஆழ்வாரானவர் ரொம்ப எளிமையாக இந்த க்ஷேத்திரத்திலே சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரியுள்ளிறன் முதல் பாசுரத்திலேயும் ஒன்பதாவது பாசுரத்திலே சிறுவுளியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று இந்த க்ஷேத்திரத்திலே கிருபா சமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே அருள் மா கடலமுதன் அருளை கடலை காட்டிலும் தரக்கூடிய பெருமானாக இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் அருள் பாலிக்கிறார். அதற்காக அருளை எல்லாம் நமக்கு எளிமையாக தரக்கூடிய வகையிலே பெருமானானவன் பால ரூபத்துல சேவை சாதிக்கிறாருங்கிறதாகவே ஆழ்வாருடைய ஆசிரியமான மங்களாசாசனம். அதே போலவே தாயாருக்கான திருநாமமாக தயாநாயகி என கூறப்பட்டுள்ளது. தயவு அப்படி என்றால் எப்பேற்பட்ட தயவு? மூன்று செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியானவளே இங்கு எழுந்தொழியுள்ளார். அதனாலதான் இந்த தாயாருக்கு திருமாமகள் என்று திருமங்கை ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். எதற்காக? திருமகள் அப்படி என்றால் மகாலட்சுமி, திருமாமகள் அப்படின்றா மூன்று மகளும் ஒன்றா இருக்கலாம். அலைமகள், கலைமகள், மலைமகள்னு மூன்று பேரும் ஒன்றாக எழுந்தொழியுள்ளார். அதனால இந்த தாயாருக்கு திருமாமகள் அப்படின்னு உயர்ந்த தாயார் இந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமி எழுந்தொழியுள்ளார். அதனாலதான் திருமாமகள் உரையும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று சரணாகதிக்கு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து இந்த ஊரையும் சேர்த்து ஒரே பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் சரணாகதியே சிறுபுலியூர் அப்படிங்கிறதாக ஆழ்வாருடைய ஏத்தமான மங்களாசாசனமாக கொண்டாடப்படுகிறது.

0: மேலும் அவர் இக்கோயிலின் சிறப்புகள் விழாக்கள் பற்றி நம்மிடையே தெரிவித்த போது,
1: இது ஸ்ரீரங்கம் போன்றே திருக்குமுகமான சன்னதி. பெருமாள் சன்னதியானது கர்ப்பகிரகத்திலே எம்பெருமான் மூலமூர்த்தி பாலசேனத்தில் எழுந்துள்ள மேலே பிரம்மா ஸ்ரீதேவி பூமி தேவியோட பாதாரவந்தத்திலே இந்த வியாகர மகர்ஷியும் கண்ம மகர்ஷியும் எழுந்துள்ள உற்சவமூர்த்தி விசேஷமாக ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக எழுந்துள்ள முதல் பிரகாரத்திலே திருவண்ணாழி பிரகாரம், அடுத்தபடியாக

பெருமானானவன் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்க வல்லவனாகவும் இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளியுள்ள நமக்கு பாவம் போய் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய சூழலே இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் பிரசாதித்துள்ளது. அதனாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருந்து பெருமாளை எளிமையாக வழிபட்டாலே முழுமையான பலனையும் பெற்று செல்லக்கூடிய நிலையில் உள்ளது.

0: இப்பெருமானை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பேர் வந்து வித்யா, நாங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். 108 திவ்யதேசத்தில் வந்து சோழ நாட்டை தான் கவர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்தோம். கும்பகோணத்துலலாம் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இது கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் நம்ம அப்போ சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்கே வந்தோம். இது போடைய பூர்ண முன்னாடி இருக்கிற ஸ்தல வரலாறுலாம் படித்து கேட்டு கொண்டதில் இதில் சாமி வந்து பால சாமியாக, அதாவது ரொம்ப சின்னதாக பெருமாள் வந்து சைனப்பள்ளி கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் வந்துட்டு அவங்களுடைய கருணை வந்து கடல் அளவுக்கு பெருசாக இருக்கும்.

0: இருக்கும், மாசி மாதம் வந்து ரொம்ப நல்ல உற்சவம் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டோம். சாமி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கருணை மிக கடலாக நம்மளுக்கு பெருசாக அனுகிரகம் கொடுக்கறதுனால சாமி கும்பிட்ற எல்லாருக்குமே மன நிம்மதியோட மன நிறைவோடு எல்லாமே வாங்கி கேட்குறது எல்லாமே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சென்னை நோக்கி போயிடும்.
1: என் பேர் கலைமுகன் சார், சிறுபுளியூர் தான். நாங்கள் இவங்க மனைவி நலாயினி, இப்போ தான் நீவா மேரேஜ் ஆகிருக்கு. உள்ளூர் கோயிலை சுற்றி காட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, அதனால் வந்து எப்போதுமே சிறப்பானது. இன்னும் வந்து மேற்கொண்டு சிறப்பாகிட்டுருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போ உள்ள பட்டாச்சாரியார்னா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம கோயிலை பொறுத்த வரையும் தெப்ப திருவிழா, தேரோட்டம், இதுமாரி விசேஷ நாடகங்களில் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் அடுத்து இருக்க ஒரு சனிக்கிழமைகளையும் விசேஷமாக இருக்கும் நம்ம கோயில்.
2: என் பேர் மாலினி, சென்னையிலேருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு வருவோம் நாங்கள் பிளான் பண்ணல. வரும்போது டிரைவர் சொன்னார் இங்கே வந்து ஒரு திவ்ய தேசம் இருக்கு போய் பாருங்கன்ட்டு. பட் லுக்கிங் வெரி நைஸ் அண்ட் நீட்டாக இருக்குது கோயில். பெருமாள் வந்து நான் ரங்கநாதர் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய பெருமாள். இங்கே வந்து அதே மாதிரி மூர்த்தி வந்து சின்னதாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் பட்டாச்சாரியார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அம்பாலோட சந்நிதியுமே தனியாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருக்குது கோயிலுக்கு வந்தது. பெருமாளை தனியாக பார்க்குறது எல்லாமே ரொம்ப

0: இதுவரை நாம் கேட்டது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது சிறுபுலியூர் அருள்மிகு கிருபா சமுத்திர பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: உங்கள் பதிவு, எங்கள் குரல். நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரியில்.

0: மாரியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
1: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்க பூக்கும் நந்தவனம்.
0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
3: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
3: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
4: என்னமா அங்க சத்தம்?
3: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
5: பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
6: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
7: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ.
6: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
8: இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
9: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
1: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
10: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்.
1: ரத்னா ஜுவல்லரி, திருநள்ளாறு ரோட், காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
7: மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
11: நாம தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் பத்தி பார்த்தோம். அதுல சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ ரேடியோ தெரப்பி மற்றும் கீமோதெரப்பி, அதாவது இன்ஜெக்ஷன் அல்லது டேப்லெட், இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல முடி உதிர்தல், இது வந்து பொதுவாக ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி டயர்ட்னஸ், அதாவது உடல் சோர்வு, அது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இரத்த அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும், அதனால தான் நம்ம கேப் விட்டு கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும் கொடுக்குறோம். ஸோ எதிர்ப்பு சக்தி குறையும். அடுத்து லோக்கல் எஃபெக்ட்ஸ், வாய் புற்றுநோய்க்கு கதிர்வீச்சோ அல்லது கீமோதெரப்பியோ செய்யறப்ப உமிழ்நீர் சுரக்கிறது குறைய வாய்ப்பு அதிகம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடி உதிர்வது எப்படி தடுக்க முடியும்? இப்போ நம்ம நல்லா தலையை தேய்ச்சி கழுவக்கூடாது, கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்போ டயர்ட்னஸ் ஏற்படும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம சத்துள்ள ஆகாரங்கள், பழம், கீரை, காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அடுத்து உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாயிடும், அதுக்கு சில ட்ரக்ஸ்லாம் இருக்கு, சலைவரி சப்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை உட்கொள்ளலாம் டாக்டர் பரிந்துரைகள் படி. அடுத்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்னன்னா, நம்ம வெளியில போறப்ப, புது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டு இருக்கிறது, வீட்டுக்கு வந்த பிறகு கை காலெல்லாம் வாஷ் பண்றது, அதே மாதிரி யாராவது பார்க்க வராங்கன்னா அவங்க ஒண்ணு மாஸ்க் போட்டு வரணும், இல்ல நம்ம அவங்கள மீட் பண்றப்ப மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது. பிறகு யாராவது ஒருத்தவங்க சளி காய்ச்சலோட வராங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது, அதாவது அவங்களோட நோய் நமக்கு வர வாய்ப்புகள் அதிகம், எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால, அதனால டபுள் மாஸ்க் கூட போட்டுக்கலாம். இப்ப நான் சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி தான், அதனால யாரும் பயப்பட வேணாம், இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நம்ம நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கிட்டாலே போதும். பிறகு இன்னொரு பயம் வரும், திருப்பி எனக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா சார், அதாவது ரெக்கரன்ஸ் இருக்கா அப்படின்னா, அது ரொம்பவே கம்மி. ஆனா நீங்க மருத்துவரோட பரிந்துரைப்படி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஃபாலோ ஒழுங்காக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோயை

0: வர்றதுக்கான சான்சஸை குறைக்கும். டெய்லி காலையில் ஒரு ஹாஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவலாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. புற்றுநோய் வந்துடுச்சுன்னா நம்மளோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முறையில் டாக்டர் அணுகி சிகிச்சை ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுத்து புற்றுநோயை வென்றவர்கள் திருப்பி புகைப்பிடிப்பதற்கோ அல்லது மது அருந்துவதற்கோ அந்த பழக்கத்துக்கு போகவே கூடாது. இது போகாமல் இருந்தாலே நீங்கள் நோய் நொடியின்றி வாழலாம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ். தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
3: மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க
4: ஸ்ரீ ரத்னா ஜுவல் திருவாரூர்.
5: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்.
5: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளா ரோட் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தரப்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: உங்கள் பதிவு எங்கள் குரல். இன்னைக்கு உலக மனநல நாள் அப்படிங்கிற நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க. நம்மளோட மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனதில் எப்போதும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் பதிவு எங்கள் குரல், நீங்கள் சொல்லக்கூடிய பதிவை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். மனதில் எப்போதும் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் உங்களுடைய பதிவு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்புங்க. இந்த எதிர்பார்ப்போட உங்களுடைய பதிவில் எங்கள் குரல் அப்படிங்கும்போது நாங்கள் நிச்சயமாக எங்கள் அப்படின்னு சொல்லும் போதே ப்ளூரல்ஸ் வந்துடுறோம் இல்லையா. அந்த ப்ளூரல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆர்ஜே உங்களோட கலகலகலகலகன உங்களுடைய பதிவை நாங்கள் கலக்க போகிறோம் அப்படின்னா சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையில் உங்களுடைய ஆர்ஜே நான் ஆர் குமார், அந்த பக்கத்துலேருந்து உங்களுடைய ஆர்ஜே
1: சுஜிதா.
0: நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பதிவுகளை நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் அதை கேட்க கேட்க மகிழ்ச்சி வெள்ளம் பெருகெடுக்கும் நம்ம மனசில் அப்படிங்கிறதோட விளம்பர இடைவெளியத்தோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
2: கேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி

0: வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள், மெட்டுகள், அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: வெல்கம் பேக் டு உங்கள் பதிவு, எங்கள் குரல். இது காரைக்கால் எஃப்எம் 100.3. நிகழ்ச்சியில மனதில் எப்போதும் மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்புல நம்ம உங்களுடைய பதிவு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ நாங்க விளாசி எறிய போறோங்க. நிகழ்ச்சியில முதலாவது யாருடைய பதிவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தலத்தெருவில் இருந்து பத்மாவதி ஸ்ரீதர் சொல்றாங்க, மனதில் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க நமக்கு பிடித்த விஷயங்கள்ல கவனம் ஆர்வம் செலுத்தினாலே போதுங்க. ஏன் மகிழ்ச்சி நிறைந்திருக்க, நான் எனக்கு பிடித்த பாடல்கள் கேட்பேன், புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவேன், சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னப்பன்பேட்டையிலேருந்து எஸ் ஜோதி, மனதில் கவலை என்று இல்லை என்றால் நம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம், என்றும் புன்னகையோடு இருப்போம் சொல்லியிருக்காங்க.
6: நிச்சயமாக கவலை அப்படிங்கிறத தூக்கி எறிஞ்சிடுவாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி காரைக்கால்லேருந்து நளினி, அருள், ஷாலினி, ரியா இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது நம்மிடம்தான் உள்ளது, யார் எதை கொடுத்தால் என்ன, புன்னகை நம்மிடம்தான் உள்ளது, மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: அடுத்ததாக கன்னரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், மகிழ்ச்சி என்பது நாம் தேடிச் செல்லும் இடங்களில் மட்டுமல்ல, நாம் ரசிக்கும் சிறிய விஷயங்களிலும் இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கிடைத்ததை ரசிக்க வேண்டும். வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம் மனம் அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
6: நல்ல மனிதர்களை சந்திப்பது தான் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி அப்படின்னு நிறைவி ராஜவேல் சொல்லியிருக்கிறாங்க.
7: கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே மகிழ்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மகிழ்ச்சிங்க.
7: அடுத்ததா கோவி கார்த்திகேயன் குடவாசல், மகிழ்ச்சி என்பது நோய் நொடி கடன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து பாருங்க, வணக்கம், வாழ்க வளத்துடன், வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த வாழ்த்துக்களும் ரொம்ப சந்தோஷமா தொடங்கியிருக்காங்க. இள செந்தில்குமார் பஞ்சநதி குளத்திலிருந்து, அன்பு மகத்தானது, அன்பு ஒன்றே மகிழ்ச்சி, இதை தீர்மானிக்கக்கூடியது நமது மகிழ்ச்சி எண்ணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: அடுத்த பார்த்தீங்கன்னா சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம், மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்த விஷயம், அது நம்மிடம்தான் உள்ளது, எங்கும் தேட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்கிறாங்க, நான் தொழுகும் பொழுதும், நினைத்த காரியம் நடக்கும் பொழுதும், என் அம்மாவை நினைக்கும் பொழுதும் எனக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கும் போது, பிரிந்த உறவுகள் சேரும் போது, எல்லாரும் வந்து செல்வதும் பெரிய மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் கேக்கரை கேகுமார் சொல்லியிருக்காங்க.
6: கேகுமார் சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றி தாங்க உண்மையான மகிழ்ச்சிங்க அப்படின்னு பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
7: பிறருக்கு உதவும் தருணம் எல்லை இல்லா மகிழ்ச்சி, அது அன்பான வார்த்தையாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல்,
6: விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று சிரிப்பும் மகிழ்ச்சியும், அதை நாம தாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும், இன்பம் துன்பம் கவலை டென்ஷன் இவை அனைத்தையும் ஓரங்கட்டி மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டி மடம் கார்த்திகேயன்.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா கிடைத்து கொண்டிருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பொறையார் அபிராமி கார்த்தி சொல்லியிருக்காங்க.
6: அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தோடு இப்போ ஒரு பாட்டு கேட்கலாங்க நம்ம.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ரத்னா ஜுவல்லரி.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
10: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
9: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
10: தெளித்த மறுநாளில் இருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
9: நவுலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்த மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
10: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து
9: வாங்குங்கள்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
12: அரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது

0: தினசரி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: தேவி பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், எச்ஐவி பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி எசட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
8: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
9: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
12: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
13: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் நன்மங்கள். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
15: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
17: ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் பதிவு எங்கள் குரல். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நிகழ்ச்சியில். இனி
18: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
19: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நேயர்கள், இன்னி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும், வரலாற்று நிகழ்வுகள். இன்று தேசிய தபால் தினம். இந்தியாவில் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய தபால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கம் இந்திய அஞ்சல் துறையின் நோக்கத்தையும் குறிக்கோளையும் மக்களிடையே பிரபலப்படுத்தி, பொதுமக்களுக்கான தபால் சேவையினை மேம்படுத்தி, பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்வதே இதன் நோக்கமாகும்.
0: இந்தியாவின் புகழ்பெற்ற ஆங்கில நாவலாசிரியர்களில் ஒருவரான ஆர் கே நாராயணின் பிறந்த நாள் இன்று. 1906 இதே தேதியில்தான் பிறந்தார். தன் எழுத்துக்களில் மால்குடி என்ற கற்பனை தென்னிந்திய ஊரை மையமாக வைத்து எழுதியவர். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த கைட் போன்றவை இவரின் படைப்புகள். பத்மபூஷன், பத்மவிபூஷன், சாகித்ய அகாடமி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்.
5: உலக மனநல மையம் சார்பில் 1992 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மனிதனின் மன ஆரோக்கியம் மற்றும் உலக நல்லெண்ணத்திற்காகவே உலக மனநலம் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகியவற்றால் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுடன் உலக மனநல தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள், வாழ்வியல் அனுபவங்களை கேட்டறிதல், உண்மையான குரல்கள், உண்மையான மாற்றம் என்பதாகும். மனநல பாதிப்புகளை நேரில் அனுபவித்தவர்கள் மனநல கொள்கைகள் மற்றும் சேவைகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் வலியுறுத்துகிறது.
0: கடல் ஆராய்ச்சியாளர், ஓவியர், விலங்குகள் ஆராய்ச்சியாளர், கடல் ஆய்வு பயணம் செய்பவர், மனிதநேயர் என பன்முக திறமைகளை கொண்டவரான ஃப்ரிட்ஜோஃப் நான்சனின் பிறந்த நாள் இன்று. 1861 நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் பிறந்தார். 1922 அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றார்.
5: மூவாய் என சுருக்கமாக அழைக்கப்படும் மூ வரதராசனார் நினைவு நாள் இன்று. 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர். இலக்கிய கட்டுரைகள், ஆராய்ச்சி நூல்கள் போன்றவை மட்டுமின்றி பல சிறுகதைகள், புதினங்கள் போன்றவற்றையும் எழுதியுள்ளார். இவரது திருக்குறள் தெளிவுரை இன்றும் பேசப்படுகிறது. இவருடைய கதைகளிலிருந்து 1960 வெளிவந்த பெற்றமணம் என்ற திரைப்படம் உருவானது. இவருடைய அகழ் விளக்கு என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கல்லூ காவியமோ, அரசியல் அலைகள், மொழியியல் கட்டுரைகள் ஆகிய மூன்றிற்கும் தமிழக அரசின் விருதுகள் கிடைத்தன. 1912 ஏப்ரல் 25ஆம் தேதி திருப்பத்தூரில் முனுசாமி அம்மாக்கண்ணு தம்பதியினருக்கு மகனாக பிறந்து தமிழின் மூச்சுக்காற்றாய் விளங்கிய மு வரதராசனார் அவர்கள் 1974 அக்டோபர் 10ஆம் தேதி இப்பூவுலகிற்கு விடை கொடுத்தார்.
0: தமிழ் திரைப்பட உலகில் ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும் மனோரமாவின் நினைவு நாள் இன்று. 2015 இதே தேதியில்தான் மறைந்தார். இவர் தென்னிந்தியாவின் 5 முதலமைச்சர்களுடன் நடித்த பெருமை கொண்டவர். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தனது திறனை வெளிப்படுத்திய இவர் 1500 மேல் நடித்துள்ளார். பத்மஸ்ரீ, கலைமாமணி போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்திய இசைக்கலைஞர், எழுத்தாளர், வில்லுப்பாட்டு நாடக கலைஞரான சுப்பு ஆறுமுகத்தின் நினைவு நாள் இன்று. 2022 இதே தேதியில்தான் மறைந்தார். 2021 கலை மற்றும் இலக்கிய பிரிவில் பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.

0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம். தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை.
3: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: உங்கள் பதிவு எங்கள் குரல். மனதில் எப்போதும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா மனசு வச்சுக்கோங்க.

0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வெல்கம் பேக் டு உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில. நம்ம உங்களுடைய பதிவுகள்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். லெட் அஸ் ஏ கமர்ஷியல் பிரேக். ஆஃப்டர் த கமர்ஷியல் பிரேக் என்ஜாய் பண்ணலாம் நம்ம உங்கள் பதிவு எங்கள் குரல்.
3: ஐலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
4: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல், டிசைன்ஸ்
3: ரூபாய் 1500க்கு மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
10: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
11: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
13: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
12: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: நேர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் என்மங்கள், நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்,
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
11: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: உங்கள் பதிவு எங்கள் குரல் மனதில் எப்போதும் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் தெரியுமா, மனசுல எப்போதுமே மகிழ்ச்சியை நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆயுள் நீண்டுகிட்டே இருக்குங்க. அப்படியே உங்களுடைய பதிவுக்கு நாங்க வரோம். இப்போ காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நம்ம திரும்பி பார்த்தா கொட்டி கிடக்குது உங்களுடைய பதிவுகள். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டாலே மகிழ்ச்சி தானே. நான் மட்டும் இல்லாமல் மற்றவரையும் மகிழ்ச்சியாக எடுக்க இருக்க வைப்போம் அப்படின்னு மனக்குடி சத்யா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
14: அடுத்ததா திருமணஞ்சேரியிலிருந்து அனிதா தமிழாளன், கடன் இல்லா கால் வயிறு கஞ்சி இருந்தாலே நிம்மதி சந்தோஷம், இது இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து பாருங்க, பொறாமை பேராசை இல்லாமல் வாழும்போது எப்போதும் மகிழ்ச்சியே. எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி தான், எதிர்பாராது ஒன்று நடக்கும் போது மகிழ்ச்சி. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது மகிழ்ச்சி, நம் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது பேரின்ப மகிழ்ச்சி, நம் பிள்ளைகளை மற்றவர்கள் வாயிலாக பெருமையாக பேசும் போதும், ஈன்ற போது விரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், இந்த குரலுக்கேற்ப மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
14: புதுத்துறை சித்ரா தேவி, அன்பான காலை வணக்கம். சிறியவர் பெரியவர் என்று பாராமல் நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவி செய்யறப்ப அவங்க மனசுல ஒரு மகிழ்ச்சி, அதை பார்த்தாலே நமக்கு இரட்டிப்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து பாருங்க, இஞ்சுக்குடி மின்சார கண்ணன் சொல்றாங்க, மகிழ்ச்சி என்பது நம் மனதை எப்போதும் கலகலப்பாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. மனசுல கவலைகளை போக வேண்டும், டென்ஷன் அகற்ற வேண்டும், சந்தோஷத்தை மனசுல குடிபோக செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு பண்பலை 100.3 பாட்டு கேட்டாலே சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
14: அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கவலைகள் என்பவை கடந்து போகும் மேகம், காற்றிடம் ஒப்படைத்து விட்டு நீ நகரு, மனதில் தேக்கி வைத்தால் பாரம் கூடும், புன்னகையால் அதை நீ உதிர்த்து விடு, மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, உன் மனதின் திறவுகோலில் தான் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
2: மனதில் மகிழ்ச்சி குடும்ப ஆரோக்கியம், உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவு எண்ணம் பி நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க. மனதின் மகிழ்ச்சி குடும்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
14: சிதம்பரம் சுபஸ்ரீ, நோய் நொடி கடன் இல்ல வாழ்க்கை, சந்தோஷமான உறக்கம் வாழ்வதே மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆமா ஆமா, எனது பேரன் பேத்திகளோட இருக்கும்போது மகிழ்ச்சியோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நாகூர்ல இருந்து ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்காங்க.
14: நாகூர்ல இருந்து அலோன்ஸ் ராஜ், மனதில் தீய எண்ணங்கள் குப்பை போல் சேர்ந்து வைக்க கூடாது.

0: அதை குறைத்துக் கொண்டாலே மனது எப்போதும் இலகுவாகவும் இன்பமாகவும் இருக்கும். மனதில் இன்பம் தான் நமது முகத்தில் மலர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: பிறர் சொல்லி மகிழ்வதை விட நமக்கு தேவையான மகிழ்ச்சியை நாமே உருவாக்குவது நல்லதுங்க அப்படின்னு சொல்லி ஃபைசுர் ரஹ்மான் திட்டஜீரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததா மனசுல கவலை எடுக்குங்க. மனிதராக பிறந்துட்டோம், எதையும் பார்த்துக்கலாம்னு நினைச்சா மனம் முழுக்க மகிழ்ச்சி தாங்க. கும்பகோணம் கோமூர்த்தி சொல்லியிருக்காங்க,
1: மனதை ஒரு நிலை இல்லாத போதும் என்ற எண்ணம் இருந்தால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், அளவோடு ஆனந்தப்படுவது மேலும் சிறப்பாகும் அப்படின்னு திருபோணத்திலிருந்து ரவி லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க.
0: தெற்கிருப்பு மணிகண்டன் காரைக்கால் பண்பலை கேட்பதே எனக்கு மகிழ்ச்சி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயாவுடைய அசோகராஜ் கனிமொழி.
0: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, மகிழ்ச்சி நாம் நண்பர்களுடன் உரையாடுவது மகிழ்ச்சியில், தனிமையில் கடற்கரையில காற்று வாங்கி கொண்டிருக்கும் இடமே மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, ஆமாங்க உண்மைங்க அவ்வளவு தாங்க நன்றிங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லி இருக்கிறாங்க மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன்.
0: அடுத்து பாத்தீங்கன்னா அதம்பார் ராமன், மனதில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க நாம் நம்முடைய அன்றாட எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் சில எளிய வழிகளையும் மாற்றி அமைக்க வேண்டும். நேர்மறை

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
3: நம்மளுக்கு வந்து இந்த விவசாயம் முக்கியமா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா ஆறுகள். ஆறுல இருக்கக்கூடிய நீர்நிலையை நம்பிதான் நம்ம விவசாயம் இருக்கு. ஆறு வந்து எங்க பிறக்கக்கூடியது இருக்கு, மேற்கு தொடர்ச்சியில இருக்கக்கூடிய அந்த காவிரி பிறக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு அதிகமான, டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதிகமான மழை பெய்யும் போது அங்க வந்து புல்வெளிகள் நிறைய இருக்கும், சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து மழை பொழியும். அப்படி மழை பெய்யும் போது அங்க புல்வெளிகள் கரெக்டான நிலையில இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய மழை தண்ணி எல்லாம் அந்த புல்வெளிகள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு பஞ்சு மாதிரி, பஞ்சுல நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆயிக்கும், நம்மளுக்கு சொட்டு சொட்டு சொட்டா அது வந்து அப்படியே கீழே இறங்கும். அந்த மலைகள்ல புல்வெளிகள் கரெக்டா இருந்ததுன்னா அந்த தண்ணி புல்வெளியில ஸ்டோர் ஆகி அதுல இருந்து நம்மளுக்கு அருவி உருவாகி ஆறா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சோ புல்ல யார் சாப்பிடுவா அப்படின்னா மானின அதிகமா புல்ல சாப்பிடும். அந்த மானினங்களை யார் சாப்பிடுவா, புலி வந்து வேட்டையாடி சாப்பிடும். இப்போ மானினங்களோட உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அங்க மலையில இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையும் மான் சாப்பிட்டுரும். அப்போ அங்கே புல் இருக்காது, டைரக்டாக மழை பெய்யும், மழை வந்து அருவியாகி ஆறாகி கடல்ல கலந்துரும். ஸோ அந்த மானை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது யாரு, புலி. புலியோட பிரதான உணவு மான். ஸோ அந்த உணவு சங்கிலியோட உச்சபட்ச ஒரு இடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா புலி. ஸோ அந்த புலி தான் நம்மளுக்கு விவசாயம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அப்படி ஆறுகள் கரெக்டாக இங்கே வந்தாதான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து விவசாயம் நடக்கும். விவசாயம் நடக்கும் போது என்னாகும், இங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்கும். நீர்நிலைகள் நிறைய இருக்கும்போது என்னாகும், பறவைகளோட வரத்து வரும். இப்போ வந்து பறவைகள் வருது அப்படின்னா சைனால இருந்து வருது, இல்ல மத்திய ஆசிய பகுதிகள்ல இருந்து வருது அப்படின்னா ஒரு மிட் பாயிண்ட் வச்சிருக்கும், தான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அதுக்கு வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடியதா இருக்கணும், மறைவிடமா இருக்கணும், அது எதிரிகளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தகுந்த இடமா அந்த இடம் இருக்கணும். சோ இந்த மாதிரி இடத்துல வந்து அதை சூஸ் பண்ணும். இப்ப நம்மளுக்கு நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா அதோட அந்த பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் வந்து அழிஞ்சிரும். சோ நீர்நிலைகள் முக்கியம். சோ இது வந்து இதுதான் உணவு சங்கிலி. கரெக்டா புலி கண்ட்ரோலா வச்சிருக்கணும், மான் வந்து கரெக்டா புல்ல வச்சிருக்கணும், அதுல இருந்து அருவி உருவாகணும், விவசாயம் செழிக்கணும், அதுல இருந்து விவசாயம் பண்ணா பூச்சிகள் வண்டுகள் அதோட எண்ணிக்கை அதிகமாகும், அப்ப நீர்நிலைகள் இருக்கும், அப்போ வந்து பறவைகளோட வரத்து வரும், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நல்லா வளரும். அலையாத்தி காடுகள்ங்கிறது மிக முக்கியமா, அதுவும் நாகப்பட்டினம் கோடியக்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்தை பராமரிக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சமநிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இல்லாம கோஸ்டல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கடற்கரையில இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து கரெக்டா வச்சுக்கிறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். சோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பறவைகள் வந்து தங்குவதற்கு உணவிற்காக வருது, உணவிற்காக இங்க வந்து இருந்தாலும் கூட அது தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம், மறைவிடமா இருக்கணும். பொதுவா வந்து பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதர் இருக்க இடமா, அது மறைஞ்சிருக்க மாதிரி, இல்ல முச்செடிகள் இருக்க மாதிரி, அந்த மாதிரி இடத்த தான் அது வந்து செலக்ட் பண்ணும். அதுக்கு தகுந்த இடம் எது இருக்குன்னா அலையாத்தி காடுகள் இருக்கு. சோ அலையாத்தி காடுகள் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து நல்ல தண்ணீரும் மழை நீரும் அந்த உப்பு நீரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அலையாத்தி காடுகளோட உற்பத்தி அதிகமாகும். சோ அலையாத்தி காடுகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து சுவாச வேர்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டில்ட் ரூட்னு சொல்லக்கூடிய தாங்கு வேர்கள் இருக்கும். சோ அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு புதர் வடிவம் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்னாகும் அப்படின்னா அந்த பறவைகள் இருக்கிறதுக்கு வசதியான இடமா இருக்கும். அது இல்லாம அதுக்கு தேவையான உணவு உற்பத்தி வந்து அங்க அதிகமா நடக்கும். இப்ப கடற்கரையில வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த மீன் ரால் அதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய இடமா எது இருக்கும் அப்படின்னா இந்த அலையாத்தி காடுகளோட வேர்கள் வந்து அதுக்கு மறைவிடமா இருக்கும். நிறைய உயிர்கள் வந்து அங்க கிடைக்கும், அதை சாப்பிடறதுக்காக தான் பறவைகள் வருது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் உணவு சங்கிலி.
1: வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய
0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: இது எங்க ஏரியா? 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் இது எங்க ஏரியா. கடலூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி இது. இது எங்க ஏரியா? நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். தஞ்சாவூர் ரியோ குழந்தை மருத்துவமனை,
2: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: சனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
7: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: கடலூர் மாவட்ட நேயர்கள் பங்கு கொண்டு தங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடலூர் மாவட்டம் அப்படின்னு பேசணும்னாலே, இந்த கடலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 3 வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. ஒன்னு கடலூர், இன்னொன்னு சிதம்பரம், இன்னொன்னு விருத்தாச்சலம். இப்படிப்பட்ட இந்த தகவலோட கடலூர் மாவட்டத்திலிருந்து அடுத்து யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். புவனகிரி சுமதி காதலர் தின படத்திலிருந்து டாண்டியா ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டிருந்தாங்க, அந்த பாட்டை தொடர்ந்து இந்த நேயர் யாருன்னு கேட்கறாங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? ஹலோ வணக்கம்.
12: ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம
1: வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க.
12: பேரன்போட பிரியங்களோட சிறப்பா இருக்கிறோம்.
1: பேரன்போட பிரியங்களோட சிறப்பா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும்.
12: நிச்சயமாக
1: சந்தோஷம் பெருக்கெடுக்குங்க. நன்றி உங்களுக்கு தொடர்புக்கு.
12: நிச்சயமாக.

இது எங்க ஏரியா? டீமடபுரம் வில்முருகன், கட்டுமன்னர் கோவில் கொளஞ்சியப்பன், சிதம்பரம் மீனாட்சி, புவனகிரி சுமதி, தில்லை சீனிவாசன், இவர்களோட விருப்பம்னா பாட்டுலாம் வந்துச்சுங்க. நாளைக்கு அரியலூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். விடைபெறுகிறது, இது எங்க ஏரியா?

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். என்றென்று மக்களுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களே, நீ கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற பண்பலை நேர்களும் ஆவலாக இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வியை சொல்லிடுறேங்க. நிறைய திரைப்படங்கள் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்னடா நம்ம கதையை அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணும். வடிவேலு வாணியில் சொல்லணும்னா தரையில் பார்த்ததெல்லாம் திரையில் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி உங்கள் லைஃபோட ஒத்து போகிற ஒரு திரைப்படம் எது அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-42-7231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லையும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அழகான அந்த திரைப்படத்தை பற்றி கேட்கறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி. தோழிகள் உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல் திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைகொல்லி.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நேரம் 11:15 ஆயிருச்சு. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடக்கமா இணைய போற தோழி யார் பேசலாம்? வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். சொல்றது யாருங்க? உங்க வாழ்க்கையோட ஒத்து போற திரைப்படம் எது அப்படின்னு அதுக்கு விடை சொல்லுங்க.
7: கருத்தம்மா படம் எங்க வாழ்க்கையோட ஒத்து போற படம் மேடம். நாங்க அண்ணன் தம்பி இல்லாத 3 பேரும் பொண்ணுங்க தான் பிறந்தது. அவ்வளோ அங்கேயும் பிறந்த இடத்துலயும் அப்பாவை உடம்பு சில கஷ்டப்பட்டோம். மாப்பிள்ளையும் கூட நான் பிறந்தது எங்கேயும் நான் வாட்டாள மரத்துலயும் கஷ்டம் பட்டுருக்கோம். அதுதான் அந்த படம் தான் எனக்கு வாழ்க்கையில ஒத்து வருஷம் எரி படம் வேணும்.
6: சரிம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேட்போமா?
7: நன்றிமா.
6: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரியச காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு திரைப்படம் எது அப்படின்னு கேட்டேன். நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் கஷ்டம்லாம் இருக்கும். அந்த கஷ்டம் வந்து

0: நிறைய திரைப்படங்களில் பார்க்கும்போது ஒத்து போயிருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம பண்ண ஏதோ ஒரு குறும்போ ஏதோ ஒரு நல்ல விஷயமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருந்தது, அண்ணன் தங்கச்சிங்க கூட சண்டை போட்டதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் ஜாலியாக பாசிட்டிவாக ஒரு திரைப்படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த திரைப்படத்தை பார்த்த உடனே இது நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்குல்ல அப்படின்னு தோணியிருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தை பாசிட்டிவான வேல தான் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். இனிப்பில் வர அடுத்த தோழி யாரு, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறதுங்க?
1: திருத்திரைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம்?
1: பூவே உனக்காக படுத்து ஆனந்தம் ஆனந்தம் அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு கொடுத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட ஒத்து போற ஒரு திரைப்படம் இது.
1: படிக்காதவன் படத்துல மேடம், அண்ணன் தம்பி பாசமா கடைசி வரைக்கும் பிரியாம இருப்பாங்கல்ல. அண்ணி வந்து இது பண்ணா கூட அண்ணன் தங்கச்சி பிரியாம இருப்பாங்கல்ல மேடம்.
0: ஆமா, நன்றி. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பாடல் கேப்போமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: காற்றின் மொழி பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:30.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3.

வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இது வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான நேரம். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ கேட்டுட்ருக்க இதே கேள்வியை வந்து வணக்கம் தோழி அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதில் உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகிற திரைப்படம் எது அப்படிங்கிற கேள்வியோட அந்த போஸ்டர் இருக்குது. அதில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், எனக்கு வந்து இந்த பூவே பூச்சுடவா திரைப்படம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒத்துப்போகும். சின்ன வயசுலேருந்து நான் என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கையோட ஒத்து போகிற படம் வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரவு எட்டனா செலவு பத்துனா இந்த படம் தாங்க எனக்கு ஒத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி, அருள், ஷாலினி, ரியா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் அந்த திரைப்படம் மாதிரி எல்லாமே என் குடும்பத்துக்கு ஏற்ற கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய படம் இருக்குது. எந்த படம் சொல்லணும்னு தெரியல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அண்ணன் தங்கை அப்படிங்கிற ஒரு படம், எங்களுக்காகவே வாழ்ந்து எங்கள் அண்ணன் நினைவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி வந்து இந்த கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் வந்து தபு ஐஸ்வர்யா ராய் வந்து அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்வியல் போராட்டத்தையும்

0: பாசத்தையும் காட்டுற, வாழ்க்கைக்கு ஒத்து போகிற, என்னோட வாழ்க்கைக்கு ஒத்து போகிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி கண்டுகொண்டேன் அந்த திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தொழில் வந்து இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கையோட ஒத்து போகிற திரைப்படம் எது அப்படின்னு நம்ம எல்லாருக்கூடவும் பகிர்ந்துக்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறதுங்க?
1: வணக்கம். கூறுவது காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கு. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்க, இப்போ என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: பாண்டவர் பூமி படத்திலிருந்து தோழா தோழா கனவு தோழா இந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட ஒத்து போற திரைப்படம் எது?
1: ஒத்து போற திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா தாவணி கனவுகள். அதுல வந்து கதாநாயகன் பாக்கியராஜா வந்து அவங்களுக்கு நாலு தங்கைகள், நாலு மூணு தங்கைகள் இருப்பாங்க. அவங்க திரைப்படத்துக்கு எல்லாம் போறப்ப பாதுகாப்பா அழைச்சிட்டு வருவாங்க, அவங்க சகோதரிகளை அழைச்சிட்டு வருவாங்க. அதே போல நாங்க மூன்று சகோதரிகள் அண்ணனோட போவோம். போறப்ப தாசாலை வர வரையும் அப்படி பாதுகாப்பா அழைச்சிட்டு வருவாங்க. அது ஒத்து போற திரைப்படம் மேடம்.
0: சரிமா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேப்போம்.
1: நன்றி மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்கலாம். வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா, நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமிங்கல் உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: இந்த உணவு சங்கிலி வந்து கரெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த சொல்றோம் இல்லையா, சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாப்பு அது கரெக்டா இருக்கும். சோ இதுதான் வந்து பறவைகள் வலசை வருவதற்கு வந்து செயின் மாதிரி கரெக்டா நடந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு நம்ம எடுத்துக்காட்டே சொல்லலாம். 1970 அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவை வந்து அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மொரிஷியஸ் தீவை வந்து கண்டுபிடிக்கும் போது கப்பல் ஓட்டிட்டு வருவாங்களா வணிகர்கள், அவங்க எல்லாம் போறாங்க, அங்க ஓய்வெடுக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பறவையை பாக்குறாங்க. அந்த பறவை வந்து டோடோ பறவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டோடோ பறவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்ல உயரம் இருக்கக்கூடியதா, பருமனா இருக்கக்கூடியதா, ஒரு 7-8 கிலோ எடை இருக்கக்கூடியதா இருக்கும். சோ அதை வந்து ஈஸியா வந்து எதிராளிகிட்ட இருந்து தப்பிச்சுக்க கூடிய திறன் வந்தது. அது வந்து பெருசா பறந்து போகக்கூடிய பறவை கிடையாது. சோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க போற மாலுமிகள் வந்து அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, மாலுமிகள் கூட வரக்கூடிய அந்த வேட்டையாடக்கூடிய அந்த நாய்கள் அந்த இனங்கள்லாம் அதிகமா வந்து அதோட முட்டைகள் இளம் குஞ்சுகளை எல்லாம் சாப்பிடுது. ஒரு கட்டம் ஒரு 50-60 வருஷம் போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த டோடோ பறவையோட இனம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. சரி, அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பார்த்தோம்னா அந்த பகுதியை சேர்ந்த கல்வாரியா மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு மொரிஷியஸ்லயே. அது வந்து அதோட இந்த ஃப்ரூட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஹார்ட் கோட்ல இருக்கக்கூடியது. அந்த மரம் வந்து பழைய மரங்கள் இருக்கு, புதுசா எந்த கன்றுகளும் உருவாகல. சோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த டோடோ பறவை வந்து இந்த கல்வாரியா மரத்தோட பழங்களை வந்து சாப்பிட்டு அந்த விதைகள் வந்து சரியான முளைப்பு திறனோட முளைச்சு வருது. இப்போ டோடோ பறவை இனம் அழிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, கல்வாரியா மரம் அப்படிங்கிற மரத்தை புதுசா உற்பத்தி செய்ய முடியல. சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. சோ அதனாலதான் ஒரு இனம் இன்னொரு இனத்தை வந்து சார்ந்து இருக்குது. ஒரு இனம் அழிந்தால் சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு இனம் அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த உணவு சங்கிலிங்கிறது மிக முக்கியமா நம்மளுடைய சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாப்புல வந்து முக்கியத்துவம் வகிக்குது. சோ வலசை வர பறவைகள் வந்து அழிவதற்கான நிறைய காரணங்கள் என்ன, அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்க இடமா பார்த்துதான் அந்த நீர்வாழ் பறவைகள் வந்து அதோட இடத்தை வந்து செலக்ட் பண்ணும். அந்த இடத்துல வந்து கடுமையான வறட்சி ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீர்நிலை அங்க இல்ல அப்படின்னா அதோட அந்த வாழ்விடம் வந்து அழியறதுக்கான காரணங்களுக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அந்த பறவை இனங்கள் வந்து அதிகமான பூச்சிகள் அதிகமா சாப்பிடக்கூடியது இருக்கு, புழுக்களை சாப்பிடக்கூடிய பறவை இனங்களும் இருக்கு. சோ இப்ப நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜில வந்து நிறைய பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பூச்சி வந்து இதுக்கு உணவா கிடைக்கக்கூடியது வந்து இல்லாம போகுது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இளம் பறவைகளுக்கு வந்து அந்த யங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அந்த புழுக்கள் எல்லாம் தேவைப்படுது. அது அந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுனால வந்து அது கிடைக்காம போகுது. சோ உணவு பற்றாக்குறை வந்து

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய எல்லையற்ற சிறகுகள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமயங்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: மீண்டும் வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டோம் நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிருஷ்ணலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: வணக்கம். தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் பேசுறதுங்க?
6: அகலங்கன்றது மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்?
6: மாப்பிள்ளை படத்துல இருந்து மாமியார் கண்கள் கொண்ட மாலை மேடம் அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
5: பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட ஒத்து போற திரைப்படம் இது?
6: இப்ப புது படமா வந்து சூரிய நடிச்சமா மாமன் படம் மேடம். அவர் அக்கா தம்பி கேரக்டர் இருக்குல்ல, தம்பி வந்து தம்பிக்கு அக்காவுக்காக தம்பி நல்லா செய்யறது அது வந்து என் தம்பி, அதே தான் மேடம் தம்பிங்கள.
5: அதுதான் அந்த அக்காவையும் தம்பியும் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் ஞாபகப்படுத்துச்சு இல்லையா? சூப்பர்மா. பாடல் கேட்போமா? மாப்பிள்ளை படத்திலிருந்து மானி நேரு கண்கள் கொண்ட மணி மணி பாடல் உங்களுக்காக வருகிறது. நன்றி.
6: நன்றிங்க மேடம்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேயர்களுக்கு தமது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்.
2: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் கூத்தநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல்
4: இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
1: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்போற தோழி யார் பேசலாம்? வணக்கம்.

0: மணக்குடி.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியோட நிறைவா? கண்டிப்பா கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு திரைப்படம் இது?
0: என் வாழ்க்கையில ஒத்து போற திரைப்படம் தவமா தவம் இருந்துமா. இந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒத்து போகுமா.
1: அது உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்க குடும்பம் அப்படி இல்லையா?
0: ஆமா.
1: சரிம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிம்மா. பாடல் கேட்போமா?
0: நன்றி.

0: தான் அப்படின்னு பாப்பா கோயில் அன்னலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் வந்து 6-60 வரை அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் படம் தான் அப்படின்னு திருநெல்லிக்காவல் சுமதி சொல்லியிருக்காங்க. ஒளி நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி.
2: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களில் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம்.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: My name is Jay Flora.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: I am studying 4th standard.
7: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: சுத்தத பற்றி பாடல பாடுறதா இருக்கேன்.
7: எங்க பாடுங்களே.
8: பா

0: சூப்பரா பாடல் பாடிருக்கீங்க. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருப்பீங்களா?
1: வச்சிருப்பேன்க்கா.
0: வீட்டுல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க?
1: ஜாமா கவுக்கிறது, வீடை கூட்டுறது, துணி லைட்டா என்னோட ட்ரெஸ் எல்லாம் நானே துவைச்சிக்கிறது. குப்பைலாம் இருந்துச்சுன்னா அதை குப்பை தொகை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னே பிரிச்சு கொட்டுவேன்.
0: மக்கும் குப்பைனா என்ன, மக்காத குப்பைன்னா என்ன?
1: மக்கும் குப்பைனா மண்ணில் ஏதாவது போட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டா அது வந்து இருக்காது, மண்ணார் மண்ணாவே இருக்கும். ஆனால் மக்காத குப்பைனா மண்ணில் எவ்வளோ நாள் மூடி வச்சாலும் அது அப்படியே இருக்கும்.
0: இப்போ மக்கும் குப்பைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், அதே மாதிரி மக்காத குப்பைக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்.
1: மக்காத குப்பைக்கு பிளாஸ்டிக் பை,
0: சரிங்க.
1: மக்கும் குப்பைக்கு ஒரு பேப்பர். காய்கள் தோலெல்லாம் மண்ணில் உடமா மாறிடும். எங்கள் ஸ்கூல்லே நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பையும் பிரித்து போடுறது, உடமா மாறினானே செடிகளுக்கு போடுவோம். 2020-21 எங்கள் பள்ளி தேசிய தூய்மை பள்ளி விருது வாங்கியிருக்காங்க.
0: அதனால தான் நீங்கள் சுத்தத்தை பற்றி இன்றைக்கி பாடல் பாடியிருக்கீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரிங்க பாப்பா, நீங்கள் படித்து பெரியாளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: I want to become an army officer.
0: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை

0: நேயர்கள் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம். பேரலம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரலம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரலம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரலம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக குழந்தைகளை அழைக்கலாம். 4368 என்ற முன்னிப்பு எண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 இன்றைய ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக. ஜி அப்படின்னா குழந்தைகள் வந்து திருக்குறள் சொல்லலாம். பூம் அப்படின்னா யாரு தச்ச சட்டை, இது எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படின்ற வாக்கியத்தை ஃபாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லலாம். பா அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் ரைம்ஸ் கவிதைகளை சொல்லலாம். என்ன குழந்தைங்களே, விளையாட ரெடி ஆயிட்டீங்களா? இது ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக என்னை வரும் முதல் குழந்தையை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாப்பா கிட்ட கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. என்ன சொல்ல போகுது குழந்தை? ஜீவா பூவா பாமா? ஜி பூம்பா. பாப்பா வந்துட்டே இருக்கீங்களா? பாப்பா என்னவோ தெரியல, என்ன நிகழ்ச்சியில் வந்து பேச தடுமாறுது, தயங்குது போல இருக்கு. அடுத்து வரும் பாப்பாக்களுக்கு வழிவிடலாம், அழைக்கலாம். குழந்தைகளே 4368 என்ற முன்னிப்பு எண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. நீங்கள் திருக்குறள் சொல்லலாம், ஒரு பாட்டு பாடலாம், அல்லது யார் தச்ச சட்டை, இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து 5 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே சொல்லிடலாம். ஒரு 5 தடவை சொன்னால் கூட போதும், 5 நிமிஷம்னா கூட லேட் ஆகும். 5 தடவை வந்து மிஸ்டேக்கே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். அடுத்த குழந்தை என்ன சொல்ல போகுது கேட்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ.

0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: சுபஸ்ரீ பேசுறேன்.
0: சுபஸ்ரீ, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் தலைஞாயிறு லிங்கத்தடித்தூர்ல இருந்து.
0: தலைஞாயிறுல இருந்து பேசுறீங்க சுபஸ்ரீ? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 7th.
0: 7th படிக்கிறீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஜி பூம் பா என்ன விளையாட போறீங்க?
1: ஜி
0: என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: எதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீருந்தோ மண்ணும் இருக்கு பொருள். திருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. மீண்டும் குரல். எதிலால் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீருண்டோ மண்ணும் இருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொருள். வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காட்ட வகுத்தலும் வல்லது அரசு பொருள். பொருள் வரும் வழிகளை அறிதல் அவ்வழிகளில் பொருள்களை சேகரித்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல் சிறந்த அரசின் செயலாகும். உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆகும்.
0: சுபஸ்ரீ, போதும்பா போதும். நீங்க 4 திருக்குறள் சொல்லியிருக்கீங்க, 4 அருமையான திருக்குறள். எங்க இது வந்து உங்க கிளாஸ் புக்ல இருந்துச்சா, இல்ல நீங்க எப்படி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்க?
1: நான் திருக்குறள் புக்ல இருந்து மனப்பாடம் பண்ணேன்.
0: திருக்குறள் புக்ல இருந்து எப்படி மனப்பாடம்? டெய்லி திருக்குறள் படிப்பீங்களா இல்ல வாரம் ஒரு நாள் அப்படி படிப்பீங்களா?
1: இல்ல இல்ல, டீச்சர் டெய்லியும் 5 திருக்குறள் படிக்க சொன்னாங்க.
0: படிக்க சொல்வாங்க, அதனால வந்து நீங்க கடகட கடகடன்னு வந்து திருக்குறள் சொல்லிட்டே வரீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பாப்பா. சுபஸ்ரீ பாப்பாக்கு வாழ்த்துக்கள். நீங்க திருக்குறள் நெறிப்படி நல்லா படிச்சு நல்லபடியா வள்ளுவ ஆசானுக்கு வந்து பெயர் வாங்கி தரணும். நீங்க திருக்குறள் சொல்றதை பார்த்தா ரொம்ப ஆதிசயமாகவும் இருக்கு, ஆசையாகவும் இருக்கு. பட் அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு நேரம் விண்ணூட்டுறதுக்காக உங்களுடைய திருக்குறளை வந்து நான் குறுக்கீடு செஞ்சுட்டேன். சுபஸ்ரீ பாப்பாக்கு வாழ்த்துக்கள். நன்றிமா.
1: தேங்க்யூ மேம்.
0: இணைய வரும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம். அம்மா,
0: கூறுவது யாரோ?
2: நான் சிதம்பரம் புவனேஸ்வரிலிருந்து இலக்கியா.
0: இலக்கியா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 6th.
0: 6th படிக்க போறீங்க. இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க? ஜி பூம்பா. எது விளையாட போறீங்க?
2: பூமா.
0: பூம். சொல்லுங்க, யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. 5 வாட்டி ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம்.
2: யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
0: வெரி குட்மா, வெரி குட்மா. இலக்கியா பாப்பாக்கு வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்லிட்டீங்க. இது ஏன் தெரியுமா சொல்றது? ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மொழி வந்து நல்லா நமக்கு வந்து வாயில் வந்து நான் பிழலாமல் வரும். அதுக்காக தான் இது வந்து திருப்பி திருப்பி நம்ம சொல்லி பழக்கிட்டோம்னா நம்ம நல்லா பேசலாம். தமிழ் வந்து அப்படியே இலக்கணம் இலக்கியத்தோட நல்லா வந்து படிக்கலாம். சரிங்களாம்மா? இலக்கியாம்மா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த குழந்தை. வருக, வணக்கம். ஜி பூம்பா. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஜி பூம்பா. குழந்தைங்க கிட்ட கொடுங்க. குழந்தைகளே, ஜி அப்படின்னா திருக்குறள் சொல்லலாம், பூம் அப்படின்னா யாரு தச்ச சட்டை, இது எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படின்ற வாக்கியத்தை வந்து 5 தடவை ஃபாஸ்டா சொன்னா போதும். பா அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாட்டு பாடலாம், ரைம் சொல்லலாம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். ஒரு குழந்தை வந்து நிகழ்ச்சிக்கு காத்திருந்துச்சு, திடீர்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கட் பண்ணிடுச்சு. அடுத்த குழந்தை வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் சொல்றீங்க?
4: My name is
0: சிவனி. யார் பேசுறீங்கப்பா?
4: சிவனே.
0: சிவனே, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. அம்மா சொல்லி தராங்க, சொல்ல முடியலையோ சிவனேஷ். அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? திருக்குறள் சொல்றீங்களா? நன்றி நன்றி. அடுத்த குழந்தை வருக. வணக்கம்.
5: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நான் தில்லியடியில இருந்து நவீலன் பேசுறேன்.
0: நவீலன், சொல்லுங்க, இன்னைக்கு ஜி பூம்பா என்ன விளையாட போறீங்க?
5: பா
0: பா. சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க?
5: எங்க தமிழ் புக்ல உள்ள ஒரு சாங்.
0: பாடுங்க.
5: ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியர்.
0: கண்டிப்பா, அதுல இருந்து ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் கரெக்டா வந்து வரிசைப்படுத்தி நீங்க பாடிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாடல் உங்களுக்கு?
5: எங்க தமிழ் மிஸ்.
0: தமிழ் மிஸ் சொல்லி தந்தாங்க. சூப்பரா பாடுறீங்கப்பா, வாழ்த்துக்கள். நன்றி
5: நன்றி.
0: இணை வரும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஜி பூம்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. பா, யார் சொல்றீங்க? குழந்தையோட பேர் என்ன? புரியல. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பால என்ன பாட்டு பாட போறீங்க? குள்ள குள்ள வாத்து பாடுங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு பாப்பாக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா பாடுறீங்க பாப்பா, வாழ்த்துக்கள். நன்றி. இனிய வரும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வருக. வணக்கம். வாங்க, யார் பேசுறீங்க?
6: நான் நிவேதா பேசுறேன்.
0: நிவேதா, எங்க இருந்து பேசுறீங்க குட்டி?
6: நான் தலையாறுல இருந்து பேசுறேன்.
0: தலையாறுல இருந்து பேசுறீங்க. என்ன என்ன விளையாட போறீங்க? ஜி பூம்பால
6: பா
0: பா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாப்போம்.
6: சூப்பர்,
0: தேங்க் யூ.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544555.

0: நேர்களை நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த குழந்தை, வணக்கம். இந்தா பேசு, நீ கூடு, நீ விடு. யார் இது? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஜிபூம்பா? யார் பேசுறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்க, யார் பேசுறீங்க? உங்க பேரு?
4: தேவஸ்ரீ.
0: யோகஸ்ரீ. சொல்லுங்க ஸ்ரீகுட்டி, சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க ஜி பூம்பால? பாட்டு பாட போறீங்களா? பா விளையாட போறீங்க. சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். சரிப்பா, சரிப்பா, அழகா பாடுனீங்க, நன்றி. இனி வரும் அடுத்த குழந்தை, வருக. வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நீங்களா
0: படிச்சிட்டீங்களா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா, வாழ்த்துக்கள், நன்றி. இனி வரும் அடுத்த குழந்தை, வருக. வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையில இருந்து தருணியா பேசுறேன்.
0: சென்னை தருணியா, என்ன விளையாட போறீங்க ஜி பூம்பால?
6: நான் ஜி விளையாட போறேன்.
0: ஜி, திருக்குறள் சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
6: கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற எவை? பொருள், கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதே கோப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை.
0: சூப்பர்மா, சூப்பரா சொன்னீங்கம்மா. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது திருக்குறள் தெரியுமா?
6: தெரியாது.
0: தெரியாது, இந்த ஒரு திருக்குறள் மட்டும் போதும்பா, பொக்கிஷமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? தருணியா குட்டி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தருணியா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? வெரி குட்பா, வெரி குட்பா. அடுத்த வாட்டி வரும்போது மூன்று திருக்குறள் வந்து பொருளோட சொல்லணும், சரிங்களா? நன்றிமா, நன்றி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோ.
11: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
12: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம், வருக. வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: அடுத்த குழந்தை வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: செயின்ட் பாலிஸ் உக்கரமடைகுளிலே இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் என்ன?
1: பவ்யாஸ்ரீ.
0: அப்படியே செல்போன் எடுத்துட்டு வெளியே வரீங்களா? ஏன்னா ரேடியோவோட பேசுறது, நான் பேசுறது எனக்கே கேக்குது பாருங்க. சரிம்மா, என்னப்பா என்ன விளையாட போறீங்க? ஜி பூம்பால பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க?
1: மாம்பழமா பாட்டு.
0: பாடுங்க பாடுங்க மாம்பழம் பாட்டு.
1: மாம்பயமா மாம்பயம் வைகோவா மாம்பயம் கேரட்டு மாம்பயம் சித்திக்கு மாம்பயம் அழகான மாம்பழம் அல்வா போட்ட மாம்பழம் உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாங்க பங்கு போட்டு திங்கலாம்.
0: குட்டிக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப அருமையா பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேரளம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தை ஒட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.Murugan வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் L.Murugan தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்

0: வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹூ, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கல பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5

12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட் யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாபெட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறி

0: ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.

சிந்தனை துளி. உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். என்றென்றும் நினைவில் நிற்கும் பாடல்களோடு ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில் இது நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சவாலே சமாளி திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன். இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது இந்த பாடல்.

காலம் கடந்தாலும் இனிமை மாறாத இசையோடு இது ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில நேயர்களோட கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் திருமுலைவாசல் ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன் மற்றும் பூங்குழலி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேரம் ஒரு மணி. காற்றின் மொழி பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப பாடல்கள் உலாவரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: ரெட்ரோ ரிதம் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொலைபேசி வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-6-8 இந்த முன்னிணைப்பு என்னுடன், 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 9-5-6-4-2-7-2-3-1 இப்படி ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு. இதற்கும் நீங்கள் அழைக்கலாம். எப்போது கேட்டாலும் இனிக்கும் எவர்கிரீன் ராகங்களுடன் இது ரெட்ரோ ரிதம்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் தொலைபேசி நேயரா வரப்போறவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
4: முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து 1000 நிலவே வா. இந்த பாடல் வந்து கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடியது. இந்த பாடல் இப்போ பேசின நேயருக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங்

0: ஆனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை தான். நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பஞ்சுட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: பழைய பாட்டு புது வைபு, இது ரெட்ரோ ரிதம்ஸ். நிகழ்ச்சியில இணைவர அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன?
2: வந்து பிராப்தம் என்ற படத்துல சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம், காத்திருங்கள். கருப்பம்பளம் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பிராப்தம் திரைப்பட பாடல்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
8: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
10: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை

0: மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த மூன்று நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: அன்றும் இன்றும் என்றும் கொண்டாடும் பாடல்களோடு இது ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து இணைய போற நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: திருமலை ராயன்பட்டினம் அபிராமி அம்மன் வடக்கு வீதி தட்சிணாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் பூக்காரி, மூணு முழம் 30 பைசா பாடல்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: இப்போ பேசின நேயர்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலிவரிகளில் எல்லார் ஈஸ்வரி பாடிய பூக்காரி திரைப்பட பாடல்.

0: ஆடைகள் மனதை மயக்கும் பரிசுகள் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
4: நேயர்களுக்கு தமது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
7: மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள் மனதை மயக்கும் பரிசுகள் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: மாறாத இனிமை மறக்க முடியாத இசையோடு இது ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வணக்கம்.
8: மதிய வணக்கத்துடன் வருவது காட்டு மாவட்டம் மேலக்கஞ்சமலை வெள்ளம் பன்னீர் செல்வமா.
4: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கப்படும்.
8: பண்பலை குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள்.
4: பாடலை சுருக்கமா சொல்லிடுங்களேன், டைம் இல்ல.
8: நான் பெற்ற செல்வம் படம் படத்து பெயருடன் கூட பாடலமா.
4: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
8: நன்றி வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: கருத்தாய், கலையாய், கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.
4: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
5: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம், ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிதான். 1727 இந்தியாவின் முதல் தபால்

அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில்தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும், நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 ஆண்டு விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காளை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 ஆண்டு இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டு வரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன்
நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு

0: இருக்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன் இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 உடன் இணைந்திருக்கிறீர்கள்.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் சரோசங்கரா சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல்.
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல் திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இதனத்தையொட்டி நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள், மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணாக்கர், தனியார் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதால் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை துவக்கி வைக்கும் பிரதமர் 5 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார்.

0: மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்வி

0: உடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில், அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாளய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
1: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1041வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21-22 தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோதவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள்

0: வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

பன்னிசை கேட்டோம். சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 விருந்தினர் நேரம். இன்று அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் காரைக்கால் மாவட்டம் புளியங்கோட்டை சாலை எஸ் ரங்கநாயகி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நேர்களே, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில பெற்றோருக்கு அடுத்தபடியா முக்கிய இடம் வகிக்கிறாங்கன்னா அவங்க ஆசிரியர்கள் தான். ஏட்டுக்கல்வியை மட்டும் கட்டுத்தரதோட இல்லாம வாழ்க்கையோட நெறிகளையும் ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் சமூக பொறுப்பையும் விதைக்கிறவங்க ஆசிரியர்கள். ஒரு தலைமுறையை உருவாக்குற மகத்தான பணியில தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவங்களா ஆசிரியர்கள். வகுப்பறையில தாண்டி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அரசு மேல்நிலைப்பள்ளியில ஆசிரியா பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் வழிகாட்டி தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரோட உரையாட போறோம். அவங்களோட ஆசிரியர் பணி அனுபவங்கள், மாணவர்களுடனான மறக்க முடியாத நினைவுகள், அன்றைய கல்வி முறைக்கும் இன்றைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். ஆசிரியர் பணி அப்படின்றது ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, அது ஒரு தலைமுறையை செதுக்கிற சிற்பியின் பணி. நமது சிறப்பு விருந்தினரை அன்புடன் வரவேற்று அவருடனான இந்த நேர்முக உரையாடலை தொடங்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு உங்களுக்கு?
1: நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஆசிரியராக தான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலையும் நான் ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுல இருந்துச்சு. அது சுலபமாக கிடைக்கிற பணி ஆசிரியர் பணி தான். அதனால் வந்து 11ஆம் வகுப்பு முடித்த பிறகு ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு நான் போய் படித்தேன்.
0: கண்டிப்பாம்மா, நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, ஆசிரியர் பட்டய படிப்புலாம் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்கம்மா?
1: பள்ளி படிப்பு வந்து 1-3 வரைக்கும் தலத்தெரு துவக்கப்பள்ளி, தொடக்கப்பள்ளி. 4ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் கோவில்பத்து நடுநிலைப்பள்ளி. 7ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை கோவிந்தசாமி பிள்ளை அரசினர் உயர்நிலைப்பள்ளியில் படித்தேன். 11ஆம் வகுப்பில் நான் தான் முதல் மாணவி.
0: அப்போ வந்து பியூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த வகுப்பில் படிச்சிங்களோ?
1: 11ஆம் வகுப்பு வரை தான் எஸ்எல்சி, அப்போ தான் எழுதணும்.
0: அப்படிங்களா?
1: பொது தேர்வே அப்போ தான் எழுதணும். பியூசி தனியாக படிக்கணும்.
0: ஓ, சரிங்கம்மா.
1: அப்புறம் வந்து பிஏ தனியாக
0: எழுதினேன்.
1: பிஎட் வந்து கரசு தொலைதூர கல்வியில் எழுதினேன். பிஏ ஹிஸ்ட்ரி பிஎட், எம்ஏ தமிழ், எம்எடு, எம்ஃபில் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பண்ணினேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. எப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆனது? இவ்வளவும் படிச்சிருக்கீங்க, அதுவும் எப்போ உங்களுக்கு திருமணம் ஆனுச்சு?
1: 1981.
0: எந்த, அப்போ நீ எந்த டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க?
1: நான் இப்போ பிஏ மட்டும்தான் படிச்சிருந்தேன்.
0: பிஏ மட்டும் தான் படிச்சிருந்தீங்க. உங்கள் கணவர் தான் இவ்வளோ டிகிரி உங்களை படிக்க வச்சிருக்கா?
1: ஆமாம்.
0: ரொம்ப சந்தோஷமா. உங்கள் கணவர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீ படிமா அப்படின்னு ஊக்கப்படுத்தினாங்க, உறுதுணையாக இருந்தாங்க?
1: நான் படிக்கும்போது அவங்க எந்த விதமான இடையூறு பண்ணுறது
0: இல்லை.
1: அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்க. சமையல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்கள சாப்பிட்டுப்பாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்

0: ஜேர்னியில் வந்து மொதல் நாள் உங்களுக்கு ஜாப் ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன அம்மா அதாவது படித்து முடிச்சு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க?
1: அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு முன் தேர்வு எழுதணும். அந்த தேர்வு எழுதி அதில் அதில் வந்து வெற்றி பெற்றுட்டாக்கா ஆசிரியர் பணிக்கு போயிடலாம்.
0: போயிடலாம்,
1: அப்படி தான் போகணும்.
0: அப்போ முதல் நாள் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: முதல் நாள் வந்து புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் வில்லியனூர் பிள்ளையார் குப்பத்தில் முதல் பணியை ஏற்றுக்கிட்டேன். 1970 அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அப்பா என்னோட கூட வந்து என்னை வந்து சேர்த்து விட்டாங்க.
0: சேர்த்து விட்டாங்க. அப்படியே உங்க நீங்கள் சொல்லும் போதே அந்த சந்தோஷமான மனநிலை வந்து உங்கள் முகத்திலே தெரியுது. அப்போது உங்களுக்கு ஆசிரியர் பணியில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளித்த ஒரு விஷயம்னா என்ன?
1: மகிழ்ச்சினாக்கா நான் அந்த ஊரை விட்டு பணிமாற்றலாகி நிறைவிக்கு வரேன், காரைக்கால் நிறைவிக்கு. அப்பொழுது அந்த ஊரில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் என்னோட வந்து பேருந்தில் வழியனுப்பி வச்சாங்க.
0: ரொம்ப
1: அது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது.
0: அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்க இல்லையா, முதல் மாதம் சம்பளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா?
1: முதல் மாதம் சம்பளம் 90+98
0: அப்படின்னா,
1: அதாவது டிஏலாம் செய்ய அந்த இது சொல்லுவாங்க, பயணப்படி அந்த மாதிரி 90 அதுதான் வாங்கினேன்.
0: அதுதான் வாங்கினீங்க, சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் பணிக்காலத்தில் வந்து மறக்க முடியாத மாணவர்கள்னு யாராவது இருக்காங்களாம்மா?
1: நிறைய பேர் இருக்கிறாங்க,
0: நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ரோட்ல ஏதாவது காய்கறி வாங்கவோ இல்லை பஸ்ஸுக்கோ போயிட்டு இருக்கும் போது நின்று உங்களை வந்து வழிமறிச்சு நான் உங்கள்கிட்ட படிச்ச மாணவர்மான்னு
1: இன்னைக்கும் சொல்றாங்க. எல்லா அலுவலகத்துல இருக்கிறாங்க, மருத்துவ பணியில இருக்கிறாங்க, பொறியாளராக இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எல்லா அலுவலகத்துலையும் இருக்கிறாங்க. நான் போயிட்டேனா எனக்கு ஒரு தனி மரியாதை தான், என்னுடைய வேலையை முன்னாடி முடிச்சு கொடுப்பாங்க.
0: ரொம்ப சந்தோஷமா இந்த தருணத்துல ஒரு பாடல் கேட்டு பின்பு நாம் பேசலாமே இருக்கலாம்.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர் சேகர் சேகர்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ அளித்தாம்பால் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
8: அலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: நாளைக்கு

0: காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக்
3: 100.3.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 இது விருந்தினர் நேரம். இன்று அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் காரைக்கால் மாவட்டம் புளியங்கோட்டை சாலை எஸ் ரங்கநாயகி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. மேடம், இப்போ உங்களுடைய பள்ளி பருவமும் மாணவர்கள் பத்தி பேசலாம். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க, இன்னொரு குழந்தைங்க வந்து படிப்புல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவீங்க?
7: ஒரு திருக்குறள் நடத்துகிறோம்னா முதல்ல நான் வந்து ஒரு 3 சொல்லுவேன். மாணவர்களை என் கூடையே சேர்ந்து சொல்ல சொல்லுவேன். ஒரு தடவை எழுதுறது ஒரு எழுதி எழுதி பார்க்கணும். திருக்குறளை 10 எழுத சொல்லுவேன். அந்த 10 எழுதுறது 100 படிக்கிறதுக்கு சமம்.
0: கண்டிப்பா
7: அதுல வந்து அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும், பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்சிரும்.
0: ஓகேமா. அதே மாதிரி குறும்பு செய்வாங்க சில குழந்தைங்க, அவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க?
7: அவங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. மாணவர்களோட தனித்திறமையை கண்டறிஞ்சு அவங்களை ஊக்கப்படுத்துறதுல வந்து நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சிருக்கீங்க?
7: பேச்சு போட்டிக்கு மாணவர்கள் அனுப்பியிருக்கேன்.
0: சூப்பர்மா.
7: ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, வினாடி வினா போட்டி, இத்தனை போட்டிக்கு அனுப்பி மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க.
0: ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்ட படித்த மாணவர்கள் வந்து உயர்ந்த பதவிகளை அடைஞ்ச பிறகு உங்ககிட்ட நான் படித்தமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கீங்க?
7: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட அதை விட அதிகமாக சந்தோஷம் எனக்கு இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷமா. இப்போ வந்து நீங்கள் வந்து எம்பிள்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு கவிதை நீங்கள் இயற்றின கவிதை வந்து ஒன்று பாடலாமா?
7: பாடலாம்.
0: பாடுங்கம்மா.
7: இப்படித்தான் வாழ வேண்டும் இளைஞனை, இளம் வீரனை, எதிர்காலத்தில் நீ எப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாய்? சிந்தனை சிற்பியே, நிகழ்காலத்தில் இங்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலட்சியம் உனக்கில்லையா? அன்பு பார்வையால் யாரை நீ அரவணைத்தாய்? இன்முகத்தால் எத்தனை பேர் இதயக்கதவை தட்டினாய்? உன் வார்த்தைகளினால் எவரின் இதயத்திலாவது மிகவும் இதமாக மருந்து இட்டதுண்டா? இரவில் உறங்கும் முன்னர் இன்று செய்த நன்மை என்ன? எவர் மனதை புண்படுத்தினோம் என்று உன்னையே நீ கேட்டதுண்டா? இயற்கையின் அழகை நீ ரசித்ததுண்டா? இனிய இசைக்கு மகிழ்ந்ததுண்டா? இலக்கிய இன்பத்தில் திளைத்ததுண்டா? இறைவனை கனமேனும் நினைத்ததுண்டா? படிப்பும் பட்டமும் பெற்றது எதற்காக? படியேறி வேலையின்றி அலைவதற்காகவா? இல்லை, வேலை இல்லை வேலை என்றிட்டால் உன்னை நிலமகள் ஏளனம் செய்திடாளோ? தோல்விக்காக துவண்டு விடாமல், ஏமாற்றத்துக்காக தளர்ந்து விடாமல், என்னுடன் என் கடன் பணி செய்து கிடப்பதெனும் நோக்கமாய் எல்லோரும் புகழும்படி வாழ்வதே வாழ்க்கை. ஒவ்வொரு ஆணின் கற்பும் காக்கப்பட்டால் 1000 பெண்ணின் கற்புக்கது உத்தரவாதம். காந்தி கண்ட ராமராஜ்யம் கண்முன்னர் வந்து தோன்றாதா? உறங்கிக் கெடுப்பவரை நீ உதறிவிடு, உனது மூச்சுக்காற்றினால் பூபாலம் பாடு. உண்மையே எண்ணம் முழுவதும் நிறைந்திடட்டும், உணர்வுகளில் நாட்டு நலன் இழையோடட்டும். உன் விழிகளின் தீச்சுடரிலிருந்து 9000 விழிகளுக்கு ஒளி பரவட்டும். உன் உழைப்பின் வியர்வை துளிகள் உலகின் கோடி வரை எட்டட்டும்.
0: அருமைமா, அருமைமா. அதாவது ரொம்ப ஒரு உத்வேகமா இருக்கு உங்களுடைய கவிதை படைப்புகள்லாம். சொல்லுங்கம்மா, அதாவது அன்றைய கல்வியும் இன்றைய கல்வியும் எப்படி இருக்கு? அதாவது நீங்கள் ஆசிரியராக இருந்து பார்த்த கல்வி முறைக்கும் இப்போ இருக்க கல்வி முறைக்கும் என்ன

0: என்னென்ன வேறுபாடுகள் இருக்குமா?
1: அப்பொழுது வந்து சொல்வது எழுதல்னு ஒன்று கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன வகுப்பில் படிக்கும்போது, இப்பொழுது அந்த சொல்வதழுதலே கிடையாது. அந்த சொல்வதழுதல் கொடுக்கும்போது நமக்கு மனப்பாட சக்தி அதிகரிக்கும். கரும்பலகையில் ஒரு மாணவரை எழுத சொல்லுவாங்க, மற்றவங்கள்லாம் தாளில் எழுத சொல்லுவாங்க அல்லது நோட்டில் எழுத சொல்லுவாங்க. அதை எழுதி முடித்த பிற்பாடு அந்த கரும்பலகையில் எழுதின மாணவன் பிழை இல்லாமல் ஆசிரியர் திருத்துவார். அதை வந்து எல்லா மாணவர்களும் தான் திருத்திப்பாங்க. இதில் வந்து எழுத்து பிழையும் வராது, சொற்பிழையும் வராது, கருத்து பிழையும் வராது.
0: அருமைமா, அருமைமா. அதாவது நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன்னு சொன்னீங்கம்மா, அந்த காலகட்டத்தில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்மா இருந்தது?
1: தத்துவம், உளவியல்,
0: உளவியல் சைக்காலஜி, தத்துவம் சொல்லியிருக்கீங்க,
1: தமிழ், ஆங்கிலம்,
0: அப்புறம் கணிதம்,
1: மனநிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். தத்துவம் எல்லா உலக தத்துவம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க
0: அந்த காலத்துல. கண்டிப்பாமா. சொல்லுங்கம்மா, இப்ப வந்து நீங்க வந்து டீச்சரா இருக்கும் போது இருந்த மாணவர்களுக்கும் இப்ப இருக்க மாணவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப உங்க காலத்துல வந்து மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கும் சரி ஆசிரியர்களை பார்த்தா பயப்படுவாங்க, இப்ப வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்றாங்க, இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னம்மா?
1: அப்ப உள்ள மாணவர்கள் வந்து ஒழுக்கமா இருந்தாங்க, பணிவா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. ஆசிரியர் என்ன சொல்றதோ, என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டாங்க. படிப்பும் நல்லா இருந்தது. குறைந்த மாணவர்கள், நல்ல தரமான படிப்பு அப்படி இருந்தது. இன்றைக்கு வந்து செல்லனுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. அதுல செலுத்துற கவனம் படிப்புல மாணவர்கள் செலுத்தவில்லை என்பது என்னுடைய இயக்கம்.
0: சரிங்கம்மா. அதாவது அது வந்து நம்ம சரியான பாதையில் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போது செல்ஃபோனை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, சில பல கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம நல்லதுக்கு அதை பயன்படுத்தணும்னா அது நல்லது, அது வந்து அவங்க கிடைக்கக்கூடிய கைகளில் இருக்குது.
1: ஆமாம்,
0: கண்டிப்பாகம்மா. இன்றைய மாணவர்கள்ட்ட வந்து ஒழுக்கம், மரியாதை போன்ற பண்புகள் வந்து எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: அப்போ நீதிநெறி வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்கும் பள்ளிக்கூடத்தில். அதில் வந்து ஆன்மீக கதைகள், நல்லொழுக்க பண்பாடுகள்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ உள்ள இலக்கியமெல்லாம் நீதி நெறிய சொல்லும். எல்லா இலக்கியமே, திருக்குறள் உட்பட, அவ்வையாருடைய ஆத்திச்சொடி உட்பட எல்லாமே வந்து நீதி நெறிய சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான். இராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாமே. ஆனால் இன்றைக்கு அதை படிக்கிறதும் அதை கேட்குறதும் ரொம்ப குறைவார் மாணவர்கள் மத்தியில். அந்த அதை பற்றி தெரியல், சினிமா தெரிஞ்ச அளவு இந்த இலக்கியத்தை பற்றியோ கதைகளை பற்றியோ, ஆன்மீக கதைகளை பற்றியோ
0: தெரியலை.
1: அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாக்க மாணவர்கள் ஒழுக்கத்திலையும் மரியாதையிலையும் பணிவிலையும் சிறப்பாக இருப்பாங்க.
0: கண்டிப்பாகம்மா. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து அதை வந்து கற்றலுக்கு எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். செல்ஃபோன்னால மாணவர்கள் வந்து கொஞ்சம் வந்து சீர்கேடாக இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மாற்றலான்னா ஒரு ஐடியா உங்ககிட்ட கேட்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? செல்ஃபோன் பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய டீச்சர்ஸ் வந்து அதில் வந்து போடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு கணக்குலேயே வந்து ஒரு புரியல, எங்கள் மிஸ் சொல்லி கொடுத்தது புரியல அப்படின்னு சொன்னால் சமூக வலைதளத்தில் வந்து அதே கணக்கை வந்து இன்னொரு மிஸ் சொல்லித்தராங்க, அது ஈஸியாக புரியுதுன்னு சொல்கிறாங்க.
1: அந்த விதத்தில் அது வந்து நல்ல பயன்பாடு,
0: நல்ல பயன்பாடு. அதே மாதிரி உங்கள் காலத்தில் வந்து அந்த மாதிரி என்னென்னவோ போர்டு, இ போர்டெல்லாம் சொல்கிறாங்க, இப்போது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பயன்பாடுகள் வந்து நிறைய வந்துருச்சு இப்போ மாணவர்கள்கிட்ட. எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காலத்துலலாம் இப்படி இல்லையன்னு நீங்கள் எனக்கேதோ உங்களுக்குலாம் தோணிருக்கா?
1: தோணிருக்கு.
0: நம்ம காலத்துல வந்து நம்ம வகுப்பு எடுக்கும் போதெல்லாம் ஒரு பிளாக் போர்டு, ஒரு சாக் பீஸ் இருந்துச்சு. இந்த காலத்துல வந்து எவ்வளவு டெக்னாலஜி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு
1: தோணிருக்கு.
0: கண்டிப்பாமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெற்றோர் மாணவர் உறவு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ஆசிரியர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்களா, பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்களா?
1: குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க.
0: முதல்ல பெற்றோர்கள்.
1: ஆமாம், அது ஒரு முக்கோணம் போல, பெற்றோர், ஆசிரியர், மாணவர், இந்த மூன்றும் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்க வேண்டும்.

0: ஆசிரியரை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோரை வந்து மாணவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியரையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். அப்போது தான் கல்வி சிறப்பாக.
1: ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
5: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
3: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: VPN கண் மருத்துவமனை.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறையை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
15: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: காரைக்கால் பண்பலை 100.3 விருந்தினர் நேரம். இன்று அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், காரைக்கால் மாவட்டம் புளியங்கோட்டை சாலை S. ரெங்கநாயகி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. அம்மா, நீங்கள் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற தருணத்தை பற்றி சொல்லுங்கம்மா.
16: 9/9/2002 எனக்கு வந்து புதுவை மாநில நல்லாசிரியர் விருது கிடைத்தது. அப்போ வந்து ரெங்கசாமி தான் முதல்வராக இருந்தார், இப்போது இருக்கிற முதல்வரே. கவர்னராக மல்கானியல் என்பவர், மல்கானி ஆளுநராக இருந்தார், அவர் கையால் தான் நான் அந்த விருதை வாங்கினேன். ஒரு சான்றிதழ், 1 பவுன் டாலர், 5,000 ரூபாய் பணம், இவ்வளவும் கொடுத்தார். காரைக்காலேருந்து 6 பேருக்கு கிடைத்தது.
3: அதில் வந்து நீங்களும்
16: நானும் ஒரு ஆள்.
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் வந்து அந்த சொல்லக்கூடிய பூரிப்பே வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு தருது, எங்களுக்கும் தருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்கள் வந்து என்னென்ன செஞ்சால் இந்த காலத்து மாணவர்கள் நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா?
16: மாலையில் ஒரு 2 மணி நேரம் மாணவர் அந்த தன்னுடைய குழந்தைகளோட பெற்றோர் செலவிட வேண்டும். அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள், என்ன படிக்கிறார்கள் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆசிரியரிடத்தில் தன்னுடைய குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான், எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்தால் அப்போ மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் பெறவும், நல்ல பண்போடு இருக்கவும் அது வாய்ப்பாக இருக்கு, அமையும்.
3: ஓகேம்மா, இந்த காலத்து குழந்தைங்கிட்ட புத்தக வாசிப்பு எந்த அளவுக்குமா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கறது?
16: நூலகம் மூலமாக புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லலாம். அந்தந்த பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்குது. நூலகம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வச்சுருக்கிறாங்க. இப்போ நூலக வாசகர் சங்கம்னு ஒன்று காரைக்காலில் வச்சுருக்காங்க, அதில் நான் உறுப்பினராக இருக்கேன். அவங்க வந்து பள்ளி மாணவர்களை நூலகத்துக்கு வரவழை

0: படிப்பு படிக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க.
1: ரொம்ப சந்தோஷமா. ஒரு மாணவர்களை வந்து வழிநடத்துறதுக்கு எது சிறந்தது? கண்டிப்பா கனிவா, உங்களை பொறுத்த மட்டும்
0: கனிவுதான்.
1: எப்படி சொல்றீங்கம்மா?
0: கண்டிப்புனாக்க மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல ஒரு வெறுப்பு வந்துடும்.
1: ஆமா,
0: கனிவுன்னு கனிவோடு சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் படிப்பையும் தரும்.
1: கண்டிப்பாம்மா. அதுக்கப்புறம் இப்போ ஓய்வுக்கு பிறகான உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்மா? நீண்ட கால ஆசிரியர் பணிக்கு பிறகு நீங்கள் ஓய்வு பெற்ற போது உங்கள் மனநிலை வந்து எப்படி இருந்துச்சு?
0: இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் எடுக்க சொன்னாலும் நான் தயாராக இருக்கேன்.
1: ஆஹா,
0: பள்ளிக்கூடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஏக்கம் வரும் மனசுல,
1: பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்ற
0: ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு என்ன ஏக்கம் வரும். நான் வந்து அதை வேற முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். உன்னோடு நான் கவிதை புத்தகம், புதுக்கவிதையில் பெண்மை, எம்ஃபில் ஆய்வு புத்தகம், ஆன்மீக மலர் ஒன்று போட்டிருக்கேன். எங்க அப்பாவுடைய 100 விழா மலர் ஒண்ணு போட்டிருக்கேன்.
1: குடும்ப மலரா,
0: குடும்ப மலரா, வாழ்க்கை வரலாற குடும்ப மலரா போட்டிருக்கிறேன். அப்பப்ப தொகுப்பு நூல்ல எழுதிட்டு வரேன். வாழ்த்து மடல்கள் நிறைய பேருக்கு 50 மேல வாழ்த்து மடல்கள் எழுதி தந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா. இப்ப வந்து இப்போ நீங்க நடந்து போகும்போது பள்ளி வாழ்க்கை, சக ஆசிரியர்கள், மாணவர்கள், நீ எதையெல்லாம் நீங்க வந்து அதிகமா நினைச்சு பாப்பீங்க உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையில?
0: கனவுலாம் கூட பள்ளி பாடம் நடத்துறது போலயும் அது போல வந்துகிட்டே இருக்கும்.
1: ஓகேம்மா. உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் வந்து உங்களை சந்திக்க வரும்போது இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: சொல்ல முடியாத மகிழ்ச்சி. சிங்கப்பூர்ல என்னுடைய பையனுடைய நண்பன் இருக்கான். அவன் என்கிட்ட தந்தை பெரியார் பள்ளிகள்ல படித்தவன், நல்லா படிப்பான், நாடக நடிப்பான், எல்லாத்தையும் திறமையா இருப்பான். அவன் வந்து என்னோட தொலைபேசியில் பேசும்போது காரைக்கால் பையன்தான், ரொம்ப இன்பமா மகிழ்ச்சியா இருந்தது.
1: இத்தனை ஆண்டு கால ஆசிரியர் பணியில நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க?
0: மருத்துவ பணியும் ஆசிரியர் பணியும் மகத்தான பணிகள். மருத்துவ பணி என்பது உடல் நோயை தீர்ப்பது, ஆசிரியர் பணி என்பது அறிவை கொடுப்பது. அதனால இந்த ஆசிரியர் பணியை நான் அர்ப்பணிப்போட செஞ்சேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
1: ரொம்ப சந்தோஷமா. ஒரு மாணவரோட வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு ஆசிரியர் கூற ஒரு வார்த்தை மட்டும் போதுமா? உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க, ஒரு மாணவருடைய வாழ்க்கையை மாற்றணும்னா நீங்க என்ன வார்த்தை சொன்னா அந்த மாணவர்கள் வந்து வாழ்க்கை வந்து மாறும்? படிப்பு தான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம்ப்பா, நீ வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் காமிப்பா அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்களா? சொல்றது உண்டா?
0: சொல்லியிருக்கேன்.
1: கண்டிப்பா அந்த மாதிரியான உத்வேகமான வார்த்தைகள் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இன்பத்தை தரும். நம்ம வந்து வீட்டில் அம்மா அப்பா சொல்றதை தாண்டி எங்க மிஸ் சொன்னாங்க, எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி
0: அம்பேத்கர் வாழ்க்கையிலாம்
1: சொல்லியிருக்கேன். சூப்பர்மா. அதாவது இப்போ இருக்க மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது மட்டும் முக்கியமா, வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத வந்து கத்துக் கொடுக்கறது முக்கியமா? எதை நீங்க முக்கியமா நினைக்கிறீங்க?
0: வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதுதான் முக்கியம்.
1: கல்வி வந்து ரெண்டாம் பட்சம்.
0: கல்வி ரெண்டாம் பட்சம் தான்.
1: இப்போ வந்து சமீபத்தில் கூட செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை வந்து துன்புறுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து மாணவர்களை வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்? கோவப்படக்கூடாது. இப்போ கோவம் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10th 12th படிக்க அந்த வாலிப வயசை நோக்கி போகும்போது என்னை வந்து டீச்சர் வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குற்ற உணர்வான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை மாணவர்கள் வந்து எப்படி நம்ம ஊக்கப்படுத்துறது? இது ஒரு விஷயமே இல்லை. ஆசிரியர் திட்டினாதான் நீங்க வந்து நல்லபடியா நீங்க வெளியே வர முடியும். திட்டுறது அவமானம் அப்படின்றதுலாம் ஏத்துக்க மாட்டுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அந்த மனப்பான்மையை முதல்ல போக்கணும் பிள்ளைங்கிட்ட இருந்து.
1: பிள்ளைங்கிட்ட இருந்து அந்த மனப்பான்மை,
0: அந்த மனப்பான்மையை போக்கணும்.
1: அதாவது ஆசிரியர்கள் திட்டுறாங்கன்னா நல்லதுக்காக தான்
0: திட்டுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அவங்க
1: எடுத்துக்கணும், அதை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
0: சேர்க்கணும்
1: கண்டிப்பாமா. அதாவது மாணவர்களுக்கு வந்து கல்வி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா? படிப்பு தான் பா, இப்போ ஒரு பையன் படிக்காமல் இருக்கான், நல்லா படிக்கணும்ப்பா, அப்போ தான் இப்போ நீ பெரிய வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க?
0: என்கிட்ட தமிழ் படித்த மாணவன், அவன் வந்து மற்ற சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் வீக்கு தான், இருந்தாலும் என்னுடைய சப்ஜெக்டில் அவன் வந்து பாஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். அந்த குடும்பம் வந்து அவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்களுடைய தாத்தாலாம் வந்து பாம்பு பிடிச்சி

0: அதை வந்து வீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பாம்பை காமிச்சு அது காசு வாங்கிட்டு போகிறவங்க, அரிசியோ காசோ வாங்கிட்டு போகிறோம். அந்த குடும்பத்திலேருந்து வந்த பையன் என்கிட்ட தமிழ் படித்து 35 மார்க் வாங்கினாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை,
1: ரொம்ப சந்தோஷமா. ஆசிரியர் வந்து கண்டிப்பு மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு அவசியமா, உங்களோட கருத்து என்ன?
0: கண்டிக்கிற விதத்துல கண்டிக்கணும், கனிவு இருக்கிற இடத்துல கனிவு
1: இருக்கணும், அதாவது கண்டிப்பும் வேணும்,
0: கனிவும் வேணும்,
1: கண்டிப்பாமா. நீங்க வந்து இன்னொரு தடவை ஆசிரியா பணியாற்ற வாய்ப்பை பெற்றா வந்து என்ன என்ன இந்த மாற்றத்தை வந்து குழந்தைங்கள்ட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த நான் கொண்டு வருவேன்ப்பா, ஏன்னா ஒரு வாட்டி டீச்சரா போனா அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க?
0: ஓதலினும் மிகச்சிறந்தது ஒழுக்கம். அதனால அந்த ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, அதாவது ஒழுக்கம் தான் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே. அம்மாவுக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, அம்மாவுக்கு பிடிச்ச அடுத்த பாடலோட நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: ஏறக்குறைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு சில கேள்விகள், இன்றைய இளம் ஆசிரியர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போட செய்யணும். நம்ம நம்பி இத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவரிடத்திலும் தனி கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு குடும்பத்து மாணவனுடைய குடும்ப பின்னணியை ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, வறுமையான சூழ்நிலை வரவங்களாக இருப்பாங்க, வசதியான வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பாங்க. எல்லாருடைய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல, அந்த மனநிலைக்கு தகுந்தாற் போல பாடம் கற்பித்தால் கற்றலும் சிறப்பாக இருக்கும், மாணவர்களும் சிறப்படைவார்.
0: சூப்பர்மா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்க, நாங்கள் வந்து டீச்சராக போகணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் சொல்வீங்க?
1: ஆசிரியர் பணி அரும்பணி. இந்த பணியை நீ செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வந்து ஒரு ஈடுபாட்டோட நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன்.
0: கண்டிப்பாம்மா, அதாவது ஈடுபாட்டோட செய்யுங்க. நீங்களும் வந்து வெற்றிகரமாக வந்து இந்த ஆசிரியர் பணியில் வந்து நிலையாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட பள்ளி மாணவர்கள் சேர்ந்த குறும்புகளில் உங்களை சிரிக்க வச்சது ஏதாவது இருக்கா? அந்த நினைவுகள் ஏதாவது, சில பல விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து குறும்பாக செய்வாங்க, அது நம்மளை வந்து சிந்திக்கவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கும், அந்த மாதிரியான நினைவுகள்? பரவாயில்ல, அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இன்றைய மாணவர்கள்ட்ட வளர்க்க வேண்டிய முக்கியமான பண்பு அப்படின்னா என்ன பண்பு நீங்க சொல்வீங்க?
1: இனிமையா பேசணும்.
0: இனிமையா பேசணும், ஓகேம்மா. அதாவது தோல்வியை சந்திக்கிற ஒரு மாணவருக்கு நீங்க வந்து தோல்வின்றது வெற்றிக்கு முதல் படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுமா? எப்படி பண்ணுவீங்க?
1: இப்போ விளையாட்டில் ஈடுபடுறாங்க, அதில் போகிறவங்க அத்தனை பேருமே ஜெயிக்கிறது இல்லை. அதே போல் திரும்பி திரும்பி ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் வெற்றி கிடைக்கும். இப்போ தோல்வி அடைஞ்சாலும் பின்னாடி உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லு.
0: ஓகேம்மா. அதிக மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா?
1: இல்லை இல்லை, என்கிட்ட படித்த நிறைய மாணவர்கள், முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியல,
0: இருக்கிற இடம்
1: ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்க.
0: கண்டிப்பா, அதாவது படிப்பு அப்படின்றது வந்து ஒரு ஏணி மாதிரி,
1: ஆமா,
0: அதை வந்து பிடிச்சிட்டு நம்ம நல்ல இதுக்கு,
1: வாழ்க்கை வேற படிப்பு வேற வேலை வேற.

0: கண்டிப்பாமா. அதாவது மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதுகிற முறையை விட புரிஞ்சு கொண்டு கற்கும் முறைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா?
1: புரிந்து கொண்டு கற்பது தான் சிறந்தது.
0: சிறந்தது. மனப்பாடம் செஞ்சு எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்க் மட்டும் தான் கிடைக்குமே தவிர அதில் உள்ள புரிதல் இருக்காது. நம்ம என்ன பாதி மார்க் வாங்கினாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம எழுதணும்னா நமக்கு வந்து வாழ்க்கை கல்வி கூட நமக்கு கிடைக்கும்.
1: ஆனால் சிறு வயதில் மனப்பாடம் பண்ணுறது வாழ்க்கையில் வந்து பின்னாடி அவர்களுக்கு கை கொடுக்கும்.
0: கை கொடுக்கும். அதாவது சிறிய வயதில் வந்து மனப்பாடம் பண்ணுறது வந்து பிற்காலத்தில் வந்து
1: அவங்க வாழ்க்கைக்கு உதவும்.

0: பண்றது வாழ்க்கையில வந்து பின்னாடி அவர்களுக்கு கை கொடுக்கும்.
1: கை கொடுக்கும், அதாவது சிறிய வயதுல வந்து மனப்பாடம் பண்றது வந்து பிற்காலத்துல வந்து
0: அவங்க வாழ்க்கைக்கு உதவும்.
1: ஓகேமா, அதாவது ஆசிரியராக இருந்தப்போ நீங்கள் கடைப்பிடித்த ஒரு கொள்கை வந்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து தொடருதா, அந்த மாதிரி ஒரு கொள்கை ஏதாவது இருக்கா?
0: நேர கட்டுப்பாடு.
1: நேர கட்டுப்பாடு, அதாவது இந்த டைமில் வந்து நமக்கு வந்து இந்த டைமில் நம்ம எல்லாம் செஞ்சிடும்.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் சமூகத்துக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து எப்படி பங்களிச்சுட்டு வரீங்க?
0: தந்தை பெரியார் மேல்நிலை பள்ளியில் தமிழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழில் முதல் மதிப்பெண் எடுக்க மார்க்கும் மாணவருக்கு 1000 ரூபாய் நான் ஓய்வு பெற்றதுலேருந்து கொடுத்துட்டு வரேன், 16 வருஷமாக.
1: ஓ, ரொம்பவே சிறப்பான ஒரு செய்திமா. அதாவது எல்லாருக்குமே அந்த மனசு வந்துடாது, உங்களுக்கு வந்து அந்த மனசு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு மணி நேரம், ஏறக்குறைய ஒரு மணி நேரம் வந்து உங்களுடைய பொன்னான தருணத்தை எங்கள் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக ஒதுக்கி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உங்களுடைய அனுபவங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா.
0: உங்களுக்கும் காரைக்கால் பண்பலைக்கு என்னுடைய நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சியம்மா.

ஆசிரியர்களை மதிப்போம். அவர்கள் கற்றுத்தரும் பாடங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழ கற்றுத்தரும் அவர்களின் அனுபவங்களையும் போற்றுவோம். நிறைவு பெற்றது அனுபவம் அற்புதம். இன்று ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் காரைக்கால் மாவட்டம் புளியங்கொட்டை சாலை எஸ் ரங்கநாயகி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிகளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6°C ஆக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23°C ஆகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6°C ஆகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும் சென்னை, தருமபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3°C வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை, சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை, ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள்தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19°C ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13°C ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஆகவும் நிலவக்கூடும்.

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் ஏனைய இடங்களில்

சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட். மனிதர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. குறிப்பாக சில பேர் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து அப்சர்வராக இருப்பாங்க, எல்லாரும் பேசுகிறத பொறுமையாக கவனிப்பாங்க. இதில் நீங்கள் எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் அதிகம் பேசுகிறவங்களா இல்லை பேசுகிறத பொறுமையாக கேட்டுட்ருக்கவங்களா, இப்படிங்கிற இந்த கேள்விக்கான விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலையினர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். முடிஞ்ச வரையே உங்களோட அந்த ரிப்ளைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சுருக்கமாக கொடுங்க. சுருக்கமாக இருந்தால் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு பாடல்கள் கூட எக்ஸ்ட்ரா கேட்கலாம். உங்களோட ரிப்ளைஸோட உங்கள் பேரையும் ஊர் பேரையும் சேர்த்து அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: எல்ஸ்

நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் அதிகம் பேசுகிறவங்களா இல்லை பொறுமையாக பேசுகிறத கேட்குறவங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். யாரெல்லாம் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். நான் அதிகமாக பேசுவேங்க, இருக்கிற இடத்துல உள்ளவங்களை கலகலப்பாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட முதல் தரம் தான் நான் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பவுமே அதிகமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் சில நேரங்களில் அதிகம் பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி வந்து, நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதிகம் பேச மாட்டேன், அதே சமயம் பேச வேண்டிய இடத்துல வந்து என்னோட கருத்துக்களை சொல்லி அப்படியே கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி குதாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி வந்து, நான் தேவையில்லாமல் அதிகமாக பேச மாட்டேன், எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்பேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமடப்புரம் வேல்முருகன் வந்து, நான் பேசுகிறத பொறுமையாக கேட்கும் நபருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவான்னு கேட்டிருக்காங்க. உண்மையவே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதிகம் பேசுவேன், காதில் ரத்த வர அளவுக்கு பேசுவேன், உண்மையை சொல்ல வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் வந்து, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவங்க தாங்க, எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருப்பேன், பேசுகிறது தானே மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன், பொறுமையாக தான் இருப்பேன்னு நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க. மேடம், நான் அதிகமாக பேச மாட்டேன், ஆனால் மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் அதிகமாக பேசுகிறவங்களா இல்லை மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்குறவங்களா அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பஞ்சூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
7: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
6: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் LSE. லைக், ஷேர், கமெண்ட்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அதிகம் பேசுகிறவங்களா இல்லை பேசுகிறத பொறுமையாக கேட்குறவங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகோட்டை மீனம் பக்கிரிசாமி வந்து அதிகமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் வந்து நான் அதிகம் பேச மாட்டேங்க, பண்பலையில் நீங்கள்லாம் பேசுகிறத அதிகமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வந்து நான் கேட்குறதா மேடம், எல்லாரும் பேசுகிறத வேடிக்கை பார்ப்பேன், அதிகம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், நான் அதிகம் பேசுவேங்க, இதுக்காக நான் துக்கப்படலை, துயரப்படலை, வருத்தப்படலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் பேசுவேன், நிறைய கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட ரெண்டாவது தடவை சாம்பார் கேட்க கூச்சப்படுற ஆளுங்க நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவதும் கேட்பதும் நல்ல பண்பு தான் இல்லையா. அதுபோல் ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட கருத்தை கேட்டுட்டு பதில் பேசுகிறது தான் நல்ல பண்பு, நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பிரதாப ராமபுரம் கவியரசன் சொல்லியிருக்காங்க. கல்லேரி ரஜினிகாந்த் வந்து பிறர் பேசுகிறத உள்வாங்கிட்டு அதுக்கேற்ப புரியும்படி குறைவாக பேசுவேன். இதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்கிறார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒரு திருக்குறளை ஹைலைட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் சுபஸ்ரீ, அதிகமாக பேசுவேன், பேசுகிறதையும் பொறுமையாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசுவேன், பேசக்கூடாத இடத்துல அமைதியாக இருந்துருவேன்னு நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேசவும் செய்வேன், அதே வேளையில் மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டுட்டு அதோட பதிலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுவேன். சில நேரத்தில் பேசவும் செய்யணும், சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க. நான் என்றைக்குமே பேசுகிறவங்க தாங்க, கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு உண்மையை ஒத்துருக்காங்க. தானி கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி வந்து நான் அதிகமாக பேச மாட்டேன், பேசுகிறவங்கள பொறுமையாக அவங்கள பேச விட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அதை பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசுகிறத பொறுமையாக கேட்குறத விட நான் தான் அதிகம் பேசுகிறவங்களாக இருக்கேன், என் நண்பர்கள் கூட ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி அதிகமாக பேசிகிட்டே இருக்கேன், நாங்கள் பேசுகிறத பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் பேசுன்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறது தேவனூர் ஜோதி லக்ஷ்மி. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், நான் வந்து இடத்திற்கு தகுந்தால் போல் பேசுவேன், அதிகம் பேச மாட்டேன், பேசுகிறத பொறுமையாக கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், நான் அதிகமாக பேச மாட்டேங்க, அவங்க சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேட்பேன், தேவைப்பட்டால் அவங்க கூட வந்து வாதிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் உட்காந்து கேட்குறவங்களா இல்லை அதிகமாக யாரையுமே பேச விடாமல் நீங்கள் பேசிகிட்டே இருக்கவங்களா அப்படின்னு எங்கள் கூட நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது LSC, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு. ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி குத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் குத்தநல்லூர்.
6: திருவாரூர் மாவட்டம் குத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி குத்தநல்லூர். திருவாரூர் மாவட்டம் குத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் குத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேரம் 3:30.

0: எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம். ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதகா பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அதிகம் பேசுகிறவங்களா இல்லை மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்குறவங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அதிகமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பொறுமையாக கேட்பேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இஞ்சிக்கொடியிலேருந்து மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அதிகம் பேச மாட்டேங்க, நல்லா பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட உட்காந்து பொறுமையாக கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனமாக இருப்பேன், இதுதான் சிறந்த பதில் அப்படின்னு அமிர்தராயன்கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி வந்து, நான் எங்கே போனாலும் கலகலப்பாக இருப்பேன், என் பேரை சொல்லி அவள் வந்துட்டான்னுமோ ஏரியாவே கலகட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலவஞ்சர் ஃபாத்திமா, நான் அதிகமாகவும் பேசுவேன், பேசுகிறதையும் பொறுமையாக கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து, நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், இல்லைனா அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைவட்டம் உஷா, நான் பேசுகிறத பொறுமையாக கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
11: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
7: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
0: நம்ம கூட வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பேசுகிறதையே கவனிக்காமல் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோமா, பதில் சொல்கிறோமா, எதுவுமே அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க பொதுவாகவே நிறைய பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நம்ம எவ்வளோ பேசினாலும் பொறுமையாக காது கொடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொல், திரும்ப வந்து நம்ம என்ன பேசணும், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன். கௌசல்யா தண்டபாணி ஒரு பேர் சொல்லலை, பேசுகிறவனை விட கேட்பவனே பல உண்மைகளை கற்றுக்கொள்கிறான் இப்படி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணலை. பவித்ர மாணிக்கம் ரகுபதி வந்து, பொதுவாகவே நான் அதிகமாக பேசுவேன், காரணம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு முழு விளக்கம் தரணும் இல்லையா, அதனால் அதிகமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவஞ்சேரி சின்னக்கண்ணன் வந்து, நான் அதிகமாக பேசுவேங்க, அது போல் மற்றவங்க பேசினாலும் பொறுமையாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல் ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன், நான் பேசுகிறவங்களை பேச விட்டு முதல்ல பொறுமையாக கேட்பேன், அப்புறமா நான் குறிப்பாக பேசுவேன் அப்படின்னு

சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் எப்படி அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே எல்லா சினி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃபி கமெண்ட்ஸ் டு எஃப்எம்ஐ, இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா ஹார்ன்பில்ன்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கும். சோ அந்த பறவையோட மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, அது பொந்துகள்ல வாழக்கூடிய பறவைகள். பெண் பறவை வந்து முட்டையிட்டு அடை காக்கும் போது தன்னோட இறகை எல்லாம் உதுத்து ஒரு படுக்கையா செஞ்சு அந்த படுக்கையில முட்டையை வச்சு அடை காக்கும். ஆண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொந்துகள் இருக்கு இல்லையா, அந்த பொந்தை வந்து ஒரு களிமண்ணை எடுத்து அடைச்சிருச்சு, அது வந்து உணவு தேடி போயிடும். அந்த உணவை வந்து பெண் பறவை இருக்கலாம் பொந்துக்குள்ள துளையிட்டு அந்த துளை வழியா வந்து அந்த பறவை வந்து உணவு வந்து அந்த பெண் பறவைக்கு கொடுக்கும். இந்த சமயத்துல ஒரு பறவை வேட்டையாடிட்டாங்கன்னா, இப்போ அந்த ஆண் பறவை இறந்துருச்சுன்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய பெண் பறவை, அதுக்கப்புறம் அந்த முட்டையிட்டு அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை கண்டினியூவா பண்ணும்போதே அந்த இனமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதோட இம்பார்ட்டன்ட நம்ம தெரிஞ்சு வேட்டையாடுதல் வந்து முற்றிலுமா வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயமா வந்து நம்ம பாக்குறோம். வெளிநாட்டிலிருந்து அடிக்கடி குறிப்பா நம்ம கோடியக்கரை பகுதிகளில் வரக்கூடிய பறவைகள்ல பிளமிங்கோ அப்படின்னு சொல்லுவோம், பூனாரை அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. சோ இந்த பூனாரை வந்து இதுல வந்து ரெண்டு இருக்கு, அதாவது லெசர் பிளமிங்கோ சொல்லுவோம், கிரேட்டர் பிளமிங்கோன்னு சொல்லுவோம். அதோட சைஸ் தகுந்த மாதிரி பொதுவாவே பறவைகளை நம்ம எப்படி வந்து அடையாளம் காண்றது அப்படின்னா, அதோட வண்ணங்கள், அதோட கலர், அதோட மூக்கு எப்படி இருக்கு, அந்த அழகு எப்படி இருக்கு, அதோட கால் நீளமா இருக்கு, அதோட கலர் என்ன, இந்த மாதிரி சில கிரைடீரியாஸ் அத உடல் அமைப்பை வச்சுதான் இதோட பேர் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடி பண்ண முடியும். ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நிலப்பறவைகள் எப்பவுமே வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், நீர்ப்பறவைகள் எப்பவுமே வந்து தண்ணி சேரு அந்த மாதிரி மண் அந்த மாதிரி கலர்ல கேமப்ளேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கேமப்ளேஜ்னா எதிராளிகள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த மண் இலை அந்த கலர்லயே தன்னோட உருவத்தை வச்சுட்டா ஈஸியா வந்து எதிராளி வந்து நம்மள வந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி கலர்லயே இருக்கும். பிளமிங்கோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து பிங்க் கலர்ல இருக்கும். சோ பிளமிங்கோ பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கும், நீண்ட கால்கள் இருக்கக்கூடியது, அது எப்பவுமே தலையை குனிஞ்சபடியே தான் இருக்கும். சோ அந்த தலையை குனிஞ்சிட்டு என்ன பண்ணும்னு நான் சொன்னோம் இல்லையா, அந்த ஆழம் குறைந்த நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மிதவை உயிரிகளை வந்து தன்னோட அழகால கொத்தி கொத்தி ரெண்டு சைடும் தள்ளி தள்ளி தள்ளி விட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு கேங்கா இருக்கக்கூடியது, அதாவது ஒரு 100-150 ஒரு சைட்ல இருக்கும், இன்னொரு 100-50 சேர்ந்து ஒரு சைட்ல இருக்கும். பூனாரைகள் எப்பவுமே வந்து தனியா இருக்கக்கூடியது, தனியா இருக்கக்கூடியது கிடையாது, ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இனம். சோ அது பாத்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல வந்து கரோட்டினாய்டுங்கிற பிக்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து காலம் காலமா சாப்பிட்டு சாப்பிட்டு இதோட பிஹேவியர்லயே சேஞ்ச் ஆகி இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதோட கலரே வந்து பிங்கிஷ் ஆயிடுச்சு. பூனாரைங்கிறது பாக்குறது கலர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எங்கெங்க இருந்து வருது அப்படின்னா, ஈரான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மேற்கு மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து வந்து ரொம்ப தொலை தூரத்துல இருந்து வந்து நம்மளுக்கு அக்டோபர் டு மார்ச் மாசம் அந்த நீர்நிலை இருக்க பகுதியிலாம் நம்ம வந்து பார்த்து அதை வந்து ரசிக்கலாம். ஒரு அருமையான பறவை. அதுக்கப்புறம் ஸ்பாட் பில்லிடு பெலிகன், அதாவது கூழைக்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பாக்குறதுக்கு வந்து நல்ல ஜைஜாண்டிக்கா நல்ல வெயிட்டா இருக்கக்கூடியது இருக்கும். சோ அதை நம்ம எப்படி ஐடி பண்ணலாம்னா, அது வாய் பகுதியில வந்து ஒரு பவுச் மாதிரி அப்படியே தொங்கும், அதாவது ஒரு பை மாதிரி தொங்கும். அது வந்து மீன்கள் அதிகமா சாப்பிடக்கூடியது. சோ அந்த மீனை எப்படி சாப்பிடணும்னா, அது டைரக்டா இப்ப நீங்க பொதுவா வந்து பறவைகள் வந்து கீழே குனிஞ்சு கொத்தி கொத்தி சாப்பிடறத பாத்திருப்பீங்க. சோ இந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மீன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே தண்ணியோடயே வாயில போட்டிருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை வெளியேத்திட்டு மீனை மட்டும் சாப்பிடக்கூடியது. சோ இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியது, ஒரு 50 இல்ல ஒரு 60-70. இது சில சமயம் என்ன பண்ணும்னா, ஒரு நீர்நிலையை போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவே கவர் பண்ணும், மீன் கூட்டம் இனப்பெருக்கத்துக்காக வெளியே நாடுகளுக்கு செல்லும். அப்படி பாத்தீங்கன்னா பெலிகன் வந்து ஸ்ரீலங்கா பகுதியில், சவுத் ஆசியா பகுதியில எல்லாம் வந்து நம்ம அதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கும்.

எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
12: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
13: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
11: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
14: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
11: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
15: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
11: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி ஜெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரத்தார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3.
16: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
17: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
18: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
11: எலசி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நீங்கள் அதிகம் பேசுகிறவங்களா இல்லை பேசுகிறத பொறுமையாக கேட்குறவங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் இல்லையா. அனிமடம் சரவணன் வந்து அதிகமாக பேசி குறைவாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், நான் அதிகமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, நான் அதிகமாக லொடலுடன் பேசுவேங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கோயில் ரவி சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நான் அதிகமாக பேசுவேன் இப்போ கொஞ்சம் குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாரில் தான் வந்து நான் அதிகமாக பேச மாட்டேங்க, எனக்கு பிடிச்சவங்க அதிகமாக பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அதிகமாக பேசுவேன். நம்ம கருத்துக்களை கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் எனக்கு பிடிக்கும், அவங்க சொல்கிற கருத்துக்களையும் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், நான் பேச ஆரம்பிச்சுனா போதுங்க, பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்தவங்க பேசுகிறதையும் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஞ்சேரி அனிதா தமிழாளன், நாம் அதிகமாக பேச மாட்டேங்க.

பேசுறதை அமைதியாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதிகம் பேசுவேன் அப்படின்னு காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி சாகுல் ஹமீத், மற்றவங்க பேசுகிறத உன்னிப்பாக கேட்குறதுல நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், முதல்ல பொறுமையாக கேட்பேன் அப்புறமா பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகம் பேசுகிறதுலேயும் விருப்பம் இல்லை, அதிக நேரம் பேசுகிறது பொறுமையாக கேட்கவும் பிடிக்காது அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான பதில் சொல்லியிருக்காங்க. இலங்கையிலேருந்து விமலேந்திரன், மேமாத்திரு அமுதா சேகர், கொஞ்சம் அதிகம் பேசுகிற ஆள் தான் நான், சில இடங்களில் பேசுகிறதையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், வானொலியிலையும் சரி என் கடை வாடிக்கையாளர்கள் டீம் சரி நான் அதிகமாக பேசுகிறதே கிடையாது, பேசுகிறவங்களை பொறுமையாக கூர்ந்து கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாம் தரம் நான் அப்படின்னு பெருஞ்செரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது பொறுமையாக கேட்பாங்களாம் பேசுகிறது, அதான் சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் வந்து, எனக்கு எப்பவுமே அதிகமாக பேசுகிறது பிடிக்காது, நானாக இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் நான் கொஞ்சமாக பேசுவேன், மற்றவங்க பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்நிலையை பொறுத்து

நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாம் தரம் நான் அப்படின்னு பெருஞ்செரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது பொறுமையாக கேட்பாங்களாம் பேசுறது, அதான் சொல்லியிருக்காங்க. கீழே குடியிருப்பு சிங்காரவேல் வந்து எனக்கு எப்பவுமே அதிகமாக பேசுறது பிடிக்காது, நானாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் நான் கொஞ்சமாக பேசுவேன், மற்றவங்க பேசுறதையும் பொறுமையாக கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்நிலையை பொறுத்து சமயத்தில் அதிகமாக பேச வேண்டியிருக்கும், சில நேரங்களில் பேசுறதை கேட்கவும் நேரிடும், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துப்பேன் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் மற்றவங்க பேசுகிறத கேட்டு ரசிப்பேன், நல்ல கற்றுக்களே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டேங்க, ஒருத்தவங்க பேசுனா அப்படியே உன்னிப்பா அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துப்பேன், கவனித்து கருத்துக்களை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதராஜன் பேட்டை அலெக்சாண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சில்வரா கோல்டான்னு சொல்லலை. நிரவி ராஜவேல் வந்து, நான் நிறைய பேசுவேன், அடுத்தவங்க பேசும்போது முக்கியமான கருத்துக்களை மட்டும் நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி பிரபாகரன், நான் அதிகமாக பேசுவேன், தேவையான இடத்துல அதிகமாக, அதாவது தேவையான இடத்துல அதிகமாக பேசுவேன், மற்றவங்க சொல்கிற நல்ல அறிவுபூர்வமான செய்திகளையும் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே அமைதியாக தாங்க இப்படி பேசுறத கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு திருநெல்லி காவல் சுமதி சதீஷ் சொல்லியிருக்காங்க. பேசுறத கேட்பேன் அப்படின்னு சொல்லி முல்லைக்கால்லேருந்து பாபு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் வந்து, அதிகமாக பேசவும் மாட்டேன், அதிகமாக பேசுறத கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க அதிகமாக பேச மாட்டாங்கங்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க போல. ஜெயம்கண்டம்லேருந்து சுரேஷ் ரித்து சொல்லியிருக்காங்க, பேசுகிறத கேட்குற ரகந்தாங்கண்ணா அப்படின்னு நிறைவாக வந்து கமெண்ட்டை முடிச்சிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவாக ஒரு ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் என்ன யார் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். காரைக்கால் தலைத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சைலண்டாக பேசுகிறத தான் கேட்பேங்கன்னு செமனார் கோயில் அசோக் சொல்லியிருக்காங்க. வடிவேல் வந்து ஊர் பேர் அவங்க குறிப்பிடலை, நான் அதிகமாக பேசுவேன், யார் எது சொன்னாலும் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கிய எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: காட்சியில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 4 மணி.

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3 நேயர்கள் தொலைபேசி வழி விருப்பம் தெரிவிக்கும் மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அலையங்கள் நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இது #100.3.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில் யார் இணைய போறா தொடக்கமா அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம். ஸோ நேயரோட இணைப்பு கட்டாயிருச்சு.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: #100.3 நிகழ்ச்சியில இனிவரும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். பேசுறது யாரு?
4: புதுத்துறை சித்ராதேவி மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
4: படிக்காத
3: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
4: தேங்க்யூ.

நேயர்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோன்னு எல்லாமே மகாராஜா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பஞ்சூற்றி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி, வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: நினைவில் கலங்கள் நேர்களை, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, தற்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: #100.3 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காங்க திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில் இணைய போகிற நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மாலை வணக்கம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க?

0: ஜெயந்தி கோவிந்தராஜ் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
0: வறுமையின் நிறம் சிகப்பு பட்டிருந்து சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது, அந்த பாட்டு கொடுங்க.
1: அந்த பாடல் உங்களுக்காகவும் பண்பலை நேயர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறது. கேட்டு ரசிங்க. நன்றி.

0: முடியும்.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: சீமா டீயின் தீபாவளி கொண்டாட்டம் சீமா டீ, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் குத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
6: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்றும் இளமையாய் எப்போதும் இனிமையாய் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4:30.
2: தீபாவளி கொண்டாட்டம் சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத

0: குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: குறைவான பேச்சு நிறைவான இசையோடு இது #100.3. நிகழ்ச்சியில இனி புற அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய புனாலை வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் சொல்றது யாருங்க?
4: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
3: சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறோம்?
4: படம் ஒரு கைதியின் டைரி, பாடல் பொன்மானை. இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சகோதரி. உங்களுக்கு மிக்க நன்றி.
3: நன்றி. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து பொன்மானை பாடல் நேயர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
7: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3 நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்மா.
7: வணக்கம், பேசுறது யாருங்க?
8: திருநள்ளார் பெரியார் நகர் செந்தாமரை.
7: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
8: தர்மதுரபுரத்துல இருந்து சந்தைக்கு வந்து கீழே தாயில சாடு சொல்லி பேசுறேன்.
7: பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
8: நன்றி.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். பூனாரைங்கிறது பாக்குறது கலர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எங்கெங்க இருந்து வருது அப்படின்னா ஈரான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மேற்கு மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து வந்து அக்டோபர் டு மார்ச் மாசம் அந்த நீர்நிலை இருக்க பகுதிகளெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதை வந்து ரசிக்கலாம். ஒரு அருமையான பறவை. அதுக்கப்புறம் ஸ்பாட் பில்லடு பெலிக்கன், அதாவது கூழைக்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி ஐடி பண்ணலாம்னா, அது வாய் பகுதிகளில் வந்து ஒரு பவுச் மாதிரி அப்படியே தொங்கும், அதாவது ஒரு பை மாதிரி தொங்கும். அது வந்து மீன்கள் அதிகமா சாப்பிடக்கூடியது. சோ அந்த மீனை எப்படி சாப்பிடணும், அது டைரக்டா இப்ப நீங்க பொதுவா வந்து பறவைகள் வந்து கீழே குனிஞ்சு கொத்தி கொத்தி சாப்பிடறத பாத்திருப்பீங்க. சோ இந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மீன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே தண்ணியோடயே வாயில போட்டிருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை வெளியேற்றிட்டு மீனை மட்டும் சாப்பிடக்கூடியது. சோ இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியது. ஒரு 50 இல்ல ஒரு 60-70, இது சில சமயம் என்ன பண்ணும்னா, ஒரு நீர்நிலையை போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவே கவர் பண்ணும், மீன் கூட்டத்தையே கவர் பண்ணும், கவர் பண்ணி அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து தண்ணியோட உள்ள போட்டுரும், அப்புறம் தண்ணி வெளியேற்றிட்டு அந்த மீனை மட்டும் சாப்பிடக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியன் ஓபன் பில் ஸ்ட்ரோக், அதாவது நத்தை கொத்தி நாரைன்னு சொல்லுவோம். அந்த நத்தை கொத்தி நாரையில பாத்தீங்கன்னா, அது வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும், அந்த டெய்ல மட்டும் லைட்டா வந்து பிளாக் இருக்கும். பேரே வந்து ஃபுல்லாவே நம்ம தமிழ் பேர் வந்து காரண பேராவே இருக்கும், நத்தைய கொத்தி சாப்பிடற பறவை நத்தை கொத்தி நாரை. சோ அந்த நத்தை ரொம்ப ஹார்ட் கோட்டா இருக்கும், சோ அதுல இருக்கக்கூடிய அந்த சாஃப்டா தான் அதை எடுத்து சாப்பிடணும். அப்போ அதோட அழகு எவ்வளவு ஹார்டா இருந்தா அதை கொத்தி சாப்பிடக்கூடியதா இருக்கும். சோ இதுவும் வந்து இதே நம்ம விவசாயம் பண்ணும் போது இந்த நத்தை கொத்தினாரை சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முகணம் மாதிரி சங்கு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இந்த மிதவை உரிகளோட உள்ள பாத்தீங்கன்னா அது நம்ம எல்லாருமே அதை நத்தைன்னு சொல்லுவோம். சோ அதை எல்லாமே அதாவது கிளீனர்ஸ் மாதிரி தான், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிளீனர்ஸ் தான் வந்து பறவைகள். விவசாய டயத்துல இது எல்லாத்தையும் சாப்பிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெலிக்கன் வந்து இந்தியா பகுதிகளில் இருக்கும். இது இல்லாம சில பறவைகள் வந்து இங்க உணவு சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கத்துக்காக வெளியே நாடுகளுக்கு செல்லும். அப்படி பாத்தீங்கன்னா பெலிக்கன் வந்து ஸ்ரீலங்கா பகுதியில், சவுத் ஆசியா பகுதியில எல்லாம் வந்து நம்ம அதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் மிக முக்கியமா யுரேஷியன் ஸ்பூன் பில், தமிழ்ல இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்டி வாயன், நேம்ல இருந்தே நம்ம சொல்லலாம் கரண்டி வாயன், ஸ்பாட் பில்லடு பெலிக்கன். சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா இதை வந்து கூழைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கூழைக்கடாவோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நல்ல பருமனா இருக்கும், வெயிட் வந்து ஒரு 4-5, 6-7 கிலோ கூடியதா கூட இருக்கும். சோ அதோட வாய்ப்பகுதி பாத்தீங்கன்னா அழகு வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அந்த வாய்ப்பகுதிக்கு கீழே வந்து ஒரு பை தொங்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு

வரவே கிடையாது, கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியது. சோ இதை நீங்க பாத்தீங்கனாலே ஒரு கூட்டமா இருக்கும். நீங்க வந்து பொதுவா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பறவை வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும், சோ பைனாக்குலர்லயோ இல்ல வேற ஏதாவது இந்த போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியும். இந்த வாய்ப்பகுதியில வந்து கீழே ஒரு பவுச் தொங்கும். அதை மீனை எப்படி சாப்பிடும்னா கொத்தி சாப்பிடாது, மீனை வந்து தண்ணியோட சேர்த்து முழுங்கிடும், அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மீனை மட்டும் சாப்பிடும். சோ இதோட இனங்கள் இருக்கு இல்லையா, இது சேர்ந்துரும். இப்போ ஒரு 50 இருக்கும்போது சில சமயங்கள்ல நீர்நிலைகள்ல ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து அது ஃபுல்லா சேர்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மீன்களை வந்து அது சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனையே முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும். சோ இதோட குணாதிசயம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியது, மீன் அப்படியே தண்ணியோட சேர்த்து முழுங்கிட்டு சாப்பிடக்கூடியது. இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொடிக்கரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட சவுண்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலை 100.3 ஹாஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில இணைப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
6: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறதுங்க?
6: கத்தரிப்புளத்துல இருந்து பாக்கியராஜ் பேர மேடம்.
5: என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
6: ஹான் பாம் படத்துல இருந்து பாட்டு போடுங்க.
5: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
6: நன்றி மேடம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருவிடைமருது தாலுகா குறிச்சிமலை பாக்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிறைவா?
1: படம் பேர் வந்து வண்ண வண்ண பூக்கள் மேடம். அதுல இளையராஜா பண்ண பாட்டு மூலம் மேடம்.
0: இளையராஜா பண்ண கண்ணம்மா காதல் என்பது பாடல் உங்களுக்காக.
1: அந்த பாடல்
0: நன்றி.
1: வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது #100.3. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேசை பிரிந்த இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: காணல் நேர், சிறுகதையின் தொடர்ச்சி.
2: எண்ணமும் எழுத்தும்
3: சிதம்பரம் வட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி தண்டபாணி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை, மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
5: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
4: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கொடியாலம் பி தண்டபணி எழுதிய காணல் நீர் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சு ஆவலா இருப்பீங்க, வாங்க கதையை கேட்போம்.
2: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
7: ரெங்கன் பார்வதி தம்பதியரின் ஒரே மகள் உமா, அவள் சிவா என்ற இளைஞனிடம் நட்பு கொள்கிறாள். உமாவின் நட்பை சிவா காதலாக எண்ணி பழகுகிறாள். ஆனால் உமாவோ அது நட்புதான், காதல் அல்ல என்று

0: கூறி விடைபெறுகிறாள். அதைத் தொடர்ந்து உமாவிற்கு அவளின் பெற்றோர் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள்.
1: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
0: உயிருக்கு உயிராக நேசித்த சிவாவின் காதலை நிராகரித்து விட்டு வந்த உமாவிற்கு அரசு வேலை, நிலச்சுவந்தார் வீட்டு பிள்ளை, பேங்க் மேனேஜர், இன்ஜினியர், அப்படி இப்படி என்று பல இடங்களிலிருந்து வரன்கள் வந்து குவிந்தன. ஆனால் உமாவின் ஜாதகத்திற்கு ஒன்று கூட பொருத்தமாக அமையாமல் போகவே அவளின் பெற்றோர்களான ரங்கனும் பார்வதியும் மனமுடைந்து போயினர். உங்க பொண்ணு ஜாதகத்துக்கு வரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று ஜோசியர் கூறிவிட எத்தனையோ முறை முயன்றும் உமாவிற்கு ஒரு இடமும் அமையவில்லை. பிறகு உமாவின் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்க அதற்கு பரிகாரம் ஏதும் உண்டா என்று உமாவின் பெற்றோர்கள் ஜோதிடரிடம் கேட்டனர். அதற்கு ஜோதிடர் ஏதேதோ பரிகாரங்களை கூறிக்கொண்டிருந்தார். அதையெல்லாம் உள்ளிருந்து கேட்டுக் கொண்டிருந்த உமாவின் மனம் வெதும்பியது. வயது முதிர்ந்த தன் தாய் தந்தையர் இருக்கும் போதே தனக்கு திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிய உமா கொல்லைப்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் தன் தோழி ஒருத்தியிடம் தொடர்பு கொண்டு தன் மனப்புழுக்கத்தை கூறி அழுதாள். அதை கேட்ட அவள் தோழி ஒரு ஆலோசனை கூறினாள். அதை மனதில் நிறுத்திக் கொண்டு ஜோதிடரை சந்தித்த உமா அவரிடம் தோழி கூறிய ஆலோசனையை சொல்லி கருத்து கேட்டாள். அதற்கு ஜோதிடர், இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல என்னால முடியாதுமா, அது உன் இஷ்டம் என்று கூறி நழுவிவிட்டார் ஜோதிடர். இருப்பினும் தோழி கூறிய ஆலோசனைப்படி சிவாவை சந்திக்க முடிவெடுத்தாள் உமா. மறுநாள் வெள்ளிக்கிழமை. வெகு நாட்கள் நேரு பூங்கா பக்கமே போகாது இருந்த உமா அன்று மாலை சென்றபோது அங்கே சிவா தனிமையில் ஏதோ சிந்தித்தவாறு வானத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அவன் அருகே சென்ற உமா மெல்ல கணைத்தபடி நின்றாள். ஓசை கேட்டு திரும்பிய சிவாவின் முகம் உமாவை கண்டதும் ஆயிரம் கோடி பூக்கள் பூத்த தோட்டமாய் மாறியது.
2: வாங்க உமா, வாங்க, மறுபடியும் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை
0: என்றார் சிவா. அன்னைக்கு ஏதோ ஒரு எண்ணத்துல அப்படியெல்லாம் கொஞ்சம் கோபமா பேசிட்டேனே தவிர அதுல இருந்து எனக்கும் மனசு சரியில்லை. இப்போ உங்களை தேடி நான் வந்ததுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே என்று அமைதியாக கேட்டார் உமா.
2: என்ன உமா, நீங்க உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்பிக்கையோட நீங்க வருவீங்கன்னு காத்திருந்தேன். என் நம்பிக்கை வீணாகாதபடி நீங்களும் இன்னைக்கு வந்துட்டீங்க. ஆனா இந்த மூணு மாசமும் எனக்கு மூணு யுகம் போனது மாதிரி இருந்துச்சு
0: என்று வழக்கத்திற்கு மாறாக சிவா இன்று அதிகமாக பேசினான். தன் மீது உள்ள காதல் இன்னும் அவனுக்கு மாறவில்லை என்பதை புரிந்து கொண்ட உமா இனி சிவாவின் மனதை வேறு எதிலும் அலைபாய விடக்கூடாது என்று தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். பிறகு சினிமா, கோயில், ஷாப்பிங் என்று அழைத்து செல்ல அதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் தொடர்ந்த நட்பு சிவாவின் எண்ணப்படியே காதலாக மாறியது. ஒரு மாதம் கரைந்து போன நிலையில் மாலை 5 மணி இருக்கும். நேரு பூங்காவின் பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலின் பின்புறத்தில் வானேந்தி வளர்ந்து நிற்கும் அந்த பெரிய வேப்ப மரத்தின் கீழ் சிவாவும் உமாவும் நெருக்கமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இத பாருங்க சிவா, நண்பர்களா இருந்து வந்த நாம ரெண்டு பேரும் இப்ப மனசு ஒத்து போய் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே காலம் கடத்த வேண்டாம். அதனால இன்னைக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்ல போறேன் என்றார் உமா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கலானா என்று சிவா கேட்க,
2: நான் ஒத்துக்க வைக்கிறேன், உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம்
0: என்று தீர்க்கமாக கூறினாள் உமா.
2: சரி உமா, உன் இஷ்டம், உங்க அப்பா அம்மாவை பத்தி உனக்குதான் தெரியும். எங்க அம்மா அப்பா நான் சொன்னா அதுக்கு மறுப்பேதும் சொல்ல மாட்டாங்க, அதனால எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை
0: என்றான் சிவா. நிச்சயமா நான் நாளைக்கு நல்ல செய்தியோடு வருவேன் என்று மன உறுதியோடு கூறிவிட்டு புறப்பட்டாள் உமா. வழக்கம் போல அவள் போகும் திசை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த சிவா,
2: தம்பி
0: என்று யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான்.
2: உங்களை பார்த்தா நல்ல இடத்து பிள்ளை மாதிரி தெரியறீங்க, உங்களுக்கு நல்லது சொல்லதான் நான் வந்திருக்கேன்
0: என்றார் அவர். ஒன்றும் புரியாமல் அவரை உற்று பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் சிவா. அவனிடம் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் அந்த பெரியவரான ஜோசியர். அதை கேட்ட சிவா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். இரவு வந்ததும் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின் உமா தன் பெற்றோர்களிடம் தானும் சிவாவும் விரும்புவதை எடுத்து சொன்ன போது, மனசார விரும்புறவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா மாசு எதுவும் ஏற்படாது என்ற முழு நம்பிக்கையில் அவர்கள் சிவா வீட்டாரை முறைப்படி பெண் கேட்டு வரும்படியாக அவளிடமே சொல்லி அனுப்பினார்கள் உமாவின் பெற்றோர். எங்கே கடைசி வரையில் தாம் கல்யாணம் ஆகாமலே இருந்து விடுவோமோ என்ற இயக்கத்தில் இருந்த உமா தன் சுயநலத்திற்காக வலிய சென்று காதலித்த சிவாவே மாப்பிளையாக வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தாள்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: மறுநாள் மாலை நேரு பூங்காவில் தனிமையில் முகம் சோர்ந்தார் போல் அமர்ந்திருக்கும் சிவாவை உரசியபடி உட்கார்ந்து கொண்டு அவனை ஆள்காட்டி விரலால் சீண்டிய உமா, சிவா நம்ம காதலை பத்தி எங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இனிமே உங்க வீட்டுல இருந்து தாமதப்படுத்தாம என்ன பின்கட்டு வர வேண்டியதுதான் பாக்கி என்று உமா சொல்ல, பட்டென்று சிவா எழுந்து நின்று, இல்ல உமா அப்படியெல்லாம் யாரும் வரவும் மாட்டாங்க, நம்ம கல்யாணமும் நடக்காது என்று கூறியவுடன் உமாவின் உணர்வுகள் அவளுக்குள்ளேயே பதறி ஓடும் பறவையாய் படபடத்தது. என்ன சொல்றீங்க சிவா, என்னாச்சு உங்களுக்கு என்று அதிர்ச்சியாய் கேட்டாள் உமா. ஆமா உமா, நான் உன்ன மனசார காதலிச்சேன், அத உங்ககிட்ட சொன்னப்போ என்ன நீ தூக்கி எறிஞ்சு பேசின, அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தீனா இந்த ஜாதகம் பொருத்தம் எதையுமே பொருட்படுத்தாம உன் காதல நான் ஏத்திருப்பேன், ஆனா பல மாப்பிள்ளைங்களோட ஜாதகம் வந்தும் அதுல எதுவுமே ஒத்து வராம போய் காலம் கடந்து போயிட்டதால எங்க நம்ம கடைசி வரையிலும் கல்யாணம் ஆகாமலே இருந்து விடுவோமோங்கிற பயம் உனக்குள்ள அச்சுறுத்த ஆரம்பிச்சிட்டு, அதனால உன் சுயநலத்துக்காகவும் உன்னை பெத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஆரம்பத்திலேயே துச்சமா நினைச்ச என்ன மறுபடியும் வலிய வந்து காதலிச்ச, உன்னோட உள்நோக்கம் என்னங்கறது தெரியாம நானும் உன் காதல உண்மையுன்னு நம்பி உன்னோட சேர்ந்து அலைஞ்சு திரிஞ்சேன், என் காதல் உண்மையானது ஆனா உன் காதல் அப்படி இல்ல, சுயநலத்துக்காக சந்தர்ப்ப வசத்தால ஏற்பட்டது, இது எல்லாமே நேத்தி அந்த ஜோசியர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவர் சொன்ன அடுத்த வினாடியே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் காதலிச்ச உமா வேற இப்ப மாறி இருக்கிற உமா வேற, இப்போ நான் உன்னை காதலிக்கவும் இல்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல என்று சிவா கோபத்தோடு கூறி முடித்தான். உண்மை அனைத்தையும் சிவா சொல்ல கேட்டு அதிர்ந்து போன உமா அதற்கு மறுப்பேதும் பேச முடியாத நிலையில் அவளின் முகம் வேதனையில் சுருங்கி கண்கள் பளபளக்க நடுங்கிய குரலில், அப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா கோயில் ஷாப்பிங் போனதெல்லாம் என்று உமா கேட்க, இனி பேச எதுவுமே இல்ல, அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத, இனிமேலும் என்ன தொந்தரவு செய்யாத, நான் போறேன், குட் பை என்று சொல்லிவிட்டு வேகமாக புறப்பட்டு நடக்க ஆரம்பித்தான் சிவா. சிவா போன பிறகு அந்த இடமே வெற்றிடமாய் தெரிய தன் இதயமே தன்னை விட்டு விலகி சென்றது போல இருந்தது உமாவிற்கு. அவனுடைய புறக்கணிப்பு தீபொறியாய் உள்ளிறங்கி அவள் மனக்கூண்டில் உரச மூங்கில் காடாய் பற்றி எறிந்தது உமாவின் உணர்வுகள். தன் காதல், தன் எண்ணம், தன் எதிர்கால வாழ்க்கை அனைத்தும் நினைத்தது போலவே நடந்தேறப் போவதாக நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்த உமா தன் சுயநலத்திற்காக செய்த இந்த இழிச்செயலை நினைத்து வருந்தினாள். தன் காதல் காணல் நீராகிவிட்டதை நினைத்து உமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உடனே தன்னை மாய்த்துக் கொள்ளும் நோக்கத்தோடு அந்த பூங்காவை விட்டு

0: வெளியே வந்த உமாவின் முன் நின்றான் சிவா. அவனை பார்த்து அதிர்ந்து போன உமா, சிவா என்றாள். என்ன உமா, பயந்துட்டியா? நான் உண்மையிலேயே உன்னை விரும்புறேன், ஆனா நீ செஞ்ச அந்த தவறை உனக்கு உணர்த்ததான் அப்படி நடந்துகிட்டேன். ஒரு நிமிஷமாவது அதற்கான தண்டனையை நீ அனுபவிச்சுட்ட இல்லையா என்று சிவா கூறியவுடன் வெட்கி தலை குடிந்தாள் உமா. அவளின் கரங்களை பற்றியபடி
1: உமா உமா
0: என்று வாய்விட்டு புலம்பினார். 65 வயதை தாண்டிவிட்ட சிவா. அவர் அருகில் வந்த அவரின் மனைவி உமா,
2: என்ன கனவு ஏதும் கண்டீங்களோ
0: என்றால்,
2: இல்ல உமா, கண்களை மூடி படுத்திருந்த என்னோட மனசுல நம்ம வாழ்க்கையில 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் அடுக்கடுக்கா வந்து போனுச்சு
0: என்றார்.
2: அதை ஏங்க இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது நம்ம வாழ்க்கையில வந்து போன காணல் நீர்
0: என்றார் உமா. அப்போது அவர்கள் அருகில் ஓடி வந்த அவர்களின் 5 வயது செல்ல பேரன் விஜய்,
3: என்ன தாத்தா பாட்டி பிளாஷ்பேக்கா
0: என்றான். அவனை போட்டி போட்டுக் கொண்டு தூக்கி முத்தமிட்டனர் சிவாவும் உமாவும்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: காணல் நீர் சிறுகதையின் நிறைவு பகுதி.
4: எண்ணமும் எழுத்தும்
0: சிதம்பரம் வட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி. தண்டபாணி.
4: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
5: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
6: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
5: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
6: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
7: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
8: வணக்கம் நேர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: நேரம் மாலை 5:15.
1: ஆகாஷ்வாணி
2: புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும்.
1: திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: நீள் விசும் பருளும் அருளோடு பெரு

0: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் கிருபா சமுத்திர பெருமாள் ஆலயம்.
1: நலம் தரும்.

0: நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய பட்டாச்சாரியார் ஸ்ரீகாந்தன் அவர்கள்.
1: சாந்தம் காந்தம் மகாந்தம் விதிவிகித மகாசோஸ்திரபாத்ர பவித்ரம் தர்போவியாக்கிரா பிதானே புரவர மகுஷே சேஷபூகே சயானம் துர்வாச பிரம்மசேஷ பிரமத கணபதே வியாக்ரவ கண்வாதி பூஜ்யம் வந்தே காருண்யபாத்ரம் பவஜலதி ஆனந்த பிரந்தம் கிருபாதரங்கிதா பாங்கம் கிருதாத்ரியா ஜகத்ரயம் கிருபையா வரையா பூர்ணம் கருணா பூர்ணலோச்சனம் ஸ்ரீயா பூம்யா சகிதம் சேவிதம் பரமேஷ்டினாம் கிருபாநிதிம் அஹம் வந்தே கிருபா சுந்தர விக்கிரகம். ஸ்ரீ தயாநாயகா சமேத கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோயில் சிறுபுளியூர் 11வது தேவி தேசமாக கொண்டாடப்பட்டு விடுகிறது. திருமங்கையாழ்வாராலேயே பாடல் பெற்ற 10 பாசுரங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. சீரார் நெடுமருகில் சிறுபுளியூர் சலசயனத்து ஏரார் முகில்வண்ணந்தனை இமையோர் பெருமானை காரார் வயல் மங்கைக்கிரை கலியனொளி மாலை பாராறிவை பரவித்துள்ள பாவம் பயிலாவேங்கிறபடியாக பக்தருடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லவனாக பெருமாள் நட்சத்திரத்துல எளிமையாக எழுந்தொழியுள்ளார் அப்படிங்கிறதாக திருமங்கையாழ்வாருடைய வாக்காக நட்சத்திரமானது மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது புரட்டாசி மாசமானது அதி விமர்சையான முறையிலே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்திலே பெருமாள் விசேஷமாக மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி விசேஷமான அலங்காரங்களிலே சேவை சாதித்து அருள்வாளித்து வருகிறார். இந்த திருவத்தலத்தினுடைய ஸ்தல வரலாறாக ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏற்பட்ட பகைமை இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் உய்யவாக உள்ளது. பெருமானிடத்திலே பண்ற கலியுகத்துல கைங்கரியமே பிராதானியம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இணங்க கருடனானவன் தான்கிற எண்ணத்தை போக்கி தரையோட தரையாகவும் ஆதிசேஷனானவன் எம்பெருமானுடைய கைங்கரியமே பிராதானியம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதற்காக தனி சன்னதியில அனந்த புஷ்கரணிக்கரையில என்றளவும் தவத்திருக்குளத்துடைய சேவை சாதிக்க ஆதிசேஷனுக்கு இணங்கி பெருமாள் பால ரூபத்துல சயனத்திலேயே சேவை சாதிக்கிறார். அதே போல வியாக்ரபாதரும் கண்வரிஷியும் மோட்சத்திற்காக திருவரங்கத்தை நாடி போகாமல் இந்த க்ஷத்திரமே திருவரங்கமாக கருதி எம்பெருமான் இவர்களுக்காகவே பால ரங்கநாதனாக சேவை பிரசாதித்து மோட்சத்தை அருளுகிறார். அதனால இந்த க்ஷத்திரத்துக்கு வந்து நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய பெருமாளாக இந்த க்ஷத்திரத்துல எழுந்தொழியுள்ளார். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்துல இருக்கும், அந்த பயத்தை நிவர்த்தி பண்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. ஆதிசேஷனுடைய பயத்தை நிவர்த்தி பண்ணி நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாள் இங்க பயத்தை நிவர்த்தி பண்றார்.

இந்த க்ஷேத்திரத்தில் வியாக்ர மகர்ஷியும் கண்வ மகர்ஷியும் சிதம்பரத்தில் நடராஜனுடைய நாட்டின் நிகழ்வை பார்த்துவிட்டு மோட்சம் நாடி போகிறார்கள். அவர்களுக்கு சரியான வழித்திடம் தெரியவில்லை என்ப காரணத்தினாலேயே இருக்கும் இடத்திலேயே பெரிய ரங்கநாதரையே சேவிக்க வேண்டும் என்று தவ திருக்குளத்தோட ஆசைப்பட்டார்கள். அதற்காகவே சன்னதியினுடைய நேர்திசையிலே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திலே அவர்கள் அங்கேயே தங்கி எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணரைச்ச இந்த க்ஷேத்திரமானது தெற்கு முகமாக பிரம்மாண்டமான ரங்கநாதனாக பெருமாள் சயனிக்க அவர்களும் உள்ளே வந்து சன்னதியில் பார்த்த பொழுது முழுமையாக சேவையாகவில்லை. பிரம்மாண்டமான ரங்கநாதனாக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களுக்காக தன்னுடைய திருமேனியை சுருக்கி கொண்டு சிறிய வடிவிலே மகர்ஷிகளுக்கு காட்சி கொடுத்த காரணத்தினாலேயே பெருமாளுடைய திருமேனி சின்னதாக உள்ளது. புலிக்கால் நீர் வந்ததினால் இந்த ஊருக்கு புலியூர், அதனால சிறு புலியூர் அப்படிங்கிறதாக இந்த ஊருக்கு பெயர் காரணமானது ஏற்படும்.

0: மேலும் அவர் இக்கோயிலின் சிறப்புகள் விழாக்கள் பற்றி நம்மிடையே தெரிவித்த போது,
1: இது ஸ்ரீரங்கம் போன்றே திருக்குமுகமான சன்னதி. பெருமாள் சன்னதியானது கர்ப்ப கிரகத்திலே எம்பெருமான் மூலமூர்த்தி பாலசேனத்தில் எழுந்துள்ளியுள்ள மேலே பிரம்மா ஸ்ரீதேவி பூமி தேவியோட பாதாரவந்தத்திலே இந்த வியாகர மகர்ஷியும் கண்ம மகர்ஷியும் எழுந்துள்ளியுள்ள உற்சவமூர்த்தி விசேஷமாக ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக எழுந்துள்ளியுள்ள முதல் பிரகாரத்திலே திருவண்ணாழி பிரகாரம், அடுத்தபடியாக மகாமண்டபம், அதுக்கு அடுத்தபடியாக கொடிமரம், கருடன் சன்னதி, வெளிப்பிரகாரத்திலே அனுமார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. ஸ்ரீரங்கத்துக்கு நிகராக உள்ளத காரணத்தினால் இது வயல் சூழ் அரங்கம்னே சொல்லி திருமங்கையாழ்வாரும் சொல்நீர் வயல் தழுவும் சிறுவொழியூர் சலசயனத்து என்றபடியாக இந்த கஷேத்திரமானது செழுநீருக்கு ஏத்தவாறு வயல் தழுவுந்த ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. ஆதலால் இந்த கஷேத்திரம் மிகவும் முகப்பான ஒரு கஷேத்திரமாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கை

ஆழ்வாருக்காக இந்த கஷேத்திரம் வெளிசன்னதியிலே மணவாள மாமுனிகளுக்கும் தனி சன்னதி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மிகவும் கருக்கக்கூடிய சம்பிரதாயத்திற்கு உகப்பாக மணவாள மாமுனிகள் விசேஷமாக அவருக்கும் திருத்தேர் தெப்போற்சவம் எல்லாம் கண்டருள்கிறார். அடுத்தபடியாக திருக்குளக்கரையிலேயே அனந்த புஷ்கரணிகர் கரையிலேயே ஆதிசேஷனானவன் தனித்தன்னத்துல உயர்ந்த சன்னதியில பெரியூருமாக சேவை பிரசாதிக்கிறார். அதுக்கு அருகிலாமலேயே யோக நரசிம்மராக நரசிம்மர் சன்னதியும் எழுந்துள்ளது. கிருபா சமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே விசேஷமாக திருமங்கை ஆழ்வர் கருமா முகிலுருவா கணலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமா மகிழ்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று திருமங்கை ஆழ்வார் சரணாகதிக்கு உகப்பான க்ஷேத்திரம்னே சரணாகதி பண்றார். பல திவிதேசங்களில் திருமங்கை ஆழ்வார் சரணாகதி பண்ணப்படுகிறோம். இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளானவர் பாலரங்கநாதனாக இருக்கார். அப்போ ஒரு குழந்தையானவன் இதுல சயனித்திருப்பான், தொட்டிலே சயனித்திருப்பான். இங்கே ஆதிசேஷனை தொட்டிலாக கொண்டு அதிலே பெருமாள் பால சயனமாக எழுந்துள்ளார். தொட்டிலாகப்பட்டது ஆடிக்கொண்டே இருப்பதால் இதர சலனம் என்று கூறப்படுகிறது. சலனத்திலே பெருமானானவன் சயனித்து இருக்கிறான். அதனால சலசயனம் என்கிறபடியாக ஆழ்வாரானவர் ரொம்ப எளிமையாக இந்த க்ஷேத்திரத்திலே சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாறு உள்ளிறன் முதல் பாசுரத்திலேயும் ஒன்பதாவது பாசுரத்திலே சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று இந்த க்ஷேத்திரத்துல கிருபா சமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே அருள் மா கடலமுதன் அருளை கடலை காட்டிலும் தரக்கூடிய பெருமானாக இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் அருள் பாலிக்கிறார். அதற்காக அருளை எல்லாம் நமக்கு எளிமையாக தரக்கூடிய வகையிலே பெருமானானவன் பால ரூபத்துல சேவை சாதிக்கிறார்ங்கிறதாகவே ஆழ்வாருடைய ஆசிரியமான மங்களாசாசனம். அதே போலவே தாயாருக்கான திருநாமமாக தயாநாயகி என கூறப்பட்டுள்ளது. தயவு அப்படி என்றால் எப்பேற்பட்ட தயவு! மூன்று செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியானவளே இங்கு எழுந்தொழியுள்ளார். அதனாலதான் இந்த தாயாருக்கு திருமாமகள் என்று திருமங்கை ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். எதற்காக? திருமகள் அப்படின்றால் மகாலட்சுமி, திருமாமகள் அப்படின்றால் மூன்று மகளும் ஒன்றா இருக்கலாம். அலைமகள் கலைமகள் மலைமகள்னு மூன்று பேரும் ஒன்றாக எழுந்தொழியுள்ளார். அதனால இந்த தாயாருக்கு திருமாமகள் அப்படின்னு உயர்ந்த தாயார் இந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமி எழுந்தொழியுள்ளார். அதனாலதான் திருமாமகள் உரையும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று சரணாகதிக்கு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து இந்த ஊரையும் சேர்த்து ஒரே பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் சரணாகதியே சிறுபுலியூர் அப்படிங்கிறதாக ஆழ்வாருடைய ஏத்தமான மங்களாசாசனமாக கொண்டாடப்படுகிறது.

பெருமானானவன் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்க வல்லவனாகவும் இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளியுள்ள, நமக்கு பாவம் போய் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய சூழலே இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் பிரசாதித்துள்ளது. அதனாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருந்து பெருமாளை எளிமையாக வழிபட்டாலே முழுமையான பலனையும் பெற்று செல்லக்கூடிய நிலையில் உள்ளது.

0: இப்பெருமானை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பேர் வந்து வித்யா, நாங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். 108 திவ்யதேசத்தில் வந்து சோழ நாட்டை தான் கவர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்தோம். கும்பகோணத்துலலாம் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இது கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் இருந்து அப்போ சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்கே வந்தோம். இதுபோடைய பூர்ண முன்னாடி இருக்கிற ஸ்தல வரலாறுலாம் படித்து கேட்டு கொண்டதில் இதில் சாமி வந்து பால சாமியாக, அதாவது ரொம்ப சின்னதாக பெருமாள் வந்து சைனப்பள்ளி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் வந்துட்டு அவங்களுடைய கருணை வந்து கடல் அளவுக்கு பெருசாக இருக்கும். மாசி மாதம் வந்து ரொம்ப நல்ல உற்சவம் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டோம். சாமி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கருணை மிக கடலாக நம்மளுக்கு பெருசாக அனுகிரகம் கொடுக்கறதுனால சாமி கும்பிட்ற எல்லாருக்குமே மன நிம்மதியோடு மன நிறைவோடு எல்லாமே கேட்குறது எல்லாமே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சென்னை நோக்கி போயிடுச்சு.
2: என் பேர் கலைமோகன் சார், சிறுபுலியூர் தான்.

0: இவங்க மனைவி நலாயினி, இப்போதான் நீவா மேரேஜ் ஆயிருக்கு, உள்ளூர் கோயில சுற்றி காட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, அதனால வந்து எப்போதுமே சிறப்பானது, இன்னும் வந்து மேற்கொண்டு சிறப்பாகிட்டு இருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போ உள்ள பட்டாச்சாரியார்னா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கோயிலை பொறுத்த வரையும் தெப்ப திருவிழா, தேரோட்டம், இதுமே விசேஷ நாடகங்கள்ல நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த இருக்க ஒரு சனிக்கிழமைகளையும் விசேஷமாக இருக்கும் நம்ம கோயில்.
1: என் பேர் மாலினி, சென்னையில இருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு வருவோம் நாங்கள் பிளான் பண்ணல. வரும்போது டிரைவர் சொன்னோம் இங்கே வந்து ஒரு திவ்ய தேசம் இருக்கு போய் பாருங்கன்ட்டு. பட் லுக்கிங் வெரி நைஸ் அண்ட் நீட்டாக இருக்கு கோயில். பெருமாள் வந்து நான் ரங்கநாதர் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய பெருமாள். இங்கே வந்து அதே மாதிரி மூர்த்தி வந்து சின்னதாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் பட்டாச்சாரியர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அம்பாலோட சந்நிதியுமே தனியாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருக்கு கோயிலுக்கு வந்தது. பெருமாள் தனியாக பார்க்கறது எல்லாமே ரொம்ப நல்லா

0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்க. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ கேட்கலாம். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அதனையடுத்து நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் விழா வரும்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம். மாலை 5:30 20 நொடி. பண்பலையில் இனி உலா வருவது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் வசந்தன்கோ இணைந்து வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரிடம்
9: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.

0: தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: எந்த

0: வசந்த் அண்ட் கோ.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது.

0: நேயர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம்.
3: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை.
7: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: மேலும் நேர்களை வாழ்த்து ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் விளங்கும் உழவர் அரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
4: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி

0: நேரடி தள்ளுபடியாக. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
9: எப்படி சொல்ற?
8: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
9: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
10: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் வீரமணி ராஜு பாடியது.

0: பன்மொழியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் பேரலும் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்கிய ஒரு நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களின் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் பேரலும் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரலும் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரலும் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரலும் திருவாரூர் மாவட்டம்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. நேரம் மாலை 6:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1.3.
1: ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
0: நேர்ல இப்போது கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீனட் ஹவுஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை.

0: வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
1: நாம தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் பத்தி பார்த்தோம். அதுல சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அப்படின்னு பேசியிருந்தோம். இப்ப ரேடியோ தெரப்பி மற்றும் கீமோதெரப்பி, அதாவது இன்ஜெக்ஷன் அல்லது டேப்லெட், இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல முடி உதிர்தல், இது வந்து பொதுவாக ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி டயர்ட்னஸ், அதாவது உடல் சோர்வு, அது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இரத்த அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும், அதனால தான் நம்ம கேப் விட்டு கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும் கொடுக்குறோம். ஸோ எதிர்ப்பு சக்தி குறையும். அடுத்து லோக்கல் எஃபெக்ட்ஸ், வாய் புற்றுநோய்க்கு கதிர்வீச்சோ அல்லது கீமோதெரப்பியோ செய்யறப்ப உமிழ்நீர் சுரக்கிறது குறைய வாய்ப்பு அதிகம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடி உதிர்வது எப்படி தடுக்க முடியும்? இப்ப நம்ம நல்லா தலையை தேய்ச்சி கழுவக்கூடாது, கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்ப டயர்ட்னஸ் ஏற்படும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம சத்துள்ள ஆகாரங்கள், பழம், கீரை, காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அடுத்து உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாயிடும், அதுக்கு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, சலைவரி சப்ஸ்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க, அதை உட்கொள்ளலாம் டாக்டர் பரிந்துரைகள் படி. அடுத்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்னன்னா, நம்ம வெளியில போறப்ப, புது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டு இருக்கிறது, வீட்டுக்கு வந்த பிறகு கை காலெல்லாம் வாஷ் பண்றது, அதே மாதிரி யாராவது பார்க்க வராங்கன்னா அவங்க ஒண்ணு மாஸ்க் போட்டு வரணும், இல்ல நம்ம அவங்கள மீட் பண்றப்ப மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது. பிறகு யாராவது ஒருத்தவங்க சளி காய்ச்சலோட வராங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது, அதாவது அவங்களோட நோய் நமக்கு வர வாய்ப்புகள் அதிகம், எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால. அதனால டபுள் மாஸ்க் கூட போட்டுக்கலாம். இப்ப நான் சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி தான், அதனால யாரும் பயப்பட வேணாம், இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நம்ம நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கிட்டாலே போதும். பிறகு இன்னொரு பயம் வரும், திருப்பி எனக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா சார், அதாவது ரெக்கரன்ஸ் இருக்கா அப்படின்னா, அது ரொம்பவே கம்மி. ஆனா நீங்க மருத்துவரோட பரிந்துரைப்படி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஃபாலோ ஒழுங்காக பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால யாரும் பயப்பட வேணாம்.
2: அதே மாதிரி நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோயை வர்றதுக்கான சான்சஸை குறைக்கும். டெய்லி காலையில் ஒரு ஹாஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவலாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. புற்றுநோய் வந்துடுச்சுன்னா நம்மளோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முறையில் டாக்டர் அணுகி சிகிச்சை ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுத்து புற்றுநோயை வென்றவர்கள் திருப்பி புகைப்பிடிப்பதற்கோ அல்லது மது அருந்துவதற்கோ அந்த பழக்கத்துக்கு போகவே கூடாது. இது போகாமல் இருந்தாலே நீங்கள் நோய் நொடியின்றி வாழலாம். நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீன் இட் கோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியவர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:06:20. பண்பலையில் இனி வருவது நமது பண்பலையில் இன்றும் நாளையும் வளம் வரவுள்ள முக்கியமான நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டிசூஸ், தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரணியாட்டிக் சேல்ஸ், பேரளம் சரோ சிபிஎஸ்சி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல். மாலை 6:20 நேயர்கள் கேட்கலாம். நாச்சர் பயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டுப்பெட்டி, 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள். மாலை 6:45 இசைத்தன்றல், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்

0: வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை முறையில் நெல் சாகுபடி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமல் டி இளஞ்செழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 28 மணிக்கு உலாவரும் தஞ்சாவூரியோ குழந்தைகள் மருத்துவமனை, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் காணும் நேரலை நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், 9:30க்கு பாடலோடு பயணம், 9:55க்கு நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, 10:00 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இரவு மலரும், 10:30 முதல் பண்பலை வழங்கும் இரவு மலரும் தொடரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பானது 1:15 முதல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டிசில்ஸ், நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூரியோ குழந்தைகள் மருத்துவமனை, விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ். காலை 7:30 வரும் மனைவி நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ரோமிலா அவர்கள். காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் வயஞ்சிசி காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உடவர்களுக்கு, காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உலாவரும் பங்கேற்கும் தளிர் ஜி தர்ஷிகா. காலை 7:00 புதுப்பொழுது முதலில் திரை இசை, அதனடுத்து 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அதனையடுத்து 7:35 முதல் புதுப்பொழுது தொடர்ந்து உலாவரும். காலை 8:05 திருவாரூர் சீமாட்டிசில்ஸ் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாட்டு பட்டாசு, 8:30 முதல் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு தொடரும். காலை 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல், முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழை கேட்கலாம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இனி தொடர்வது மாநில செய்திகள். புதுச்சேரியிலிருந்து
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனிதகுலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசிஸ் மாஹே கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடக்கி வைக்கிறார். அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைக்கிறார். கோவை பகுதிக்கான 700 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களையும் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். சென்னையில் பூந்தமல்லியிலிருந்து மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடக்கி வைக்கும் பிரதமர் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் மூளை ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடும் திரு மோடி சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் இன்று விண்வெளி துறையில் சீர்திருத்தங்கள் குறித்து காண்போம்.
2: 2020 ஆண்டிற்கு முன் விண்வெளி நடவடிக்கைகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மட்டுமே மேற்கொண்டிருந்தது. இத்துறையில் தனியார் பங்கேற்புக்கு தடை ஏதும் இல்லை என்றாலும் இதற்கென அனுமதி வழங்கவோ, அலைவரிசையை ஒதுக்கவோ அல்லது சோதனை செய்யும் வசதிகளை வழங்கவோ

0: எந்த அதிகார அமைப்பும் இல்லாமல் இருந்தது. இதனால் தனியார் நிறுவனங்கள் முன்னேறுவதற்கு வழியின்றி இருந்தன. 2020 இன்ஸ்பேஸ் விண்வெளித்துறையின் கீழ் ஒரு தன்னாட்சி ஒற்றை சாளர அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவவும் இதற்கென இஸ்ரோவின் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் வழிவகை செய்கிறது. மேலும் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் இருந்து தரவுகளை விற்பனை செய்வது வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி ஊக்குவிக்கிறது. இன்ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டதன் மூலம் இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனங்கள் தற்போது ஏவு வாகனங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்து உருவாக்குகின்றன. மேலும் புவி கண்காணிப்பு சேவைகளை வணிக ரீதியிலும் விற்பனை செய்கின்றன. இஸ்ரோவின் சொந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தனியார் நிறுவனங்களும் தங்களது வழக்கமான பணிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு விண்வெளியை ஒரு சிறந்த தளமாக பயன்படுத்தி வருகின்றன என்றார். அது மிக இல்லை.
1: உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து தொலை மருத்துவ மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48,00,000 பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். உண்மையான குரல்கள் உண்மையான மாற்றம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டின் மனநல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்கா நீதிபதி திருமதி நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவது சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் பிள்ளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தமது சமூக ஊடகப்பதிவில் கூறியுள்ளார். மேலும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் முருகன் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்பதும் இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125 ஆண்டாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத அச்சுறுத்தல்களால் பின்வாங்கப் போவதில்லை என்றும் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத குறைப்பு மாநாட்டிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதுக்குழுவின் மூத்த ஆலோசகர் திரு அன்மோல் ஷேர்வேடி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் குழு கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ஜோத்பூரில் கடந்த மாதம் 26 தொடங்கி நடைபெற்று வரும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
0: ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நவீன போர்முறை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் பெருமாற்றங்களுக்கு இடையில் தனது அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் என்பது இந்தியாவை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல என்றும், மாறாக முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வடிவமைத்தல், உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகிய திறன்களை உள்ளடக்கியதே என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவில் சக்தி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய 7 நாடுகளின் விமானப்படைகளும் பங்கேற்றுள்ளன. F-35, Lightning II, ரஃபேல் மற்றும் F-16 உள்ளிட்ட பல மேம்பட்ட போர் விமானங்களும், போக்குவரத்து மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் இந்த பயிற்சியில் இடம்பெற்றுள்ளன. இப்பயிற்சியில் பங்கேற்கும் விமானப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல், ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் செயல்பாட்டு உத்திகளை எளிதாக பரிமாறிக்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நட்பு நாடுகளுக்கு இடையே கூட்டு பயிற்சி, பரஸ்பர புரிதல் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாகவும் அமைந்துள்ள இப்பயிற்சி நாளை மறுநாள் 12 முடிவடைய உள்ளது.
1: 94th ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி நாளை வாரணாசி நடைபெறுகிறது. நமோகாட் முதல் சம்பூர்ணாநாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் தீக்ஷா மண்டபம் வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார். வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த உடற்பயிற்சியில் இளைஞர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டு பங்கேற்பின் மூலம் உடற்பயிற்சி என்பது ஒரு தினசரி அர்ப்பணிப்பு என்பதையும், ஆரோக்கியமான, வலிமையான மற்றும் போதைப்பொருள்

0: இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாஹேவில் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமான புனித தெரேசா பேராலயத்தில் நடைபெறும் வருடாந்திர திருவிழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் அறிவித்துள்ளார். திருவிழாவின் முக்கிய நாட்களான அக்டோபர் 14 மற்றும் 15 ஆகிய நாட்களிலும் அத்துடன் பெருங்கூட்டம் எதிர்பார்க்கப்படும் மற்ற நாட்களிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். குற்ற சம்பவங்களை தடுக்க தொடர் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் ஒரு சிறப்பு குற்றப்பிரிவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. திருவிழா பணிகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். 400 மேற்பட்ட காவலர்கள் மட்டுமன்றி தேசிய மாணவர் படை, தேசிய சேவை திட்டம் மற்றும் ஆப்தமித்ரா தன்னாளர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாஹே தேவாலயத்தின் முன்பாக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாஹே நகரம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் செய்தியாளரிடம் கூறினார். மனிதர்கள் இயற்கையின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் என்பதால் இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் இறுதியில் மனிதகுலத்திற்கு எதிரான செயலாகும் என்று புகழ்பெற்ற வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் அழிவு, இயற்கை பேரழிவுகள், மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்களுக்கு மனிதர்களின் பேராசையும் அலட்சியமே முக்கிய காரணங்கள் என்று அவர் இன்று மாஹேவில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் விழா ஒன்றில் இயற்கை, வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை இந்தூரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் மாலை 6:20 பத்தினோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின்
2: 1.3. தர்ஜ் கரணி ஹை
3: தோ ஆப்கி சஹாயதா கரேகி பாரத் சர்க்கார் கே பிரஷாசனிக் சுதார் ஔர் லோக் ஷிகாயத் விபாக் கே சிபி கிராம்ஸ் போர்ட்டல் பர் சமாதான் தீதி.
2: சமாதான் தீதி 22 பாரதிய பாஷாவுமே ஆப்கி பாத் சுன்தி ஔர் சமஜ்தி ஹை. ஆப்கோ பஸ் அப்னி ஷிகாயத் கோ போல்னா ஹை. சமாதான் தீதி கி AI தக்னீக் ஆப்கி ஷிகாயத் கோ சீதே சஹீ மந்த்ராலய தக் பஹுன்சாதி ஹை.
3: ஆஜ் ஹி www.pjportal.gov.in பர் ஜாயே और अपनी शिकायत दर्ज करें.
2: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
1: அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை, ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இன் சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
6: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
6: மற்றும் தி நகர், சென்னை.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால்.

0: முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சமல் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவாள் கோடாண்மை சான்றோர்க்கு அணி என்றார் வள்ளுவர். சான்றோர்கள் நடுவு நிலையிலிருந்து தவறமாட்டார்கள். திருவாரூரை மிக சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் மனுநீதி சோழன், அவன் மகன் வீதி விடங்கன் ஒரு நாள் தேரில் வீதி உலா வர புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட போது அது அரசர்கள் மட்டுமே செல்லுகின்ற வழி. அந்த வழியில் தேரில் செல்லுகிற போது இளம் கன்று ஒன்று வீதி விடங்கனின் தேர்காலில் விழுந்து மாண்டது. அதை அறிந்த பசு ஆராய்ச்சி மணியை நாவினால் அசைத்து மன்னனுக்கு அறிவித்தது. மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணி ஒளியை கேட்டவுடன் அதிர்ந்து போனார். ஓடி வந்து நிகழ்ந்ததை அறிந்து யார் காரணம் என கேட்டபோது தங்களின் மகன் என்று சொன்னபோது பசுவின் துயரை போக்குவதற்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலிலிட்டு கொள்வதுதான் அதற்கு சரியான நீதி. பசுவிற்கு ஒரு நீதி, ஆளும் மன்னனுக்கு ஒரு நீதி இல்லை, இருவருக்கும் சமநீதி என்று துலாக்கோலில் எப்படி இரண்டு பக்கமும் பொருளை வைத்து சமமாக எடைபோடுவார்களோ அப்படி பசுவினுடைய துயரத்தையும் ஒன்றாக எண்ணி நீதி வழங்கிய நிகழ்ச்சி. சான்றோர்கள் எப்பொழுதுமே தனக்கொரு நீதி பிறருக்கு ஒரு நீதி என்று நீதியில் பாகுபாடு இல்லாமல் நீதி வழங்குவார்கள். அப்படி நீதி நிலையில் நிலைபட்டு நிற்பதே சான்றோருக்கு அணியாக கூறுகின்றனர். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு என்னும் குறளின்படி சான்றோர்கள் பொய்யேற்றவர்களாக உண்மை நிறைந்தவர்களாக நேர்மையுடன் வாழ்ந்து உலகை வாழ வைப்பார்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நீங்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன் சொல்லமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் மாலை 6:25. வருவது பாட்டு பெட்டி. நீர்களே, காதல் வந்துவிட்டால் கூடவே கற்பனையும் வந்துவிடும். அழகை வர்ணிக்க ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் கவிதைகளாய் அணிவகுக்கும். அப்படித்தான் இங்கேயும் ஒரு மென்மையான ராகங்களின் அழகிய அணிவகுப்பு. இனிய இசையோடு ஒரு ராக மாளிகை உங்களுக்காக இன்றைய இசைப்பெட்டியில்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது பாட்டு பெட்டி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கனூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகம் வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ்

0: கொட்டியும் இருக்கக்கூடும்.
1: இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்சின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1:03. நேரம் மாலை 6:40.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லி போது கேட்கலாம். பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப்.
6: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
7: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
8: சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனை ஒரு அபூர்வமான அரிய மருத்துவமனை என்று சொல்லலாம். இதை பற்றி நான் கேள்வியுற்று உடனே அந்த மருத்துவமனைக்கு நானே வலிந்து சென்றேன். என்ன நோய்க்காக போனீர்கள் என்று நீங்கள் கேட்டால் பதிலானது வியப்புடன் காத்திருக்கும். எனக்கு ஒரு நோயும் இல்லை. என்னது, ஒரு நோயும் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்குள் நுழைந்து உங்களை சோதித்துக் கொள்வீர்களா, எதற்காக என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சொல்கிறேன். இந்த மருத்துவமனை நமக்கு வருங்காலத்திலே இதய தொல்லை வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, வேறு தொல்லைகள் வருமா, எப்போது வரும் என்று கூட சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மருத்துவமனை. வியப்பாக இருக்கிறதல்லவா? என்னை சோதித்த மருத்துவர்

0: உங்களுக்கு நிச்சயம் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று சான்றிதழே தராமல் வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டார். என்ன டாக்டர், இப்படி வாழும்போதே எனக்கு இறப்பு சான்றிதழ் நீட்டி விடுவீர்கள் போன்று இருக்கிறதே, ஏன் இப்படி இதயத்திலே இடியை இறக்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை நான் ஆழ்ந்து பரிசோதித்து விட்டேன், முறையாக பரிசோதித்து விட்டேன். உங்களிடத்திலே தவறான உணவு பழக்கம் இருக்கிறது, நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை, உடலுழைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே படுக்கை அறையிலே குளிரூட்டப்பட்ட வசதி, வாகனம் குளிரூட்டப்பட்ட வாகனம், உங்கள் அலுவலகம் குளிரூட்டப்பட்ட அலுவலகம், வியர்வையை விடுவிக்க நீங்கள் தயாராக இல்லை. அப்படி என்கிற போது ஏன் உங்களுக்கு இத்தகைய வியாதி வராது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, வேறு சில பரிசோதனைகளையும் செய்துவிட்டு ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள் என்கிற உண்மையையும் கண்டுபிடித்து சொன்னார். அதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. எனவே அவர் மூச்சு பயிற்சியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தியானம் பயில வேண்டும் என்று சொன்னார், நடைப்பயிற்சி மிக அவசியம் என்று சொன்னார், ஏதேனும் ஒரு விளையாட்டிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைவம் நிறைய சாப்பிடுவீர்கள், குறையுங்கள், புரதச்சத்து மிகுந்த உணவை உட்கொள்ளுங்கள், கொழுப்பு சத்து உணவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர் நிறைய ஆலோசனைகளை சொன்னார். இந்த நிகழ்வு நடந்தது என்பது என்னுடைய 45வது வயதில். இன்றைக்கு எனக்கு 73 வயது. மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றி அவர் தர இருந்த அந்த சான்றிதழை நான் பொய்யாக்கிவிட்டேன். இது எல்லோருக்கும் சாத்தியம். குறித்த நேரத்தை பின்பற்றாத போது இதய துடிப்பு தாறுமாறாகிறது, நாடி துடிப்பு தாறுமாறாகிறது. இதற்கு என்ன வழி என்றால் நீண்ட ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுள் இவையெல்லாம் நிகழ்கிற பொழுது என்னுடைய நேரத்தை நான் மிகச்சரியாக ஒழுங்கு செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் இது சாத்தியம். எனவே நீண்ட ஆயுள் என்பதும் நலமான வாழ்வு என்பதும் நேரம் என்கிற ஒன்றிலே தான் அடங்கியிருக்கிறது. அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்நாள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அதற்கு நேரமில்லை இதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதாக கொள்ளலாம். இதற்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கென்று என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி வாழ்வதற்கான நேரத்தை தான் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்யப்படுகிற அந்த முதலீடு இருக்கிறதே அந்த நேரம், அது பின்னால் உங்களுக்கு நீண்ட ஆயுளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பு கூர்ந்து உடலுக்காக நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், செலவழியுங்கள், உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படும்.
1: வெற்றிக்கு வழி வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கிய வெற்றிக்கு வழி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லக்கு பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ்வி ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
2: இனிய மாலை பொழுதில் உற்சாகமாயினம் அடைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:46.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: மக்களே ரெடியா? இந்த 11 ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு

0: செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8225-4255.
1: இன்றைய இசைத்தன்றல் தரும் முதல் பாடல் மூன்று முடிச்சு படத்திலிருந்து, பாடும் குரல்கள் ஜெயச்சந்திரன், பி சுசீலா. பாடலை கேட்டு காத்திருப்போர் வில்லிவாக்கம் கோவேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை மணிவண்ணன், பொன்னியமன்வாடு வண்ணகணேசன், திட்டக்குடி செல்வராசு, கல்யாணி, வாரியங்காவல் கதிரவன், வாகையூர் ராமசாமி, முத்தரசனலூர் நவீன் சுந்தர் ஆகியோர்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கு ஏற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின்

0: ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இசை தன்றல் தரும் அடுத்த பாடல் நீயா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. பாடல் நாகப்பட்டினம் சிவபாரதி, கீச்சாங்குப்பம் லட்சுமி, பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி மற்றும் மணக்குடி ராஜேந்திரன், சித்ரா ஆகியோரின் விருப்பமாய்.

நீயா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. பாடல் நாகப்பட்டினம் சிவபாரதி, கீச்சாங்குப்பம் லட்சுமி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி மற்றும் மணக்குடி ராஜேந்திரன், சித்ரா ஆகியோரின் விருப்பமாய்

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
0: நெய்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உழவரும் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செலவாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: விலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நீர் உழவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடைசெட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
9: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடைசெட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: மேலும் நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் #100.3. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1:3 நேரம், இரவு 7 மணி. நேர்களை இப்போது கேட்கலாம். எல்லையற்ற சிறகுகள், உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
10: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். யுரேஷியன் ஸ்பூன்பில், அதாவது தமிழ்ல வந்து கரண்டி வாயன் அப்படின்னு சொல்லுவோம். கரண்டி வாயன்னு சொல்லும் போதே தெரியுது வாயில ஒரு கரண்டியை வச்ச மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டக்குன்னு பாக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, இதை நீங்க கொக்குன்னு சொல்லிடுவீங்க. கொக்கு மாதிரியே இருக்கக்கூடியது, ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமா இருக்கும், பட் அழகு மட்டும் என்ன இருக்குன்னா ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடியது. அது எப்படி உணவு எடுத்துக்கும் அப்படின்னா, ஆழம் குறைவான பகுதிகளில் தான், கீழே வந்து அது தலைய வந்து மேல நிமிர்ந்து பார்க்காது, கீழே குனிஞ்சிட்டு தன்னோட அழக இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சைடும் அசைச்சு அசைச்சு உள்ள இருக்கக்கூடிய மண்ணை வந்து கிளறி அதுல இருக்கக்கூடிய மிதவை உயிரிகளை சாப்பிடக்கூடியது வந்து அந்த கரண்டி வாயன். சோ எல்லா பறவைகளும் மீன், இறால், நண்டு அப்படி சாப்பிடுங்கிறது இல்ல. ஒரு சில உயிரிகள் வந்து மிதவை உயிரிகளை மட்டும் சாப்பிடக்கூடியது இருக்கு, சிலது மீனை மட்டும் சாப்பிடக்கூடியது இருக்கு. அதுல கரண்டி வாயன் வந்து மிதவை உயிரிகளை மட்டும் வந்து சாப்பிடக்கூடியது. சோ இதுல இன்னொரு பயன் என்ன அப்படின்னா, அது அழகால மண்ணை வந்து இப்படி ரெண்டு சைடும் கிளறதுனால, இப்ப பொதுவா நம்ம வந்து விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஏர் உழுவோம், ஏர் உழும் போது அந்த மண்ணை வந்து சரிப்படுத்துவோம். சோ இது வந்து இயற்கையாவே, இப்ப வந்து அலையாத்தி காடுகள்ல தான் இந்த மாதிரி பறவைகள் இருக்குன்னு பாக்குறோம். சோ அலையாத்தி காடுகள் வளமா வளரணும்னா அதுக்கு தேவையான உரங்கள் நம்ம வந்து போடுறது கிடையாது, இயற்கையாவே வருது. இந்த வேலையெல்லாம் யாரு பாத்துக்கிறானா, இந்த இயற்கை அந்த பறவைகளே பாத்துக்குது. சோ இந்த மாதிரி கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய

பறவைகள் உட்காந்து அதோட எச்சங்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நேரடியாவே அந்த அலையாத்தி காடுகளில் போய் சேர்றதுனால அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளமாகவும் அந்த காடுகள் வளர்றதுக்கு முக்கியமா இருக்கு. இந்த கரண்டி வாயன் வந்து ஐரோப்பா கண்ட்ரி, அதாவது கண்டம் விட்டு கண்டம் வந்து வலசை வரக்கூடியது. அப்புறம் ரஷ்யா மத்திய ஆசியா பகுதிகளில் இருந்தும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாலே இருக்கக்கூடியது, அதாவது ஆண்டு முழுவதும் சுற்றக்கூடியது, சில நேரத்தில் பிற நாடுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கும் போகக்கூடியது என்னன்னா இந்தியன் பிளாக் ஐபிஸ். ஐபிஸினாலே அரிவாள் மூக்கன்னு சொல்லுவோம். அதோட மூக்க பாத்தீங்கன்னா ஒரு அருவா மாதிரியே இருக்கும். சோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம பறவைகளை வந்து ஐடி பண்ற மாதிரி இருக்கும். அது மூக்கு கருப்பா அருவாள் சைஸ், இப்ப வந்து அந்த புல்ல இருக்கிற அருவாள் வச்சிருப்போம்ல அது மாதிரியே இருக்கும். அதனாலதான் அது பேர் வந்து அரிவாள் மூக்கன், கருப்பு தலை அரிவாள் மூக்கன். அதோட தலை மட்டும் கருப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசி ஐபிஸ்னு சொல்லுவோம், அந்த ப்ளூ கலர், இந்த மயில் கழுத்து கலர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் வந்து தெரியும். பட் தூரத்துலேருந்து நிறைய பேர் அதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காக்கா கூட்டம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது கிடையாது, அது வந்து கிளாசி ஐபிஸ், அதாவது அன்றில் பறவைன்னு கூட சொல்லுவாங்க, அரிவாள் மூக்கன். அதுக்கப்புறம் பொதுவாக நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா கொக்கு. கொக்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிட்டில் ஈக்ரெட்டை நம்ம எப்படி ஐடி பண்ணலாம்னா அதோட மூக்கும் அதோட காலும் கருப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கருப்பாக இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிட்டில் ஈக்ரெட். இன்டர்மீடியேட்டுங்கிறது வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதில் என்ன சேஞ்ச் இருக்குன்னா மூக்கு வந்து மஞ்சளாக இருக்கும், கால் கருப்பாக இருக்கும். பொதுவாகவே கொக்கு வந்து இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இந்தியன் பாண்ட் ஹெரான், அதாவது மடையான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மடையானும் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வளையம் தெரியும். பீக்கு, அதாவது அந்த அழகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வெஸ்டர்ன் ரீஃப் ஹெரான் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கரை கொக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிரே ஹெரான்னு சொல்லுவோம். இது எல்லாமே மடையானோட ஒரு இது. கிரே ஹெரான்ங்கிறது சாம்பல் கொக்கு, அதோட கலர் வந்து கொஞ்சம் சாம்பல் நிறமாக இருக்கும். இது எல்லாமே இந்திய லோக்கல், தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவலாக இருக்கக்கூடிய பறவைகள்.

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இதுவரை வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது இசைத்தன்றல் தொடரும் நேரம். 7:06 நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல்

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

வரும் இந்த பாடல் சத்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடியது. பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் பிரகாஷ், வாழ் முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி மற்றும் நாகூர் ரஹீம் தஸ்னிம் ஆகியோர்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தென்றல். இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக

0: ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர் இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம் புதுச்சேரி அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன்

0: சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன் குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னார்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. பத்தனோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலையாள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்.

0: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு ஒரு சில இடத்துல மட்டும் வாய்ப்பு இருக்குது, கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சி 31 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். இரவு நேர வெப்பநிலை 23 to 25 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 60-65% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 90-95% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 12-14 கிலோமீட்டர் என்ற அளவில் வடகிழக்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வந்து முடிவடைகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த காற்றின் திசை இப்போ மாறி வடகிழக்கில் லேசாக வந்து கொண்டிருக்குது. இது முழுமையாக வந்ததுக்கப்புறம் வடகிழக்கு பருவம் வந்து ஆரம்பமாகும். அது ஆரம்பமானோடனே நமக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இப்போதைக்கு இந்த எல்நினோ காரணத்தினால இந்த தென்மேற்கு பருவமழை முடிஞ்ச ஸ்டேஜ்லேயும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தள்ளி போயிட்டுருக்கு. இதனால் வெப்பம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இன்னொரு ஒரு வாரம் அந்த அளவுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை உருவானதால் மழை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் இந்த மழையை பயன்படுத்தி நாத்தங்கால் தயார் செய்வது, நேரடி விதைப்பு செய்கிறது, இதெல்லாம் வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் மத்திய கால ரகங்களை வச்சு விவசாயிகள் பணிகளை மேற்கொள்ளலாம். மத்திய கால நெல் ரகங்கள் வந்து விதைகள் எங்கள் கல்லூரியில் கிடைக்குது. அதை வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, சம்பா மசூரி, AD38, KKLR2-4 போன்ற ரகங்களை பயன்படுத்தலாம். நேரடி விதைப்பு, சேற்று விதைப்பு ரெண்டையுமே செய்யலாம். இல்லை தண்ணீர் வசதி இருந்ததுன்னா மெஷின் நடவுக்கும் ஏற்பாடு செய்யலாம். முக்கியமாக சேத்து விதைப்பு செஞ்சால் களைக்கொல்லி பயன்படுத்துவது நல்லது. களை வந்து ஓரளவு கட்டுக்குள்ள இருக்க வாய்ப்புள்ளது. புழுதி விதைப்பில் மிக அதிக களை வரதுக்கு வாய்ப்புள்ளனால அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். விதைகளை விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது நல்லது. காப்டான் திரம் 1 kg to 2 g என்ற அளவில் பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிடம் 1 acre to 1 bushel என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் தொடர்ந்தால தடுப்பூசி போடுவது நல்லது. மற்றபடி பொதுமக்களும் வானிலை முன்னறிப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
0: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
8: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 kW சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
7: மேலும் 25 மின் உற்பத்தி, 5 இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: துளசி அக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது.
2: ஆமாம், பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன, 25 மணி நேரம் தானே ஆகுது?
1: ஓ, நேத்தி சாயந்தரம் பார்த்தமே, அதை தான் இப்படி சொல்கிறீங்களாக்கா?
2: இப்போ புரிஞ்சுதா? சரி, ஏதோ விஷயமா வந்திருக்க. என்ன விஷயம், விஷயத்தை சொல்லு.
1: ஏங்க்கா, அன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுன்னு கேட்டிங்களேக்கா? நான் கூட எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க்கான்னு சொன்னேனே.
2: ஆமாம், சொல்லிட்டு தான் இருந்த. அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சது சொன்ன, அதுக்கு என்ன சுபா இப்ப?
1: அதான்க்கா, இன்னைக்கு கண்டிப்பா நீங்க விவசாய நிகழ்ச்சியை கேட்கணும்.
2: அப்படி என்ன சிறப்பு இருக்கு சுபா நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: நீங்க நெட்டிலையும் செய்தித்தாள்லையும் விவசாய புத்தகத்திலையும் தேடி தேடி தகவல் திரட்டுறீங்களே இயற்கை விவசாயத்தை பத்தி. அந்த இயற்கை விவசாயத்தை பத்தி தாக்கா சொல்ல இருக்கிறாங்க.
2: அப்படியா? அப்ப சரிதான், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தான் நீ சொல்லிருக்க.
1: நிகழ்ச்சி வரப்போகுதுங்கிற நல்ல விஷயத்த நான் சொன்னாலும், அவங்க பண்ணிட்டு இருக்க இயற்கை விவசாயத்தை பத்தி விரிவா நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் டி இளஞ்செழியன் அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்கக்கா.
2: அப்ப உடனே கேட்கலாம் சுபா.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக திருமருகல் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு இளஞ்செழியன் அப்படிங்கிற விவசாயியை சந்திக்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமாங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்குங்க.
4: பூர்வீகமாவே விவசாய குடும்பம் தான் நாங்க. அதுல நான் விவசாயம் பண்றது வந்து 8 வருடமா பண்றேன். 8வது வருடத்துல இப்ப காலடி எடுத்து வைக்கிறேன்.
3: விவசாய குடும்பம்னு சொல்றீங்க, 8 வருஷமா தான் பண்றேன்னு சொன்னீங்க சார். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
4: நான் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலையில இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ஊர்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு.
3: வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்றீங்க? 8 வருஷமாவே இயற்கை விவசாயம்
4: தானா?
3: எப்படி சார் வந்த உடனே இயற்கை விவசாயம் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு?
4: அங்க இருக்கும்போதே அப்ப வந்து நெட்வொர்க் சொல்றேன், நம்ம ஃபுல்லா ஆன்லைன்ல மொபைல் பார்த்து அங்கேயே நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது இயற்கை விவசாயம் பண்ணிட்டு. அதுக்காக நான் ஊருக்கு வந்து அப்பயும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
3: இயற்கை விவசாயத்தை பத்தி அப்பையில இருந்தே உங்களுக்கு ஒரு தேடல் இருந்துச்சு, வந்த உடனே ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு இயற்கை விவசாயம் பண்றது, எளிமையா இருக்கா? உங்களோட விவசாய அனுபவத்தை சொல்லுங்களேன்.
4: இயற்கை விவசாயம் அப்ப உள்ள காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு, ஏகப்பட்ட இழப்புகள்லாம் இருந்துச்சு. அதுல என்னோட சகோதரர் கொஞ்சம் ஈடு கொடுத்தாரு, அதனால நான் அதை வந்து தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சேன்.
3: எவ்வளவு பரப்புல இப்ப பண்றீங்க?
4: நான் ஆரம்பத்துல 1 ஏக்கர் ஆரம்பிச்சேன் இயற்கை விவசாயத்தை, இன்னைக்கு வந்து 8 ஏக்கர்ல பண்றேன்.
3: ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கர் அதிகரிச்சீங்களோ?
4: அப்படிலாம் இல்ல, முதல் வருஷம் 1 ஏக்கர், அதுக்கப்புறம் 4 ஏக்கர், அதுக்கப்புறம் 8 ஏக்கர்.
3: முதல் முறையா பரிசாத்தமா 1 ஏக்கர்ல பண்ணீங்கல்ல?
4: ஆமா.
3: அப்ப வந்து அந்த நிலம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பண்பட்டு இருந்துச்சா, இல்ல எப்படி இருந்தது நிலம்?
4: ரசாயன உரம் பயன்படுத்தப்பட்ட நிலம் தான். அதை வந்து நான் வந்து ஆர்கானிக்கா மாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ண அப்படின்னா, முதல் வருஷம் போட்டதையே எதுவுமே பண்ணாம விளைஞ்சது. அதுல மொத்தம் 11 மூட்டை விளைஞ்சது.
3: 11 மூட்டை?
4: ஆமா. ரசாயன விவசாயம் நம்ம வந்து உரத்தை போட்டோம்னா 30 மூட்டைங்கிறது கணக்கு, ஆனா நான் எதுவுமே பண்ணாம 11 மூட்டை எடுத்தேன். எந்த வித உர பயன்பாடும் இல்ல, ரசாயனமும் இல்ல, இயற்கையான இடுபொருள் எதுவுமே பண்ணாமலேயே விதைச்சதுக்கு அப்புறம் அறுத்தம் 11 மூட்டை வந்தது.
3: என்ன ரகம் போட்டிருந்தீங்க?
4: வெள்ள பொன்னு ஒரு ரகம் போட்டிருந்தேன்.
3: வெள்ள பொன்னி, அது எப்படி நீண்ட கால ரகமா?
4: அது வந்து மத்திய கால ரகம் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 140 நாள்.
3: எந்த
4: நேரடி நெல் விதைப்புல பண்ணாத.
3: இப்போ 1 ஏக்கர்ல எவ்வளவு மூட்டை உங்களுக்கு மகசூல் வருதுங்கய்யா?
4: எனக்கு வந்து 26 மூட்டை வருது
3: இப்போ.
4: 26 மூட்டை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு உன்னதமான ஒரு உரத்தை கண்டுபிடிச்சாங்க, அதை கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். உர பயன்பாடும் தேவையில்லை, இயற்கை உரத்தில் நம்ம தொழு உரமோ மற்ற எதுவுமே தேவையில்லை. அந்த உயிர் கரைசல்னு ஒரே ஒரு கரைசல் இருந்தாவே போதும், செலவு கம்மி, விளைச்சல் அதிகம்.
3: அதை தான் நீங்கள் பயன்படுத்தி
4: கடந்த 2 ஆண்டுகளாக. திருமருகல் திரு சத்தியமூர்த்தி ஐயா சொன்ன மெத்தட் படி இப்பவும் நாங்கள் அதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்.
3: அது எப்படி அந்த செய்முறை?
4: அது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கோமியம், 10 கிலோ சாணம், 2 முட்டை. அது வந்து நாட்டுக்கோழி முட்டையாகவும் இருக்கலாம், இல்லை பிராய்லர் கோழி முட்டையாகவும் இருக்கலாம். 10 லிட்டர் கோமியத்துல இந்த முட்டையை உடைச்சி ஓட்டோட உள்ள அதை கரைச்சிட்டு கலக்கிட்டு, அதோட இந்த 10 கிலோ சாணத்தையும் அதுலயே கரைச்சிட்டு 7 நாட்கள் காலை மாலை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நுண்ணீர் பெருக்கமாகி ஒரு வாரத்திலே அது பயன்பாட்டுக்கு வந்துடும். என்ன வழிமுறைகளோ அதை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை வழியும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா இருக்கு, எந்த செலவுமே இல்லை மேடம், செப்பரேட்டா எதுவும் பண்ண தேவையில்லை, ஒழுகுறமும் மத்ததுமே எதுவுமே தேவையில்லை.
3: இப்ப 7 நாள் இதை வச்சிருந்தா அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
4: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தரை வழியாகவும் கொடுக்கலாம், தெளிப்பு மூலமாவும் கொடுக்கலாம். அது தரை வழியா

0: கொடுக்கும்போது வடிகட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து கைத்தெளிப்பான் மூலமாக நீங்கள் தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து வடிகட்டி ஒரு டேங்க் ஒரு 15 லிட்டர் இப்போ உள்ள பேட்டரி ஸ்ப்ரே இருந்தது 15 லிட்டர் டேங்க்கு 1.5 லிட்டர் அடிக்க சொல்கிறாங்க. 300 ml 500 ml அளவு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் மினிமம் 1.5 லிட்டர் ஒரு டேங்க், 15 லிட்டர் தண்ணி இருக்குது, 1.5 லிட்டர் வந்து அந்த கரைசல் உயிர் கரைசலை கலந்து மாலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது 140 பேருன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, 10 to 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்னா தரை வழியாக கொடுத்துக்கிறோம்.
1: ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எந்த நிலையில் நெல்லுக்கு கொடுக்கணும்?
0: நீங்கள் நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பருவம் வரையிலும் கொடுக்கலாம். அதாவது அந்த தண்டு பருவம் வருதுல கலப்பு கதிர் வரும்னு சொல்வாங்கல்ல, அந்த சமயம் வரையிலும் கொடுத்து அதோட நிப்பாட்டிக்கலாம்.
1: நாத்து நட்டதுல இருந்து அதை வரைக்கும் கொடுக்கலாம்.
0: ஆமா, என்ன கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வரையிலும் அதை கொடுக்கலாம். அப்ப 4 சிங்கிள் நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். 4 15 60 நாள் இல்ல 50 நாள் கணக்கு இருந்தாலும் 4 முறை நீங்க தெளிப்பாவும் கொடுத்துக்கலாம். உங்களால முடியல அப்படின்னா தரை வழியாவும் கொடுத்துக்கலாம்.
1: அதுக்கப்புறம் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? பால் பருவம் வரதுக்கு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா?
0: அதுக்கு அவசியம் இல்ல. செலவை குறைத்து உற்பத்தியை பெருக்கு தான் என்னோட தார்மீக மந்திரம். இதுல இயற்கை விவசாயத்துல செலவை குறைத்து உற்பத்தியை பெருக்கிறது தான். நீங்க திரும்ப திரும்ப நம்ம மட்டும் நிறைய இருக்கு, செலவு இல்லாம இருந்தா கூட அதிகமா பயன்படுத்த தேவையில்லை. மண்ணில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கொடுத்துறோம் ஆல்ரெடி. அதை வந்து வந்து பயிர் வந்து எடுத்துக்குது, உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். அதனால அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க ஐயா.
1: இப்ப நீங்க பண்ற இயற்கை விவசாயத்துல செலவுன்னு பார்த்தா எதுவுமே இல்லையா?
0: அதாவதுங்க, ஒரு இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் சொந்த உழைப்பு இருந்துச்சுன்னா லாபம் மிகைப்படுத்தி நமக்கு கிடைக்கும். இதே நம்ம ஆள் வச்சு பண்ணோம் அப்படின்னா கம்மியா கிடைக்கும்.
1: அது எந்தெந்த விதத்துல?
0: அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ரசாயனம் பண்ணும்போது எப்படி பண்ணுறோமோ அதே தான். ரசாயனம் தெளிக்காம நாற்று விட்டு அதுக்கப்புறம் நாற்றுலையும் நீங்கள் வந்து இதே உயிர் கரைசலை பயன்படுத்தலாம். இதே தெளிச்சிட்டு ஒரு 13 நாளில் இதே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சியோ எதுவுமே வராது. நாற்றங்காலில் இருக்கும்போது ஒரு முறையாக வந்து நம்ம இந்த உயிர் கரைசல் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சி வராது. அதுக்கப்புறம் பறித்து நடுறோம், நட்டதுக்கு அப்புறம் தரை வழியா கொடுத்துறோம், அதுதான் அதுக்கு அடி வரும்.
1: அப்ப வந்து உரத்துக்கு பதிலா இந்த உயிர் கரைசலா இல்ல பூச்சி விரட்டிக்கு பதிலாவா இல்ல எப்படி இது செயல்படுது?
0: அனைத்தும் ஒன்னா செயல்படுங்க. உரம் பூச்சி விரட்டி அனைத்துக்கும் ஒரே மருந்து, ஒத்த மருந்து அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த உயிர் கரைசல்.
1: சரிங்க.
0: ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த உயிர் கரைசல் எனக்கு வந்து இந்த ஐயா சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடிபுரமா நான் புண்ணாக்கு எல்லாம் பயன்படுத்தினேன். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் மீன் அமிலம், இதுதான் நான் அடிபுரமா பயன்படுத்தினேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவு அதிகம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இயற்கை விவசாயத்துல செலவை குறைத்து உற்பத்தியை பெருக்குதான். இப்ப இந்த உயிர் கரைசல்ன்றது பெரிய செலவு ஒன்றும் இருக்காது. நம்ம சொந்தமா வந்து நமக்கு வந்து மாடு வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு செலவு கம்மி. இப்ப நாங்க வந்து கோமியம் எல்லாம் வெளியில விலை கொடுத்து தான் வாங்குறோம், அது மட்டும் தான் செலவு. சாணம் வந்து உங்களுக்கு விலை கொடுத்து வாங்குறது இல்ல. ரசாயன உரம்னா வந்து விலை கொடுத்து வாங்குறோம், ஆனா இதுல எதுவுமே கிடையாது. முட்டை வந்து பெரிய செலவு இல்ல, 2 முட்டை மட்டும் தான் செலவு அதுல. பிளஸ்
1: கோழி வளர்த்தா
0: அதுவும் அவசியம் இல்ல. மாடு நம்ம சொந்தம் வச்சுன்னா எந்த செலவுமே இல்ல.
1: சரிங்க. இப்ப முதல் முறையா நீங்க பண்ணும்போது பொன்னி வெள்ளை பொன்னி போட்டிருந்தீங்க. இப்ப என்னென்ன ரகங்கள்லாம் பயிரிட்டு இருக்கீங்க 8 வருஷத்துல?
0: 8 வருஷத்துல மேடம் வருஷத்துக்கு 2 சொல்லிட்டு மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறோம். சிலதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, சென்ற 2 முன்னாடி உள்ளத நான் சொல்றேன். 2024-25 வந்து நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி, வாசனை ஜீரக சம்பா, தூயமல்லி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ரத்தசாலி, இந்த 5 2024-25 பண்ணோம். அப்புறம் 25-26 இந்த காமனா இந்த 3 மட்டும் எப்போதுமே பண்றேன். கருப்பு கவுனி, வாசனை ஜீரக சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இது 3 எப்போதுமே பண்றேன். அதை விட்டுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ரத்தசாலின்னு ஒரு வெரைட்டி பண்ணும். அதுக்கப்புறம் மாப்பிள சம்பா, இது போன வருஷம் பண்ண. இந்த 3 எப்போதுமே பண்றேன் மேடம்.
1: எத்தனை போகம் பண்றீங்க?
0: இது வந்து டெல்டா பாசனம் ஒரு போகம் தான், சம்பா மட்டும் தான்.
1: நேரடி விதைப்பு தான்
0: இல்ல மேடம். என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரடி நெல் விதைப்புன்றது வந்து இயற்கை விவசாயத்துல இந்த கலை மேம்பாடு பண்ண முடியாது. அதனால நீங்க நடவு தான் செஞ்சாகணும்.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் நீங்க போடுறீங்க, கலையை விட தாண்டி நல்லாவே வருமே.
0: கலை கட்டுப்பாடு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை இயற்கை விவசாயத்துல. அதுக்கான மாற்று வழி வேணா பண்ணலாம். தண்ணி வந்து நீர் மறைய நீர் கட்டணும், அதுக்கு நம்ம கிட்ட என்கிட்ட வந்து அதுக்கு போர் செட் வசதிகள்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணலாம். ஆனா வந்து நடவுல வந்து பிரச்சனை, அது மாதிரியான கலை கட்டுப்பாடு கம்மியா இருக்கும். நேரடி நெல் விதைப்புல கிடையாது. ஆரம்பத்துல சொன்னா நான் வந்து முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த 11 முட்டை விளைஞ்சது, பிளஸ் கலை கட்டுப்பாடு என்னால பண்ண முடியல. அதுக்காக நான் வந்து கலைக்கொல்லியோ இல்ல பூச்சிக்கொல்லியோ என்னால நான் பயன்படுத்தல. இன்னவர்லயுமே நேரடி நெல் விதைப்புல வந்து அது பண்ண முடியாது. நீங்க நடவுல மட்டும்தான் கலை கட்டுப்பாடு பண்ண முடியும்.
1: அதனால கலைகளை கட்டுப்படுத்த இப்ப என்னதான் பண்றீங்க?
0: கலைகளை கட்டுப்படுத்த வந்து கோண வீடு போட்டு விடுவோம். கோண வீடு தான் பெஸ்ட், அதை வந்து மாற்று வழியா தான்.
1: அதனாலதான் நீங்க நாத்து நடுறீங்க.
0: ஆமா,
1: அந்த இடைவெளிக்காக.
0: ஆமா, மாற்று வழியெல்லாம் நிறைய நேர நெல் விதைப்புலயும் அது மாதிரி கோண வீடுலாம் ஓட்டுறாங்க. அந்த முறைகள் எனக்கு அது ஒத்து வரல மேடம். ஒரு தடவை பண்ணி பார்த்தா சரியில்லை.
1: நேரடி நெல் விதைப்புல எப்படியா கோண வீடு விட முடியும்?
0: ஓட்டலாம்.
1: ஓட்டலாமா?
0: ஓட்டலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு திக்கிடும் பயிர் வந்து தனியா காமிச்சிடும். நீங்க 19 தெளிச்சிட்டு
1: எப்படி இருந்தாலும் பழுது வரும்ல.
0: இல்ல, நிறைய அடிமானம் இருக்கும். கோண வீட்டு போட்டீங்கன்னா பயிர் தரமா வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் அப்படி பண்றோம். நடவுல வந்து அது கிடையாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: 8 வருஷம் அனுபவம் இந்த விவசாயிக்கு. இயற்கை முறையில நெல் சாகுபடின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் டி இளஞ்செழியன் அவங்களோட இந்த நேர்முகத்துல அவங்க சொல்லும் போது, முன்ன அவ்வளவா கண்டு முதல் கிடைக்கலையாம், ஆனா இப்ப நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்களே.
3: இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் துளசியக்கா. மண்வளம் அப்ப சரி இருந்திருக்காது. இப்பதான் இவங்க மண்வளத்தை அதிகரிக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்களே.
2: ரசாயன உரத்தை போடாம இருந்தாலே மண்வளத்தை அதிகரிச்ச மாதிரி தானே சுபா?
3: சரியா சொன்னீங்கக்கா. நேரடி நெல் விதைப்புல பல பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்களாம். பசுந்தாள் உரம், தொழு உரம், பலதானிய விதைப்பு, ஆட்டுக்கடை கட்டுறதுன்னு அருமையா செஞ்சிட்டு இருக்காங்களே.
2: பூச்சி கொல்லிக்கு பதிலா பூச்சி வெரைட்டியை பயன்படுத்துறாங்க. இவங்க கொடுக்கற உயிர் கரைசல் பயிருக்கு ஊக்கியாவும் செயல்படுது, பூச்சி வெரைட்டியாவும் செயல்படுது.
3: ஆமாக்கா, இந்த உயிர் கரைசலை நம்மளும் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். வெறும் சாணம், கோமியும், முட்டையில இவ்வளோ மகிமை இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியை கேட்டுனாக்கா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: சரி சரி சுபா, நம்மளே பேசிட்டு இருந்தா அடுத்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டாமா? பேச்ச கொஞ்சம் நிப்பாட்டு.
3: அதுவும் சரிதான்க்கா, வாங்க கேட்கலாம். இப்ப நிறைய ரகங்கள்லயே பண்றீங்க இல்லையா? ரத்தசாலி எல்லாம் கூட சமீபமா போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்படி விற்பனை பண்றீங்க?
4: ஆரம்பத்துல நானும் அதே மாதிரி அந்த விற்பனை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் தெரியாம கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன். இன்னைக்கு தொலைபேசி இல்லாம யாருமே கிடையாது. என்னோட நெருக்கமா என்னோட பள்ளி தோழர்கள், கல்லூரி நண்பர்கள், அப்புறம் என்னோட சகோதரர் அரசு ஊழியர், அவரோட நண்பர்கள், அவங்கள்ட்ட முதல்ல என்னை பத்தி நான் சொன்னேன், நான் எப்படி பண்றேன் என்னோட விளக்கத்தை நான் சொன்னேன், பிளஸ் என்னோட கஷ்டத்தையும் சொன்னும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்துல எடுத்தோன்னு என்கிட்ட நிறைய அரிசி எல்லாம் அவங்களை வாங்கல, ஒரு மருத்துவ குணம் எடுத்து சொன்னேன், அப்புறம் அரிசியை சொன்னேன், நான் எப்படி எல்லாம் சாகுபடி இன்னும் இருக்காங்க, இப்போ வாங்கிட்டு இருக்காங்க, வேற யார்ட்டையும் அவங்க வாங்க மாட்டாங்க. வேற நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் வேணாம்னு மறுத்துருவாங்க. நான் உண்மை எங்கிட்ட இருந்தா எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நெல்லை வந்து நான் வந்து சேமிச்சு வச்சு, அப்புறம் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை அதை காய்ச்சல் வெயில காய வச்சு அதை சேஃப்டி பண்ணி பத்தாயிரத்துல வச்சு 2 மாசத்துக்கு ஒரு தடவை அரிசி அரைச்சு கொடுக்குறேன்.
3: சேமிச்சு வச்சிருந்துதான் பண்றீங்க? ஆர்டர் வந்த பிறகுதான் பண்ணுவீங்களா?
4: ஆர்டர்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா, ஏன்னா இது 8 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க, சில பேர் 5 வருஷமா வாங்குறாங்க, அதனால அவங்களுக்கு கரெக்டா தெரியும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா நான் போன் அடிக்கலனால அவங்க கரெக்டா போன் அடிப்பாங்க.
3: அப்ப உங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகமா கம்மியா?
4: எனக்கு நான் வந்து ஆரம்பத்தில் 27 கஸ்டமர் வச்சிருந்தேன், வாடிக்கையாளர் 27 பேர். அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியல, கம்மி கம்மியா கேட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் 25 கிலோன்னு நான் சொல்லி ஆரம்பத்தை பண்ணும்போது 10 கிலோ 5 கிலோன்னு கேட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாம் குறைச்சிட்டு இன்னைக்கு ஒரு 17 பேர் வச்சிருக்காங்க. ஆமா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொடுப்பேன். இடையில கேட்டாங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பேன். அரிசி அரைச்சு கொடுக்குறது நிறைய பேருக்கு கடையில வாங்குற அரிசி, கருப்பு கவுனியா இருக்கட்டும், இல்ல ரத்தசாலியா இருக்கட்டும், இந்த மட்டரிசி மாப்பிள்ள சம்பவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பச்சரிசி தான் கொடுக்குறாங்கன்னு நான் வந்து பாத்துருக்கேன். ஆனா நான் வந்து புழுங்கல் அரிசி மட்டும் தான் கொடுக்குறேன். அதுலதான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் நிறைய இருக்கு. பச்சரிசில எதுவுமே கிடையாது, மட்டரிசி சாப்பிடுறங்கிற ஒரு பயன்பாடு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து நிறைய ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு அரிசியில புழுங்கல் அரிசியில என்ன பெனிஃபிட் இருக்கு, பச்சரிசியில என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் கொடுக்கறது எல்லாமே சொல்லி தான் கொடுப்பேன். பச்சரிசி மட்டரிசியை பொறுத்தவரையும் கருப்பு கவுனி, ரத்தசாலி, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி ரகங்கள் எல்லாமே வந்து நான் புழுங்கல் மட்டும்தான்
3: தினந்தோறும்

0: உணவுக்கு எடுத்துக்கிறதுக்கு புழுங்கல் அரிசி தான் சிறந்தது, அப்படி வச்சுக்கலாமா?
1: ஆமா, அப்படிதான் சொல்லலாம்.
0: புழுங்கல் அரிசி வந்து சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க.
1: சிறந்ததுன்னு சொல்றத விட புழுங்கல் அரிசியில வந்து சுவை கம்மியா தான் இருக்கும். பச்சரிசியில உள்ள சுவை வந்து புழுங்கல் அரிசியில இருக்காது. பிளஸ் உடலுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான்.
0: இப்ப நீங்க வந்து அறுவடை செஞ்சு நெல் எடுத்துட்டு வந்துடுறீங்க, புழுங்கல் அரிசியா பண்றது ப்ராசஸ் இருக்கும்ல, அதை வந்து அவிப்பாங்க, காய வைப்பாங்க, அதெல்லாம் நீங்களே பண்றீங்களா எப்படிங்க?
1: அதற்கான ஆட்கள் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப குறைவு. அந்த பதம் பாக்குறது வந்து யாருக்குமே பார்க்க தெரியல. நான் வந்து இரண்டு முறை வந்து அனுபவப்பட்டுட்டேன். அதனால மில்ல கொடுத்து தான் பண்றோம். நெல்ல கொடுத்தானா காய்ச்சலம் போட்டு அரைச்சிட்டு அரிசியா நமக்கு கொடுத்துருவாங்க. மதிப்பு குட்டி கொடுக்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அரிசியா நமக்கு மாத்தி கொடுத்துருவாங்க.
0: மதிப்பு குட்டி அரிசியா தானே நீங்க கொடுப்பீங்க?
1: ஆமா.
0: அது எங்க அரைப்பீங்க? அதே மில்லுல அரைச்சி
1: எங்க பக்கத்துல எங்க குழுவிலே வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மில்லு வச்சிருக்காங்க. அதுல வந்து அண்ணாமண்டலத்துல உள்ள போலகம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தோட்டம் போற வழியில இருக்கு. அங்க கார்த்தின்னு அவங்க வந்து எங்க குழு உறுப்பினர் தான். பிளஸ் வந்து இந்த உரிக்கிற மிஷின் சொல்றாங்க, இந்த கருப்பு கோணியா இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பவம் இருக்கட்டும், இதெல்லாம் உரிச்சுதான் கொடுக்குறாங்க. உரிக்கிற மிஷின் தமிழ்ல சொல்றாங்க, செல்லர்னு இங்க ஆங்கிலத்துல சொல்றாங்க.
0: உங்க குழுன்னு சொல்றீங்களா, இயற்கை விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழு,
1: கதலிவனம் இயற்கை விவசாய உற்பத்தியாளர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு திருமர்கள் வச்சிருக்கிறோம். அதுல உறுப்பினர்கள் வந்து 20-25 பேர் வரலையும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் தான் பண்றாங்க.
0: ஐயா, உங்க இயற்கை விவசாய கூட்டமைப்பு பேர் வந்து கதலிவனம் அப்படின்னு சொன்னீங்களே, வனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு தெரியுது, அது என்ன கதலி அப்படின்னா?
1: மருகல்னு எங்க ஊரு பேர் வந்து திருமருகல். அதுக்கு முன்னாடி மருகல்ன்ற பகுதியில வாழையில வந்து ஒரு இனம் இருந்திருக்கு. அந்த இனம் வந்து இப்போதைக்கு இல்லை, அது வந்து அழிந்து போயிடுச்சு. அதை வந்து இப்ப எங்க குழு மூலியமா அதை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை எங்க குழுவினோட உறுப்பினர் திரு சத்யமூர்த்தி ஐயா வந்து ரொம்ப ஈடுபாட்டுடன் மெனகட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
0: கதலிங்கிறது,
1: கதலின்றது வாழை இனம் தான். கதலி வனம்ங்கிறது, வனம்ங்கிறது காடு, அதாவது வாழை காடுகளை வந்து அந்த கதலி வனம் அப்படின்னு நாங்கள் வச்சிருக்கிறோம்.
0: இப்போ ஒரு ஏக்கர்ல வந்து 26 மூட்டை கிட்ட வரும்னு சொன்னீங்கல்ல.
1: என்னோட வயல்ல உள்ள விளைச்சல் வந்து 26 மூட்டை நான் வந்து போன வருடம் வரலையும் எடுத்திருக்கிறேன்.
0: அப்போ 8 ஏக்கர்ல உங்களுக்கு வருட வருடம் எவ்வளோ கிடைக்கும்?
1: நான் வந்து 5 விதமான நெல் ரகம் வந்து நான் வந்து பயிர் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு விதமான கண்டு முதல்ல சொல்கிறோம். விளைச்சல்ன்றது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும்.
0: ஒரு ரகத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் அந்த
1: என்னோட
0: கேளுங்க,
1: உங்களுக்கு முன்னாடி விவசாயம் பண்றவங்கள போய் பாருங்க, அவங்களோட அனுபவத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலையை நீங்க தொடங்குங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு
0: நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் ஆலோசனை பெற்றுதான்
1: பண்ணீங்களா? ஆமா, கண்டிப்பா நான் ஆலோசனை பெற்றுட்டு. எங்க குழுவில் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நிறைய பேர் சொல்லலாம். வயதுல மூத்த உறுப்பினர்லாம் இருக்காங்க. எங்க குழுவில் இருக்கவங்க வந்து திருச்சாக்காட்டாங்குடி அப்படின்ற ஊர்ல கந்தசாமின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இயற்கை விவசாயம்னு எனக்கு எல்லாம் என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆரம்பத்துல இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்றாங்க. இப்ப வந்து பிரபலம் ஆயிட்டு இயற்கை விவசாயம், ஆனா வந்து அவங்க அதுக்கு பல ஆண்டுகளாகவே அவங்க இயற்கை விவசாயம் தான் பண்றாங்க. அவங்களோட ஆலோசனை எங்களுக்கு வந்து பேருதவியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எங்க குழுவோட தலைவர் அவங்க தான். அதனால எங்களுக்கு எப்போ நாங்க தொலைபேசியில கூப்பிட்டாலும் அவங்க எங்களுக்கு உடனடியாக ஆலோசனை வழங்குவாங்க, யாரு கேட்டாலும் ஆலோசனை கொடுப்பாங்க.
0: ரொம்ப நன்றிங்கய்யா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட இயற்கை விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் கூட கேட்டுட்டு இருக்க நேயர்கள் இயற்கை விவசாயத்தை பத்தி உங்கள்ட்ட சந்தேகங்கள் எதுவும் கேட்கலாம். அதுக்காக உங்களோட அலைபேசி என்ன உங்களுக்கு தரேன், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் சேகல் டி இளஞ்செழியன் அவங்களோட அலைபேசி எண் 9965-6783-80. மீண்டும் ஒரு முறை 9965-6783-80. ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றியம்மா.
0: கேட்டீங்களா துளசியக்கா, இயற்கை முறையில 8 வருஷமா சாகுபடி செஞ்சிட்டு இருக்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் டி இளஞ்செழியன் அவங்க நேரடி நெல் விதைப்புல பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில சாகுபடி செஞ்சாலும் அதுல வர களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு கோணோ வீடரை பயன்படுத்துறாங்களாம்.
2: ஓ, நேரடி நெல் விதைப்புக்கு இவங்க கோணோ வீடரை பயன்படுத்துறாங்களா? கேட்கவே புதுசா இருக்கே.
0: ஆமாக்கா, நிறைய பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்யற இவங்க விற்பனையை இவங்க எப்படி பண்றாங்கிற யுத்திய கூட சொல்லியிருக்காங்க நமக்கு.
2: வாடிக்கையாளர்கள் எல்லாம் முன்ன இருந்ததை விட இப்போ அதிகரிச்சுதான் இருக்காங்க இவங்களுக்கு.
0: நல்ல பொருளை தேடி மக்கள் வரதானக்கா செய்வாங்க.
2: நல்லா சொன்ன சுபா, நல்ல விஷயத்தை தேடி மக்கள் வரத்தான் செய்வாங்க. இப்ப நம்ம பண்பலைய எவ்வளவு நேர்கள் ஆர்வமா கேக்குறாங்கல்ல.

0: அது போலத்தான்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம்
2: பண்ணை செய்தி.
3: சுபாக்கா, இன்னைக்காச்சும் கேப்பீங்களா மாட்டீங்களா?
4: இன்னைக்கு என்ன நடந்தாலும் அக்காட்ட கேக்கிறது கேக்கிறது தான்.
3: இப்படிதான் சொல்லுவீங்க, அக்காவை பார்த்துட்டு வேற கதையோ ஏதாவது பேசிட்டு வந்துருவீங்க.
4: இதோ இப்ப வந்து பாரு, நான் கேக்குறனா இல்லையான்னு.
5: என்ன கேக்கணும், யார கேக்கணும்?
4: உங்களதான் கேக்கணும், உங்ககிட்டதான் கேக்கணும்.
5: என்னத்த?
3: அதாவது ரேவதி அக்கா,
4: இரு இரு பொங்கொடி, நீ இழுத்து இப்படி கேக்குறதுக்குள்ள நேரம் ஆயிடும், நானே கேக்குறேன்.
5: சுபா, எனக்கு இப்ப கோபம் வந்துடும்.
4: கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கக்கா, அது ஒன்றும் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் நர்சரிக்கு போய் எருவை ஒன்னா தானே வாங்கிட்டு வந்தோம்.
5: ஆமாம், ஒன்னா தான் போனோம், ஒன்னா தான் வாங்கிட்டு வந்தோம்.
3: பிறகு எப்படிக்கா, உங்கள் வீட்டில் மட்டும் நல்லா பூக்குது, சுபாக்கா வீட்டில் துளிர் வந்ததோடு இருக்குது.
5: எது?
4: அதான்க்கா மல்லிகை செடி.
5: ஏன் வாங்கிட்டு வந்த உரத்தை போட்டல?

0: நம்ம ரெண்டு பேரும் நர்சரிக்கு போய் எருவை ஒன்னா தானே வாங்கிட்டு வந்தோம்.
1: ஆமா, ஒன்னாதான் போனோம், ஒன்னாதான் வாங்கிட்டு வந்தோம்.
2: பிறகு எப்படிக்கா, உங்க வீட்டுல மட்டும் நல்லா பூக்குது, சுபாக்கா வீட்டுல துளிர் வந்ததோட இருக்குது.
1: எது?
0: அதான்க்கா மல்லிகை செடி.
1: ஏன், வாங்கிட்டு வந்த உரத்தை போட்டல?
0: போட்டனே, அதனாலதானே கேக்குறேன்.
1: எப்படி போட்ட?
0: எப்படி போட்டனா? நீங்க எப்படி போட்டீங்க?
1: வாங்கிட்டு வந்த மூட்டைய ஓரமா ஒரு நிழல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு போட்டேன்.
0: அப்ப அத நீங்க காய வைக்கலையா? காய வச்சாதானே நல்லா இருக்கும்.
2: என்னது, காய வச்சிங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த உரத்தை?
1: நல்லா கேளு பொங்கொடி சுபாவ, நுண்ணுயிர் உரத்தை வாங்கிட்டு வந்து யாராச்சும் வெயில்ல வச்சு காய வைப்பாங்களா?
0: அது இல்லக்கா, பொதுவா உரத்தை வெயில்ல காய வச்சு போட்டா வீரியமா இருக்குமோன்னு நினைச்சேன்.
1: சுபா, என்ன சுபா இது? அது நுண்ணுயிர் உரம். அதிகப்படியான வெயில்ல வச்சா உயிர்கள்லாம் எங்கிருந்து வாழும்? வெயில் படாம குளிர்ச்சியா உள்ள இடமா பார்த்து, ஈரக்காத்து படுற இடமா பார்த்து வைக்கணும். அப்பதானே நுண்ணுயிர் பெருக்கம் நிறைய இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப அந்த உரத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா வச்சிருக்கியா?
0: கால்வாசி தான்க்கா செடிக்கு போட்டிருக்கேன், பாக்கி முக்கால்வாசி காய வச்சதோட இருக்குக்கா.
1: சரிதான், அதை நீ இனிமே போட்டா என்ன, போடாட்டி என்ன?
0: என்னக்கா இப்படி சொல்றீங்க?
2: சுபாக்கா, இத மாதிரி நுண்ணுயிர் உரம்லாம் வாங்குற பையிலேயே எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலான்னு தெளிவா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்தி முடிச்சிடணும். அப்படி பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், போட்டாலும் ஒண்ணுதான், போடலானும் ஒண்ணுதான்.
1: அது நல்லா சொல்லு பூங்கொடி சுபாக்கு. சுபா, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே நான் சொல்றேன், கேட்டுக்கோ.
0: சொல்லுங்கக்கா, சேர்த்தே கேட்டுக்கிறேன்.
1: இப்போ நம்ம விதை நேரத்திலாம் செய்யறோம் பாரு, அப்ப கூட இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை இறுதியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ. ஏன், விதைகள்லாம் உரங்களோட ஒட்டி வளர்றதுக்கு நல்லா ஏதுவா இருக்கும்.
0: ஓஹோ,
1: ஆனா அத கூட உச்சி வெயில் காலத்துல செய்யக்கூடாது. வெயில் வர்றதுக்கு முன்னாடியோ, அதான் அதிகால பொழுதுலயோ, இல்ல வெயில் அடங்கின பிறகோ செய்யறதுதான் சால சிறந்தது.
0: இத நீங்க நான் வாங்கின அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம்லக்கா. இது தெரியாம ஒரு மூட்டை உயிர் உரத்தை வீணாக்கிட்டனே.
2: என்னதான் படிச்சீங்களோ சுபாக்கா, ரேவதி அக்காக்கு தெரிஞ்ச விவரம் கூட உங்களுக்கு தெரியல.
0: இத பத்தி நடத்தினப்ப லீவு போட்டுட்ட மூங்குடி.
2: சுபாக்கா, இந்த மாதிரி இந்த உயிர் உரம்னா என்ன, இந்த உயிர் உரத்தோட நன்மைகள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத மாதிரி நீங்க வீணடிக்க மாட்டீங்க.
0: எங்க, உனக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல.
2: உயிர் உரங்கிறது இயற்கை உரத்தோட ஒரு அங்கங்கா. இதுல பாக்டீரியாவும் பூஞ்சையும் பயன்படுத்தி தான் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த உயிர் உரத்தையே தயாரிப்பாங்க. இது மண்ணுல போய் இதோட சேர்த்து இன்னும் பல உயிர்களை பெருக்கி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும்க்கா.
1: சுபா, நீ லீவ் போட்ட அன்னைக்கு பூங்கொடி கவனமா கிளாஸுக்கு போய் கேட்டிருந்திருக்கு போல.
0: ரேவதியக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பூங்குடிய விட நான் சீனியர்,
1: இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல. கேட்டது பண்ணை செய்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல்லமுது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
2: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலெண்ணெய் குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உலாவரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நேர்களை, நமது பன்மொழியில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரான் கோஜி வல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரான் கோஜ் வல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:30. பண்பலையில் இனி நாம் இணையலாம் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் காற்றில் வரும் கானம் நேரலை நிகழ்ச்சியோடு. நேர்களை, உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்கள் பண்பலையில் உலாவரும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கான நேரம் இது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ரியோ மருத்துவமனையின் முதலாவது விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி நிப்பகுதியை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
8: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்கள் அவரும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி நிப்பகுதியை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன். என்னென்னா, உங்களுடைய வீட்டு பீரோவை யாருடைய துணிகள் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான். கண்டிப்பாக உங்களோட தான், உங்கள் மனைவியோட தான், பிள்ளைகளோட தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. கேள்விக்கான உங்களுடைய கருத்தை நீங்கள் நம்முடைய காரைக்கால் எஃப்எம் 100.3

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரியரசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு

0: மோனோல் பக்கத்துடைய போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களோடு பண்பலையில் இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் உலா வரும் நேரம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 43368 என்கிற முன்னணி பெண்களோடு 231-2994-8092-95-58 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணில் அழைக்கலாம். அது 9566-4272-231. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவோடு இணைய வரும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கே இருந்தீங்க? ஜெகதீஷ்.
1: ஆமா.
0: என்ன ஜெகதீஷ், என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க?
1: வேல் படத்துல இருந்து 1000 ஜன்னல் வீடு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, மகிழ்ச்சி.
1: நன்றி
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். உங்களுடைய வீட்டு பீரோவில் யாருடைய துணிகள் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு நான் ஒரு கேள்வியை தாங்க ஒரு போஸ்டரில் போட்டிருந்தேன். கடன்னு பதில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் 21 பேர் இதனுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. சிவசண்முகம் கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க, சீர்காழிலேருந்து. சிவசண்முகம் சார், என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? எல்லாம் என் மனைவியோட புடவைகள் ஜாக்கெட்டுகள் தான் சார் அதிகமாக பீரோ ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இது எல்லா வீட்லேயுமே நடக்கூடிய ஒரு செயல் தான் சார் அப்படின்னு சமாதானமும் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மனைவி கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவியோட புடவைகள் தான் சார் வாங்கி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தாண்டிக்கோட்டகம் தெற்குலேருந்து. ஆண்டிமடத்துலேருந்து சரவணன், பெண்களுடைய துணிகள் தான் சார் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி அருள் ஷாலினி ரியா, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சார், ஆளுக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுத்தாச்சு, அவங்கவுங்க துணி அவங்கவுங்க வச்சுக்குவாங்க, அதனால் அந்த பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நல்ல தீர்வு இது அப்படிங்கிற நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இனி வணக்கம் சொல்லிட்டு மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு பீரோ துணியில் என்னோடய மகள் துணி தான் சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, மகளுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து புவனையிலேருந்து சுமதி பாபு, என் பெரிய பெண்ணுடைய ஆடைகள் தான் சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியான வழங்கும் சீமாட்டி சில் திருவாரூர்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: விவசாயிகளை நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சியான வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சியின் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
9: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
10: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
13: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
12: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
13: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
12: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
13: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
12: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
0: தீபாவளி எப்போ வரும், புது துணிகள், பலகாரம், ஸ்வீட்லாம் எப்போ வரும் அப்படின்னு பிள்ளைகள் அவ்வளோ காத்துட்ருக்குற மாதிரி என்னுடைய பாட்டு எப்போ வரும் அப்படின்னு பாடல் தெரிவோடு ஒரு நேர் காத்துட்டே இருக்கிறாங்க. இனிப்பிள்ள யார் அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்
14: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேங்க. யார், எங்கே இருந்தீங்க?
14: நான் கூகூர் வடகரை. யார், முருகேசன் சார்.
0: சொல்லுங்க.
14: அருள் படத்தில்
0: நன்றி.

0: நேர்களை மாற்றுவோர் நமது பண்பலில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். மகாராஜா மகால்

0: தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய வீட்டு பீரோவில் யாருடைய துணிகள் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய நேரத்தில் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு சொல்லி வந்துட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வீட்டு பீரோவில் என்னுடைய மனைவியோட புடவைகள், பிளவுஸ், அப்புறம் என்னுடைய பொண்ணு ஸ்மிதா அவங்களுடைய துணிமணிகள் தான் சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட துணி இருக்காது போல். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப இலக்கியாக போயிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்ட்டு. அடுத்து சேஃப் விஜயராகவன், அதே மாதிரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருக்கண்ணபுரம் தேவாமங்கலம் முளப்பாக்கம் பவித்ர மாணிக்கம் இந்த ஊரில் எல்லாமும் வந்து நேற்று இரவு காற்றில் வரும் காலம் நேரலை நிகழ்ச்சியில் வந்த பேர்களையே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இனிய நல்வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற மாதம் லைக் ஷேர் கமெண்டில் கேட்ட அதே கமெண்ட்டை பதிவாக போட்டிருக்கீங்க சார் தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது. இனிமேல் கொஞ்சம் கவனமாக அடுத்த தலைப்பு அப்படிங்கிறத போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யார், என்னுடைய மனைவியோட புடவை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KVS நகர் குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து கும்பகோணம் குமரன், இனிய இரவு வணக்கம்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியோட துணிகள் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூல ஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரியும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய புடவைகள் அதான் சார் என்னுடைய உங்கள் வீட்டு பீரோவில் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுங்கள் நேர்களே. அடுத்து
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
6: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியானத்தையும் வழங்கும் சரோ சங்கரா CBSE மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
7: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
6: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியானத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்?
6: நல்லா இருக்கேங்க. யார், எங்க இருந்தீங்க?
12: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
6: சொல்லுங்க ஐயா.
12: படம் வெற்றி விழா, பாடல் மார்கோ மார்கோ, அனைத்து மாவட்ட நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள்.
6: நன்றி நன்றி. உங்களுடைய விருப்பமான பாடல் பண்பலையில் வருது. அதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா யார் கருத்து அதிகம் சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. வேறு யாரோடதுங்க, என்னோடதெல்லாம் அடித்தட்டில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய மனைவியோட தான் மேல் தட்டில், அடுத்து அதுக்கு மேல் தட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் பூந்தோட்டத்தில் நெடுஞ்செழியன் வேல் கவி சொல்லியிருக்காங்க, என்னுடைய மனைவியோட புடவைகள், என்னுடைய மகளுடைய துணிகள் தாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்செழியன். இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.

0: ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
2: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: இதுவரை உலா வந்த காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியானத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் வரும் கானம். பண்பலை சொல்லும் நேரம் 8:30. பண்பலையில் தொடர்ந்து நாம் இணையலாம் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. இணைய வரும் நேயர் வருக, வணக்கம். நலமா இருக்கேங்க. யார் எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பாடல் வரும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நன்றி மூர்த்தி ஐயா. நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: மற்றும் திருவாரூர்
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. என்ன பாடல் தெரியோட வந்திருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்?
9: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் உழவரும் நேரும் நேர்களை நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு முன்பாக நேர்கள் இப்போது கேட்கலாம். எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் சரணாலயம் வழங்கும் எல்லையற்ற சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமின்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து கருப்பா இருந்தாலே எல்லாரும் காகம்னு சொல்றோம். இதை ஏன் நீர் காகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது பாக்குறதுக்கு காகம் மாதிரியே இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே நல்லா டெப்தா பார்த்தாதான் இது நீர் காகம்னு தெரியும். இதே மாதிரி இன்னொரு காகம் சொல்லுவோம், அது வந்து கடற்காகம்னு சொல்லுவோம். ஆனா அந்த கடற்காகம் கலர் எப்படி இருக்கும்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அதையே நம்ம கடற்காகம்னு சொல்றோம்னா, நம்ம நார்மல் காகத்தோட சத்தம் வந்து அந்த கடற்காக்கைக்கு இருக்கக்கூடிய சத்தத்தை ஒத்துருக்கும். அதனாலதான் வெள்ளையா இருந்தாலும் அதை வந்து கடற்காகம்னு சொல்றோம். இது பாக்குறதுக்கு கருப்பா இருக்கு, வேறுபடும். இந்தியன் ஓரியண்டல் டார்டர் அப்படின்னு சொல்லுவோம். டார்டர் அப்படின்னா பாம்பு தாரா. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆத்துல திடீர்னு ஒரு பாம்பு போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பாம்பு பறந்து போறதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து பாம்பு கிடையாது, அது வந்து ஒரு பறவை இனம் தான். பாம்பு போற மாதிரியே அது தலையை வந்து படம் எடுத்துட்டு போற மாதிரியே அந்த ஆத்துல எல்லாம் போகும், நீர்நிலைகள்ல போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மூழ்கிடும். சோ இந்த பறவைகள்ல நீங்க கேட்கலாம், எப்பவுமே வந்து நீர்நிலை பறவைகள் வந்து நீர்லயே இருக்கு, ஆனா அது உடம்பு வந்து வெட்டாகவே ஆகாது. சோ வெட் ஆயிடுச்சா என்ன ஆகும்னா இறகெல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா. சோ இயற்கையாகவே ஒரு மெழுகு படலம் வந்து அதோட இறகுல வந்து இருக்கிறதுனாலதான் அது வந்து நீர் வந்து அப்படி சேர்ந்த மாதிரி அது இருக்காது. அதை நீங்க எப்ப பாக்கலாம் அப்படின்னா, இந்த காகம் நீர் காகம் சொல்றோம் இல்லையா, அது மோஸ்ட்லி நீங்க ஆத்துக்கரையில எல்லாம் பார்க்கும் போது அது தன்னோட இறக உலர்த்தினபடியே இருக்கும். இந்த காகம் மட்டும்தான் அந்த மாதிரி செய்யும். இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி வந்து அது உணர்த்தினாலே இது வந்து நீர் காகம்.

அதுல லிட்டிலா இருக்கலாம், கிரேட்டரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கு. அதுக்கப்புறம் நாரை இனத்துல மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு, அது வந்து வர்ண நாரை, அதாவது பெயிண்டட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். பெயிண்டட் ஸ்ட்ரோக் அப்படின்னாலே அது பேர்லயே இருக்கு. அதுல வந்து வெள்ளை கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க், லைட் பிங்க் கலர் இருக்கும், அப்படி கலர்ஃபுல்லா இருக்கும். சங்க இலக்கியத்துல கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நாராய் நாராய் செங்கால் நாராய், அந்த தூது சொல்லி அனுப்புறதா வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த வந்து வர்ண நாரை. இது ஃபுல்லாவே வந்து தமிழகத்துல எல்லா காலத்திலயும் சுற்றி இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த சீசன்ல மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த பறவைகள், இந்த நீர் பறவைகள் எல்லாமே வந்து பூச்சிகள், அந்த விதவை உயிரிகள், பிளாங்டன், கிறிஸ்டன்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடியது வந்து இந்த சீசன்ல அதிகமா இருக்கிறதுனால இங்கே அதிகமா நம்ம பார்க்கறோம். ஒரு சிலது நம்ம வந்து வலசை வரதையும் பார்க்கறோம். இது இல்லாம முக்கியமா வந்து வாத்து இனங்கள்னு இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவோம், வாத்துனா பறக்காது, ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தான் பறக்கும் தானே சொல்லுவோம். ஆனா இந்த சீசன்ல பொதுவாவே வாத்து கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அந்த மாதிரி சில வகை வாத்து இனங்களும் வந்து நம்ம கோடியக்கரை பகுதிகளுக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேங்க்ரோவ் ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அதிகமா வரக்கூடியதா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சோ கார்கனே அப்படின்னு சொல்லுவோம். கார்கனே அப்படிங்கிறது நீலச்சிறகு வாத்து. நீலச்சிறகு வாத்து எவ்வளவு தூரத்துல இருந்து வருது அப்படின்னா ஆர்டிக் பகுதியில இருந்து வருது. 1000 கிலோமீட்டர் தூரம் வந்து பறந்து வரக்கூடியது வந்து கார்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய நீலச்சிறகு வாத்து. சோ பேர்ல இருக்க மாதிரியே அதோட சிறகு எந்த கலர்ல இருக்கும்னா ப்ளூ கலர், நீல கலர்ல இருக்கும். சில சமயம் வந்து அது ஐரோப்பா அந்த கண்ட்ரிலயும் வந்து வலசை போகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாத்து பறக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது நார்த்தன் ஷவுலர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தட்டை அழகு வாத்து. சோ இதுவும் எங்க இருந்து வருது அப்படின்னா ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அந்த கண்ட்ரில இருந்து வருது.

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் எல்லையற்ற சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா, நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமயங்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: நேர்களை பண்பலையில் தொடர்ந்து நாம் இணையலாம் காற்றில் வரும் காணும் நேரலை நிகழ்ச்சியோடு. இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
3: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் சார்.
1: சொல்லுங்க ஜார்ஜ் ஐயா, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க?
3: எனக்கு பொன்னுமணி என்ற படத்தில் அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும்
1: மகிழ்ச்சி
3: என்ற பாடலை
1: கண்டிப்பா பாடல் வருதே கேளுங்க. நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில உங்களுடைய வீட்டு வீரோ யாருடைய துணிகள் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நள்ளிரவிலிருந்து சுப்பிரமணியன் ஐயா அனுப்பியிருக்கிறாங்க, என்னன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னுடைய துணிகள் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்யா மன்னக்குடியிலேருந்து. அடுத்தது பொறையாறுலேருந்து இல்லாத சொல்லியிருக்காங்க. என்னுடைய புடவை மட்டும்தான் சார் ஒரு பீரோ நிரம்பி அடுத்த பீரோவில் பாதி வரைக்கும் நிறைஞ்சிருக்கு. ஆக்கிரமிப்பு மட்டும் அதிகமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் ரஜாக் சொல்லியிருக்காங்க, வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பீரோ இருக்கிறதுனால பிறருடைய பீரோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலேருந்து. திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த் தெரியன், இனி இரவு வணக்கம். என்னுடைய மனைவியோட புடவைகள் தான் சார் பெரும்பாலும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன், அன்பு நிறைந்த இரவு வணக்கம் சொல்லிட்டு என்னுடைய புடவைகள் தான் அதிகம் அடிக்கடி அடுக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அமுதா சேகர் மீமாத்தூர்லேருந்து, என்னுடைய புடவைகள் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலை சொல்லியும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வீரோ நிரம்பி என்னோடய ரெண்டாவது வீரோலையும் பாதி இடத்த அடைச்சிருக்கு. என்னுடைய கணவர் பாதி இடத்த வச்சிருக்கிறாங்க இன்னும் அப்படின்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக தீபாவளிக்கு பிறகு அந்த இடத்தையும் அவரை காலி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஆக்கூர் மணப்புறத்துலேருந்து நாஜியா மன்சூர் சொல்லியிருக்கிறாங்க, சத்தமாக படிக்காதீங்க சார், வீரோ நிறைய என்னோடய மனைவியோட புடவைகள் தான் சார் இருக்குது அப்படின்னு அமைதியாக சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த செய்தியும் வந்து சுரேஷ் ராஜேந்திரன் அவங்களுடைய செய்தியும் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில், இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செந்தில் கண்ணன் சோபா, எங்களோட வீட்டு பீரோவில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை உண்டு, எல்லாம்

ஒரே மாதிரி ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்னுடைய புடவைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நேருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. இன்னும் பேசலாம். இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம். அந்த நேரின் விருப்பமான பாடல் இது.

0: ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்ன்னு
1: தெரியாது. எப்படி
0: சொல்ற? PM சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது. அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா? இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லணும்.
1: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றே தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும்

0: அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: நேரே நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.

0: நேரே நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அபிரதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காற்றில் வரும் காடும் நிகழ்ச்சியில் தனது விருப்பமான பாடல் திரையோடு இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
9: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
9: விடியும் வரை காத்திரு படத்துல இருந்து நீங்காத என்ன ஒன்றுன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: கண்டிப்பா பாடல் வருது.
9: நன்றி, நன்றி.
0: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: பன்மொழியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் வரும் கானம். உங்களோட வீட்டு பீரோவில் யாருடைய துணைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் போட்டிருந்த நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் கருத்துக்களை தெரிவித்தாங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிப்படத்துலேருந்து பாக்கியராஜ், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நந்தகுமார் நெம்மேலியிலேருந்து நந்தகுமார், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், ஷாகுல் ஹமீத் திருச்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீத், சுரேஷ் ராஜேந்திரன் கன்னார்பாளையம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நீடூர் கடுங்குடியிலேருந்து அம்பிகா சுரேஷ், அப்புறம் நச்சுப்பிள்ளை போட்டிருக்காங்க நெருவியிலேருந்துன்னு நினைக்கிறேன். மின்சாரக்கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து அவங்களோட கருத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் வந்தது. அனிதா தமிழன் அவங்களும், அனிதா தமிழாளன் அவங்களும் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. சுபா இனியா இளங்கோவன், சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சாம்வோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேர் எங்கே அப்படின்னு தெரியல. இப்படி கருத்து தெரிவித்த அத்தனை இணையர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகிறது இன்றைய காற்றில் வரும் காலம். இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 9:02.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு

மண்டபத்தில் படுத்து கிடந்த பழுவேட்டரையரை மந்திரவாதி என்று நினைத்து கொண்ட தேவராளன் அவரை எழுப்ப முயன்று அவர் முகத்தை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் பீதியும் கலந்த துணியில் ஊளையிட்டு கொண்டு அங்கிருந்து ஓடிப்போனான். பழுவேட்டரையர் கண்ணை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பதற்குள்ளே அவன் கோயிலுக்கு முன்னாலிருந்த பலிபீட திறந்த மண்டபத்தை இரண்டு கிட்டில் தாண்டி சென்று வேப்பமரப் பாலத்தின் மீது வேகமாக நடக்கத் தொடங்கிவிட்டான். திரும்பி பார்ப்பதற்கு கூட ஒரு கணமும் நில்லாமல் அதிவிரைவாக அம்மரத்தின் மீது ஓட்டமும் தாவலுமாகச் சென்று அக்கறையை அடைந்தான். மறுகணம் புதர்களும் மரங்களும் அடர்ந்த காட்டில் மறைந்து விட்டான். பழுவேட்டரையர் அவன் மிரண்டு தாவி ஓடுவதை கண்கொட்டா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். காட்டில் அவன் மறைந்ததும் சமயம் நேர்ந்தபோது அவனை பிடிக்காமல் தாம் விட்டுவிட்டது தவறோ என்ற ஐயம் அவரை பற்றி கொண்டது. உடனே அவரும் குதித்து எழுந்து ஓடினார். தேவராளனைப் போல அவ்வளவு வேகமாக மரப்பாலத்தின் பேரில் அவரால் தாவிச் செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை ஆங்காங்கு பிடித்து கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. அக்கரையை அடைந்ததும் காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒற்றையடி பாதை ஒன்று போவது போல தெரிந்தது. அதை உற்று பார்த்தார். சேற்றில் புதிதாக காலடிகள் பதிந்திருந்தது தெரிந்தது. அந்த வழியிலேதான் தேவராளன் போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து மேலே விரைவாக நடந்தார். அது முன்னிலா காலமானாலும் வானத்தில் இன்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்தபடியால் நல்ல இருட்டாகவே இருந்தது. காட்டு

0: தேசத்தில் என்னவெல்லாமோ சத்தங்கள் கேட்டன. புயலிலும் மழையிலும் அடிபட்டு கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருந்த காட்டில் வாழும் ஜீவராசிகள் கணக்கற்றவை. மழை நின்றதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவித்து குரல் கொடுத்து கொண்டு அங்குமிங்கும் சஞ்சரித்தன. ஒற்றையடி பாதை சிறிது தூரம் போய் நின்றுவிட்டது. ஆனால் பழுவேட்டரையர் அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை. அன்றிரவு முழுவதும் அந்த காட்டில் அலைந்து திரியும்படி நேர்ந்தாலும் அந்த தேவராளனையும் அவன் தேடிப்போகும் மந்திரவாதி ரவிதாசனையும் பிடித்தே தீருவது என்று தீர்மானித்துக் கொண்டு காட்டு புதர்களில் வழிகண்ட இடத்தில் நுழைந்து சென்றார். ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார். அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்க் கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்துச் செல்லும் சுளுந்தின் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை குறிவைத்துக் கொண்டு வெகு விரைவாக நடந்தார். வெளிச்சத்தை நெருங்கிச் சென்று கொண்டிருந்தார். கடைசியாக அந்த சுளுந்து வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல காட்டிவிட்டு உடனே மறைந்தது. அந்த மண்டபம் திருப்புரம்பியத்தில் உள்ள பிருத்திவிபதியின் பள்ளிப்படை கோயில்தான் என்பதை பழுவேட்டரையர் பார்த்தவுடன் தெரிந்து கொண்டார். பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக நின்று காது கொடுத்து கேட்டார். ஆமாம், அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாக கேட்டது. மந்திரவாதி, உன்னை எத்தனை நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நீ ஒருவேளை வர முடியாமற் போய்விட்டதோ அல்லது உன்னையும் தான் யமன் கொண்டு போய்விட்டானோ என்று பயந்து போனேன் என்றான் தேவராளர். மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான். யமன் என்னிடம் ஏன் வருகிறான்? சுந்தர சோழனையும் அவனுடைய இரண்டு பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி. அந்த சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது. மின்னல் வெளிச்சத்தில் அங்கே நின்று பேசியவர்கள் இருவருடைய தோற்றங்களையும் பழுவேட்டரையர் ஒரு கணம் பார்த்து தெரிந்து கொண்டார். அவர்களில் ஒருவனாகிய ரவிதாசனை இரண்டொரு தடவை அவர் தமது அரண்மனையிலேயே பார்த்ததுண்டு. அவன் மந்திர வித்தைகளில் தேர்ந்தவன் என்று நந்தினி கூறியதுண்டு. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் இந்த மந்திரவாதியை பற்றியே தான் சந்தேகப்பட்டு அவரை எச்சரித்திருக்கிறான். இன்னொருவர் கடம்பூர் அரண்மனையில் வேலநாட்டம் ஆடிய தேவராளன். அவனை தாம் பார்த்தது அதுதானா முதல் தடவை? அவனுடைய உண்மை பெயர் என்ன? அப்படியும் ஒருவேளை இருக்க முடியுமா? நெடுங்காலத்துக்கு முன்பு அவரால் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரனாவன். இருக்கட்டும், இவர்கள் மேலும் என்ன பேசுகிறார்கள் கேட்கலாம்.
1: ரவிதாசா, நீ இப்படித்தான் வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாள் நெருங்கிவிட்டது, யமன் நெருங்கிவிட்டான் என்றெல்லாம் பிதற்றுகிறாய். யமன் வந்து யார் யாரையோ கொண்டு போகிறான். ஆனால் 3 வருஷங்களாக படுத்த படுக்கையாய் கிடக்கும் சுந்தர சோழனை கொண்டு போவதாயில்லை. அவனுடைய குமாரர்களையோ யமன் நெருங்குவதற்கே அஞ்சுகிறான். ஈழ நாட்டில் நாம் 2 பேரும் எத்தனையோ முயன்று பார்த்தோமே. அதனால் குற்றமில்லை அப்பனே. யமதர்மராஜன் உன்னையும் என்னையும் விட புத்திசாலி. 3 பேரையும் ஒரே தினத்தில் கொண்டு போவதற்காக இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தான். அந்த தினம் நாளைக்கு வரப்போகிறது. நல்ல வேளையாக நீயும் இங்கே வந்து சேர்ந்தாய். சரியான யமதூதன் நீ. ஏன் இப்படி நடுங்குகிறாய்? கொள்ளிட வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயா? படகு கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? வைத்திருக்கிறேன். ஆனால் படகை வெள்ளமும் காற்றும் அடித்துக் கொண்டு போகாமல் காப்பாற்றுவது பெரும் பாடாய்ப் போய்விட்டது. உன்னை இத்தனை நேரம் எங்கெல்லாம் தேடுவது? ரவிதாசா, ஏன் என் உடம்பு நடுங்குகிறது என்று கேட்டாயல்லவா? சற்று முன்னால் யமதர்மராஜனை நான் நேருக்கு நேர் பார்த்தேன். இல்லை இல்லை, யமனுக்கு அண்ணனை பார்த்தேன். அதனால் சற்று உண்மையிலேயே பயந்து போய்விட்டேன். பரமேஸ்வரா, என்ன உளர்கிறாய்? யமனாவது அவன் அண்ணனாவது, அவர்களை கண்டு உனக்கு என்ன பயம்? அவர்களல்லவோ உன்னை கண்டு அஞ்ச வேண்டும்.
0: ரவிதாசன் மற்றவனை பரமேஸ்வரன் என்று அழைத்ததும் பழுவேட்டரையர் துணுக்குற்றார். தாம் சந்தேகப்பட்டது உண்மையாயிற்று. யமதர்மனுடைய அண்ணன் என்று அவன் குறிப்பிட்டது தம்மைத்தான் என்பதையும் அறிந்து கொண்டார். அவனை உடனே நெருங்கி சென்று கழுத்தை பிடித்து நெரித்து கொல்ல வேணும் என்று அவர் உள்ளமும் கைகளும் துடித்தன. மேலும் அவர்களுடைய பேச்சை கேட்க வேணும் என்ற ஆவலினால் பொறுமையாக இருந்தார். நந்தினியை பற்றி அவர்கள் இன்னும் பேச்சு எடுக்கவில்லை. சுந்தர சோழரின் குடும்பத்துக்கே நாளை யமன் வரப்போகிறான் என்று மந்திரவாதி கூறியதன் கருத்து என்ன? உண்மையிலேயே ஜோதிடம் பார்த்து

0: சொல்லுகிறானா? இவனுடைய மந்திர சக்தியை பற்றி நந்தினி கூறியதெல்லாம் உண்மைதானோ? ஒருவேளை இவன் கூறுகிறபடி தெய்வாதீனமாக நடந்துவிட்டால் தம்முடைய நோக்கம் நிறைவேறுவது எளிதாய் போய்விடும். சோழ சாம்ராஜ்யத்தை பங்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் இந்த பரமேஸ்வரன், இவனுக்கு என்ன இந்த விஷயத்தில் கவலை?
1: ஆம், 20 வருஷங்களுக்கு முன்னால் சோழகுலத்தையே அழித்துவிடப் போகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு போனவன் அல்லவா இவன்? ஆஹா, தம்மை பற்றித்தான் அவன் ஏதோ பேசுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று கேட்கலாம்.
2: நீ என்னிடம் சொல்லிருந்தபடி இன்று காலையே இங்கு நான் வந்தேன். ஆனால் உன்னை காணவில்லை. காற்றிலும் மழையிலும் அடிபட்டு எங்கேயாவது சமீபத்தில் ஒதுங்கியிருக்கிறாயா என்று சுற்றுமுற்றுமெல்லாம் தேடி அலைந்தேன். கொள்ளிடத்து உடைப்புக்கு அருகில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. அதில் யாரோ படுத்திருப்பது போல தோன்றியது. ஒருவேளை நீதான் அசந்து தூங்குகிறாயோ என்று அருகில் போய் பார்த்தேன். யாரை பார்த்தேன் என்று நினைக்கிறாய்? சாட்சாத் பெரிய பழுவேட்டரையனைத்தான்.
1: மந்திரவாதி என்று உரத்துச் சிரித்தான். அதை கேட்ட வனத்தில் வாழும் பறவைகள் கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டன. ஊமை கோட்டான்கள் உருமின.
3: பழுவேட்டரையனை பார்த்தாயா அல்லது அவனுடைய பிசாசை பார்த்தாயா
1: என்று ரவிதாசன் கேட்டான்.
2: இல்லை, பிசாசி இல்லை. குப்புறப்படுத்திருந்தவனை தொட்டு புரட்டி போட்டு முகத்தை நன்றாக உற்று பார்த்தேன். ரவிதாசா, யமனுக்கு அண்ணன்கள் 2 பேர் இருக்க முடியுமா? பழுவேட்டரையனைப் போலவே அதே முகம், அதே மீசை, அதே காயமுடுக்கள் இவற்றுடன் மனிதன் இருக்க முடியுமா?
3: நீ பார்த்தவன் பழுவேட்டரையன்தான், சந்தேகமில்லை. நேற்று மாலை பழுவேட்டரையன் படகில் ஏறி கொள்ளிடத்தை தாண்டிக் கொண்டிருந்தான். கரையருகில் வந்தபோது படகு காற்றினால் கவிழ்ந்து விட்டது. அவனுடைய பரிவாரங்களில் தப்பிப் பிழைத்து கரையேறியவர்கள் இப்போது கூட கொள்ளிட கரையோரமாக பழுவேட்டரையனை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் வெள்ளத்தில் மூழ்கி செத்துப் போயிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றார்கள். உடைப்பு வரையில் போய் பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும்போது பேசியதை நான் கேட்டேன். ஆகையால் நீ பார்த்தவன் பழுவேட்டரையனாகவே இருக்க வேண்டும். ஒருவேளை அவனுடைய பிரேதத்தை பார்த்தாயோ என்னவோ?
2: இல்லை இல்லை, செத்துப் போயிருந்தால் கண் விழிகள் தெரியுமா? நான் புரட்டி பார்த்தவனுடைய கண்கள் நன்றாக மூடியிருந்தன. களைத்து போய் தூங்கிக் கொண்டிருந்தான் போல இருக்கிறது.
3: முட்டாளே, நீ என்ன செய்தாய்? அவனை சும்மா விட்டு விட்டு வந்தாயா? தலையிலே ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்க கூடாதா?
2: பழுவேட்டரையின் தலையை பற்றி உனக்கு தெரியாதப்பனே. அவன் தலையிலே கல்லை போட்டால் கல்தான் உடைந்து தூள் தூளாகும்.
3: அப்படியானால் கொள்ளிடத்து உடைப்பு வெள்ளத்திலாவது அவனை இழுத்து விட்டிருக்கலாம்.
2: நான் தான் சொன்னேனே, அவனை கண்டதும் எனக்கு யமனுடைய அண்ணனை கண்டது போல ஆகிவிட்டது. கடம்பூரில் அவன் முன்னால் வேலநாட்டம் ஆடிய போது கூட என் நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டுதான் இருந்தது. என்னை அவன் அடையாளம் கண்டு கொண்டானால்
3: அதை நினைத்து இப்போது எதற்கு நடுங்குகிறாய்?
2: அவன் உயிரோடு இருக்கும் வரையில் எனக்கு கொஞ்சம் திகிலாய்த்தான் இருக்கும். அப்பா, நீ சொன்னபடி செய்யாமற் போனோமே, அவனை வெள்ளத்தில் புரட்டித் தள்ளாமல் வந்துவிட்டோமே என்று கவலையாயிருக்கிறது.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: உடைப்பு வெள்ளத்தில் சிக்கியிருந்த போது தம் உயிரை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார் பழுவேட்டரையர். அப்ப கூட கந்தமாறனை காயப்படுத்தி வடவாற்று வெள்ளத்தில் இழுத்து விட காவலனுக்கு உத்தரவிட்டது நினைவுக்கு வரல. இந்த கட்டத்தில் அந்த பரமேஸ்வரன் தம்மை யமனுக்கு அண்ணன்னு குறிப்பிட்டதும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. நல்ல வேளை நந்தினி பக்கத்தில் இல்லை. முன் நிலா காலம், இது வளர்பிறை காலத்தை குறிக்கும். பூர்வ பக்ஷம் அல்லது சுக்ல பக்ஷம், ஐப்பசி அமாவாசை. காலாமுகர் கூட்டத்துக்கு குழந்தை ஜோதிடரின் சீடன் போயிருந்ததும் அதே இரவு பள்ளிப்படை காட்டில் நந்தினியின் தலைமையில் சதிகாரர்கள் கூடினதும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அடுத்து சஞ்சரித்தன என்கிற சொல். இதன் பொருள் அலைந்து திரிந்தன, மனம்போல் உலவின. சஞ்சாரம், முழுமையாக நன்றாக நகர்தல், நடத்தல், திரிதல். ஏதாரி சஞ்சரிந்துரா, ஆதி அந்தம் இல்லாதவனே, நான் எந்த வழியை பின்பற்றணும்னு சீதா பத்திய கேட்கிறார் தியாகராஜர். தாரி, வழி, மார்க்கம். ஏதாரி சஞ்சரிந்துரா, எந்த மார்க்கத்தில் நான் நடக்கணும்? அஷ்டாங்க யோகம் என்கிற யோகத்தின் 8 படிகளில் முதலாவது

0: யமம். தள்ளுவது சுய கட்டுப்பாடு. நியமம் கொள்ளுவது. வேறுபாடு காட்டாம அனைத்து உயிர்களையும் மரணத்தின் முன்னால சமமாக நடத்துபவர் யமன். பிரபஞ்சத்தின் ஒழுங்கு முறையையும் நெறியையும் கட்டுப்படுத்துவதால யம தர்மராஜன்னு குறிப்பிடப்படுறார். உயிரை உடலிலிருந்து பிரிப்பதால, அதாவது கூறு செய்வதால கூற்றுவன். இவருடைய அமைச்சன் காலன். நனி பேதையே நயனில் கூற்றம், காலனும் காலம் பார்க்கும். இந்த புறநானூற்று பகுதிகளில் அரசனை யமனோடு தொடர்பு படுத்தி இருக்கிற நயம் குறிப்பிடத்தக்கது. ரவிதாசனும் தேவராளனும் பேச்சை நிறுத்திட்டு பழுவேட்டரையரின் நிலை எப்படி இருக்குதுன்னு அங்கே போய் பார்க்க போகிறாங்களா? இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரா சேர்ந்து வெள்ளத்தில் புரட்டி தள்ளுறது எளிதாக இருக்குமே. ரெண்டு பேரும் அங்கிருந்து புறப்பட்டா இங்கே மறைஞ்சி நிற்கிற பழுவேட்டரையர் வெளிப்படுவாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 9:15. பண்பலையில் இணைய உலா வருவது பாடலோடு பயணம். ஒரு பக்கம் பகல் முழுக்க உழைத்து கலைத்து வீட்டில் வானொலி பெட்டிக்கு அருகே நல்ல இனிமையான மென்மையான பாடல்களுக்காக காத்திருக்கிறீங்க. அதே நேரம் பயணத்தில் இருக்கும்போது காரில் கேட்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை பேருந்துகளில் பாடல் கேட்குறவங்களாக இருக்கட்டும், ஒரு ரம்யமான சூழல் அப்படிங்கிறது, மனசுக்கு இதமான சூழல் அப்படிங்கிறது அந்த பாடலை கேட்கும்போது, பயணத்துலேயும் சரி வீட்டில் இருக்கிற இந்த ஓய்வான நேரத்துலேயும் சரி மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வகையில் பண்பலையில் வரப்போகுது பாடலோடு பயணம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக,
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220-5-4255.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
1: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நவ்லெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நேர்களை நமது பண்பலையில் 4 இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் விழுங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 வசந்த் அண்ட் கோ விழுங்கும் விளக்கேற்றும் வேளை. இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாடலோடு பயணம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் கேட்கலாம்.

0: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
2: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாடலோடு பயணம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்பாக நேயர்கள் இப்போது கேட்கலாம் எல்லையற்ற சிறகுகள். இது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா, நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமயங்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல். முனியா, அதாவது கருந்தலை சில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்கு. சோ முனியா அப்படின்னாலே மூணு கலர், ட்ரை கலர் முனியான்னு இருக்கு. மூணு கலர்ல இருக்கும், அதோட அழகு ஒரு கலர்ல இருக்கும், முகத்துல இருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கலர்ல இருக்கும், உடம்பு வந்து ஒரு கலர்ல இருக்கும். அதனாலதான் இதை வந்து ட்ரை கலர் முனியான்னு சொல்றோம். இதுவும் வந்து புதர் மாடி இருக்கக்கூடிய இடத்துல, அந்த வயல்வெளிகள் நிறைந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. இதுவுமே வந்து பூச்சினங்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கடல் காக்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கடல் காக்கையை நீங்க எங்க பார்க்கலாம்னா, இதெல்லாம் இப்போ வந்து வயல்வெளிகளில் பார்த்தோம், நீர்நிலைகளில் பார்த்தோம், மரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகளை பார்த்தோம். இது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து கடல் காக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கடல் காக்கைகள், அதை எப்படி சொல்லுவோம்னா கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு முக்கியமான ஸ்பீஷியஸ் என்ன அப்படின்னா சிலண்டர் பெல்லடு கல், மெல்லிய அழகு கடற்காக்கை. பேர்லயே காரண பேர் தான், மெல்லிய அழகு கடற்காக்கை. இது வந்து கடற்கரை ஓரத்துல அந்த மீன், சின்ன சின்ன குட்டி மீன், நண்டுகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சாப்பிடக்கூடியதான் இந்த கடற்காக்கை. அது முன்னாடி சொன்ன பாக்குறதுக்கு பியூர் ஒயிட்டா இருக்கும், பட் இதை நம்ம ஏன் கடற்காக்கைன்னு சொல்றோம்னா, இதோட சவுண்ட் வந்து நம்ம நார்மல் காகத்துக்கு இருக்கக்கூடிய சவுண்டும் இதுவும் சேமா இருக்கிறதுனால இதை கடல் காக்கைன்னு சொல்றோம். பிளாக் ஹெட்டட் கல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கருப்பு தலை கடற்காக்கை. பிரவுன் ஹெட்டட் கல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பழுப்பு தலை கடற்காக்கை. இதோட வண்ணங்களை வச்சு இதை வந்து பேர் வந்து வேற வேற சொல்றாங்க. பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ரொம்ப தூரம் வரக்கூடிய பறவையை வந்து நம்ம ஆலா பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆலா பறவைகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். டர்ன்லயே நிறைய இனங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது வந்து ரிவர் டர்ன், ஆற்று ஆலா அப்படின்னு சொல்லுவோம், விஸ்கல் டர்ன், மீசை ஆலான்னு சொல்லுவோம், காஸ்பியன் டர்ன், லிட்டில் டர்ன், சிறிய ஆலா. இந்த ஆலா பறவைகள் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா ஆற்று ஓரத்துல, நீங்க வந்து பொதுவா ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா, அந்த ஆறும் கடலும் கடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மீன்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய இடமா பார்த்து சிறு சிறு சிறு மீன்களை வந்து சாப்பிடக்கூடியதா இருக்கும். நிறைய ஈபி லைன்ஸ்ல, ஆற்று ஓரத்துல தாண்டி போகக்கூடிய ஈபி லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க அங்க நிக்கிறத பாத்துருக்கலாம். சோ நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்குறதுக்கு புறா மாதிரி இருக்கு, அது வந்து வெள்ளை புறா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து புறா கிடையாது, எல்லாமே ஆளாயினம். ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரியும் கலருக்கு தகுந்த மாதிரியும் அது வந்து வேறுபடும். சோ இது இல்லாம இயற்கை பூச்சிக்கொல்லிகள், இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா பூச்சிக்கொல்லிகளை வந்து விவசாயத்துக்கு அடிக்கிறதுனால நிறைய பூச்சிகள் அழியறதுனால பறவைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு. சோ வந்து ரெண்டு ஸ்பீஷியஸ் மிக முக்கியமான ஸ்பீஷியஸ், இது வந்து நீங்க பொதுவா பஸ்ல போகும்போதோ இல்ல நார்மலா வீட்டுல இருந்து பார்க்கும்போதோ ரொம்ப பறவை சைஸுக்குலாம் இருக்காது. பட்டர்ஃபிளையோட கொஞ்சம் பெருசா பறக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த சைஸுக்கு, ஆனா ரொம்ப ஸ்பீடா பறந்து போயிட்டு இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பான் ஸ்வாலோ, அதுக்கப்புறம் காமன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்பீஷியஸ் இருக்கு. பான் ஸ்வாலோ, காமன் ஷிஃப்ட், அது எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அது நிக்கவே நிக்காது, பறந்துட்டே இருக்கும். அது என்னன்னா பறந்துட்டு இருக்கும் போதே இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து சாப்பிடக்கூடியது, கொசுக்களை வந்து சாப்பிடக்கூடியது. அதனாலதான் இந்த ரெண்டு ஸ்பீஷியஸும் என்ன சொல்றாங்கன்னா இயற்கை பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளுக்கு டிராவல் ஆகி வருதுன்னா ஐரோப்பால இருந்து வரக்கூடிய ஸ்பீஷியஸ் இது. இது வந்து ஒரு ஒரு சீசன்ல ஒண்ணு பாக்கிறோம் இந்த மாதிரி பூச்சிகள் உற்பத்தி அதிகமா இருக்கக்கூடிய அந்த சீசன்ல வந்து இது வந்து இருக்கிறதுனால அது இயற்கையாவே வந்து அந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்றதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.

0: தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள், புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்று புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிக்கோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், இரவு 9:46. நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 குழாவரும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடரை வழங்குவோர் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்.
6: சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.

0: நேர்களே, நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: சுப முகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில்.

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது பாடலோடு பயணம். இன்றைய நிகழ்ச்சியில் பட்டாக்கத்தி பைரவன், கண்ணோடு கண், மீண்டும் கோகிலா, ஜோதிமலர், அன்னை வயல் மற்றும் செந்தூரப்புவி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் உலா வந்தன. பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, வாணி ஜெயராம், எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா ஆகியோர் பாட கேட்டோம். சங்கர் கணேஷ், சிற்பி மனோஜ் கியான், விஜயபாஸ்கர் மற்றும் இளையராஜா ஆகியோரது இசையில் பாடல்கள் உலா வந்தன. நிறைவு பெறுகிறது இன்றைய பாடலோடு பயணம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
4: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தார்பாய்கள், கிரீன் அண்ட்வோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்,
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள், சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம்.

0: கும்பகோணம் திருவாரூர்.
1: விரைவில் மயிலாடுதுறை.
2: ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கணவன் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு வருமானம் ரொம்ப குறவாவே கிடைச்சிட்டு இருந்தது. அடுத்த வீட்டில் எதிர் வீட்டில் அந்த பொருள் வாங்கியிருக்காங்க, இந்த பொருள் வாங்கியிருக்காங்க. நாம் இப்படி எந்த பொருளும் வாங்காமல் இப்படி இருக்கோமே, நமக்கு எப்போதான் நல்ல காலம் வரப்போகுதோ அப்படின்னுட்டு அவனோட மனைவி சதா புலம்பிக்கிட்டே இருப்பாள். இப்போது நம்ம பட்டினி கிடக்காம ஏதோ வயிறார சாப்பிட்றோம் இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னுட்டு கணவன் ஆறுதல் சொல்வான். அவனோட மனைவி அதை ஏற்காமல் அவனை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாள். அவன் ஒரு நாள் பொறுமை இழந்து, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வா, அதுதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது, ஏதாச்சும் மாற்றம் வரும், நமக்கு மகிழ்ச்சியும் வரும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அவள் பெரிய கூச்சல் போட்டா. என்னது, நான் கேட்டதை வாங்கி தர உன்னால் முடியலை, என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப பார்க்குறியா, இரு அது ஒரு பாரு கிணறு, அதில் போய் நான் விழுந்து சாகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொள்ளையில் இருக்கிற கிணத்தை நோக்கி ஓடுனான். வேகமாக போனவ அப்படியே கிணத்தடியில் நின்று அவங்க வீட்டுக்கார் வராரா அப்படின்ட்டு சிறிது நேரம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டான். கணவனுக்கு உள்ளூரே கொஞ்சம் பயம் இருந்தது. அவள் கிணத்துல விழுந்து இறந்துட்டா தான் தள்ளி விட்டதா ஊரார் அவதூறு கூறுனா என்ன செய்யறது அப்படின்ற பயம் அவனை விட்டு அகலலை. சில நாட்களுக்கு பிறகு எதிர் வீட்டில் உள்ள அம்மா வெளியூரிலிருந்து புடவைங்களை வாங்கி வந்து விட்டுட்டு இருந்தாங்க. மாதா மாதம் 20 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மனைவியும் அவங்கிட்ட வந்து கேட்டான். இப்போ நமக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய சிரமமான நிலைமை இருக்கு. இன்னும் பழைய புடவை கடன் வேற மாதம் 20 ரூபாய்க்கு இருக்கு. இப்போ இதுக்கு எங்க போறது, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஒரு புடவை வாங்கி தர்றதுக்கு வக்கில்ல, என்ன வாழ்க்கை இது, நான் கிணத்துல விழுந்து செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிணற்றடிக்க ஓடுனா மனைவி. கணவன் பேசாம உட்காண்டிருந்தான். கொஞ்ச நேரத்துல அவ திரும்பி வந்துட்டான். மறுநாள் தனக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்க அப்படின்னுட்டு முதலாளி கிட்ட கேட்டுக்கிட்டான். என் மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியல, அடிக்கடி என் மனைவி கிணத்துல விழுந்துடுவேன் கிணத்துல விழுந்துடுவேன்ட்டு கிணத்தடிக்கு ஓடுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தன் முதலாளி கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டான். கிணத்துல விழுவேன்ட்டு அவ சொல்றதுக்காகலாம் நீ பயப்படாத, இனிமே அவ அப்படி சொன்னா தைரியமா நீ கிணத்துல போய் விழு, எனக்கு தொல்லை ஒழியும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தைரியம் கூறினாரு முதலாளி. அவ விழுந்துட்டா என்ன செய்யறது, எனக்கு அவமானமாயிடுமே அப்படின்னு சொன்னான் கணவன். அப்படி சொல்லிட்டு இருக்கவ ஒரு நாளும் விழமாட்டா, தைரியமா இரு அப்படின்னு சொன்னாரு முதலாளி. கொஞ்ச நாள் கழிஞ்சது. இப்படியெல்லாம் வறுமையில போராடிட்டு இருக்க முடியாது, நான் கண்டிப்பா கிணத்துல விழுந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிணத்துக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தான் அவன் மனைவி. என்னை தொல்லப்படுத்தாத, நீ கிணத்துல விழுவதற்கு நான் பயப்பில்லை, எல்லாருமே ஒரு நாள் சாக வேண்டியவங்க தான், யாரோட உயிரையும் யாரும் தடுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு அவன் கேட்டான். ஓ என்ன சாகவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சவ மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டான். அதோட கிணத்துல விழுவேன் அப்படின்னு அவ சொல்றதே இல்லை. அதோட அந்த கணவருக்கு அந்த பயமும் நீங்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வர வருமானத்தை வச்சு சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள். இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தார்பாய்கள் கிரீன் நெட்வொர்க்ஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலையில் இணைய உலா வருவது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியின் இப்பகுதியினை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ஜிக்கி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
4: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை பிற்பகல் 12

0: மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர் முன்னதாக நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
0: நேர்களை நமது பண்பலையில் 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ-பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 860-820-7777.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் குமுதம் படத்திலிருந்து. வரும் இந்த பாடல் சீர்காழி S. கோவிந்தராஜன், P. சுசீலா ஆகியோர் பாடியது.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: சுப முகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
5: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அம்பிகாபதி படத்திற்காக பி பானுமதி பாடியது ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் பாடல்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நேரம் 10:20 இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் உழவரும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் குங்குமம் படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இணைந்து பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல், வரிகள் கே.வி. மகாதேவன் அவர்களின் இசையில்.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல் தெய்வத்தாய் படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடியது. வாலி அவர்களின் பாடல் வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில்.

0: பன்மொழியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் வெல்லரி வழங்கிய இரவும் மலரும். நிகழ்ச்சியின் பகுதி உங்களுக்கு வழங்கியோர் நமது பன்மொழியில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இதுவரை உலா வந்த இரவு மலரும் நிகழ்ச்சியின் அப்பகுதியை மேலும் வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 10:20 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலத்தால் அழியாத கவியாகங்களை கொண்டு வரும் இரவும் மலரும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்கிறது.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் பூக்காரி படத்திற்காக எல்லாரும் ஈஸ்வரி பாடியது வாலி அவர்களின் பாடல் வரிகள் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் கேட்கலாம்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: சுபமுகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: மாவட்ட கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: ஒரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நேற்று இன்று நாளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

நேரம் இரவு 10:41 30 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலர் முயற்சியோடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக

0: எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட வனவீரன கூட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில், குறிப்பா நாகப்பட்டினம் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியான அக்கரப்பட்டை, வேளாங்கண்ணி, தலைஞாயிறு அந்த மாதிரி பகுதிகளில் வந்து அலையாத்தி காடுகள் வந்து அதிகமாகவே இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்கரப்பேட்டை பகுதியில் கடலும் அந்த கடல் நீரும் மழை நீரும் சேரக்கூடிய பகுதியில் இயற்கையாகவே அலையாத்தி காடுகள் வந்து அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து பறவைகள் இருக்கக்கூடியதும் வந்து வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஸ்பெஷல் டீம் நம்ம ஃபார்ம் பண்ணி இந்த வேட்டையாடுதலை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு ரோந்து பணி, அதாவது பறவைகள் வேட்டைகள் தடுப்பு ரோந்து பணி வந்து வனத்துறை சார்பாக நம்ம மேற்கொண்டிருக்கோம். புதிதாக அலையாத்தி காடுகளை வந்து உருவாக்குறதுக்கான வாய்க்கால் வெட்டும் பணியும் செஞ்சிருக்கோம். அதை வந்து நல்லபடியாக வெட்டியும் இருக்கும். அதில் நம்ம நிறைய மரக்கன்றுகளை வந்து நம்ம நட்டு நம்ம வந்து அலையாத்தி காடுகளை வளர்க்குறதுக்கான ஒரு முக்கிய பணியை வந்து முன்னெடுத்திருக்கோம். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்புரம் வேளாங்கண்ணி பகுதிகளில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகளை வந்து நல்ல முறையாக வந்து பராமரிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய, பொதுவாக வந்து வேதாரண்யம் நோக்கி போகக்கூடிய பறவைகள் எல்லாமே இப்போ அந்த இன் பிட்வீன் கேப்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் உணவுக்காக எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கேட்போம், வேதாரண்யத்தில் வந்து பூநாரைகள் இருக்கா அப்படிங்கும்போது அங்கே இருக்கு, அப்போ கண்டிப்பாக இன்னொரு 2-3 டேஸ்ல இந்த ஏரியாவுக்கு வந்துடும்னா கண்டிப்பாக அது வந்துடும். ஒரு 3-4 வருடங்களாக அலையாத்தி காடுகளோட வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய பறவைகள் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. பிரதாம ராமபுரம் பகுதியில வந்து ஒரு நன்னீர் ஏரி இருக்கு, ஒரு ஆழமற்ற ஒரு நீர்நிலை பகுதி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த கோழி இனங்கள் அதிகமா இருக்கும். தாழை கோழி, அதாவது ஸ்வாம்ப் ஹென், பர்பிள் ரம்படு ஸ்வாம்ப் ஹென், நாம கோழி, காமன் கூட்டு, மூர்கன், இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். சோ அதை இப்ப நாங்க கடந்த ஒரு 3-4 வருடங்களா பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வெறும் நீர்நிலை பகுதிகளா மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன புதை செடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நன்னீருக்குள்ளே வளரும் போது பகல் நேரம் முழுவதுமாக அது வந்து உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஓய்வெடுக்கக்கூடிய இடமாகவும், இப்போ குறிப்பா ஒரு 2-3 வருடங்களா அது இனப்பெருக்கத்துக்கு தகுந்த இடமாகவும் மாத்திட்டு அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்கல, இப்ப இந்த பிஆர்புரம் ஏரியால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுந்தா மாவடிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காரப்பிடாகை அளம் ஒரு மிகப்பெரிய நீர்நிலையை கொண்ட ஆழமற்ற ஒரு லெகுன் பகுதி மாதிரி இருக்கும். சோ கடந்த 3-4 வருடங்களா 35க்கும் மேற்பட்ட பறவை இனங்களை வந்து நம்ம அங்க ஐடி பண்ணியிருக்கோம். சோ அங்கேயும் ஸ்பெஷல் டீம் போட்டு ரெகுலரா வந்து பறவை வேட்டை தடுப்பு பணியை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். வாழ்விடம் வந்து அழிக்கப்படாமல் பாதுகாக்கிறோம். ஏன்னா வந்து வெறும் நீர்நிலைகள் மட்டுமே இருந்தால் அதுக்கு உணவு கிடைக்கும், அதுக்கு பாதுகாப்பான இடம் வந்து போகணும். மார்னிங் டைத்துல எல்லாமே வந்து தெற்கு திசையிலேருந்து இந்த இடத்துக்கு வரும். சோ திருப்பி பாத்தீங்கன்னா இந்த திசையிலேருந்து மறுபடியும் தெற்கு திசையை நோக்கி போகும். சோ அதுக்கு காரணம் என்னன்னா பகல் ஃபுல்லா அது உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கு மறைவிடத்தை தேடி போகுது. சோ அந்த மறைவிடம், அதாவது அது மறைவிடம்

அதிகமா எடுத்துக்கிறது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அலையாத்தி காடுகளை தான். சோ அந்த அலையாத்தி காடுகளை உருவாக்கக்கூடிய பணிகள் வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரப்பிடாகை அலம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 113 ஹெக்டர் நிலப்பரப்புல வந்து அலையாத்தி காடுகளை வந்து இயற்கையான முறையிலயும் இருந்தது, அதை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதை வந்து ரீஸ்டோரேஷன் ஒர்க்கும் பண்ணி அதை நல்ல முறையில் அந்த வாட்டர் சோர்ஸை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பறவைகளோட வாழ்விடம் வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக நாம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது அந்த வலசை வரும் பறவைகளோட எண்ணிக்கை வந்து மேலும் வந்து அதிகரிக்கக்கூடும். அதை தாண்டி ஒரு முக்கியமாக வனத்துறை சார்பாக நம்ம அலையாத்தி காடுகளை பாதுகாக்கிறதையும் முன்பிருந்த அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கிறது மூலியமாகவும் பறவைகளோட வாழ்விடம் மற்றும் மேற்கொண்டு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கிய பங்கை வந்து நம்ம மாற்றிட்டு இருக்கோம். கடற்கரை ஓர இருக்கக்கூடிய அந்த வனப்பரப்புல நம்ம வந்து சவுக்கு தோட்டங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். காற்றோட திசையை நம்ம மாற்றி அதோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பிளஸ் நம்மளுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு தங்குவதற்கோ இல்ல ஓய்வெடுக்குவதற்கோ இல்லைன்னா கூடு கட்டி கொள்வதற்கோ தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சவுக்கு மரங்களை நம்ம நட்டுட்டு இருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா நல்லா வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல அந்த பறவைகளுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் அது ஒரு வந்து புகலிடமா இருக்குங்கிறதுக்காக அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.

0: எல்லையற்ற சிறகுகள் உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சரக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தந்த தகவலினை கேட்டீர்கள்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் கேட்கலாம்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: சுப முகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
4: உள்ளூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள்.
6: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
1: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்று வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
9: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேலும் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
1: வரும் இந்த பாடல் பி சுசீலா டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து.

0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: சிமார்ட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்ட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
6: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங்

0: சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P சுசீலா இணைந்து பாடியது. புலமைப்பித்தன் அவர்கள் ஏற்றிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. புலமை பித்தன் அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பண்பணியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். மீண்டும் பண்பலையில் இரவும் மலரும் உலாவரும் நாளை இரவு 10 மணிக்கு. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேரம் இரவு 11 மணி, இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருவது காற்றலியில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேரிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பானது நாளை பகல் 1:15 முதல் உலாவரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல். காலை 7:30 உலாவரும் மனைவியின் நலமா. உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ரூமிலா அவர்கள். காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கள் உரையினை வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் கேட்கலாம். பங்கேற்கும் தளிர் ஜி தர்ஷிகா. புதுப்பொழுது திரைசி உலாவரும் காலை 7 மணிக்கு 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 முதல் புதுப்பொழுது தொடரும். காலை 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாட்டு பட்டாசு கேட்கலாம். 8:30 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு தொடரும். காலை 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் காலை 9:05 தொடங்கி. காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். அதனையடுத்து 9:35 முதல் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் தொடரும். காலை 10:05 நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இது எங்கள் ஏரியா. நாளை அரியலூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நாளை முற்பகல் 11:00 தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இவர்களோடு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் வணக்கம் தோழி உலாவரும். இது 11:30 முதல் பகல் 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி தர்ஷிகா. பகல் 12:10 நாகை மூராசன்ஸ் அண்ட் அடிமேட்ஸ் திருச்சி மற்றும் சீலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. 12:50 ரெட்ரோ ரீதம்ஸ், 1:55 மல்லிசை, பிற்பகல் 2:00 நாங்கள் கேட்டவை. பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் சீர்காழி எஸ் மணிமேகலி சுந்தரம் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு. பிற்பகல் 2:30 முதல் சிறுவர் சொல்லி கேட்கலாம் நிகழ்ச்சியில். காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் புனித தெரசா அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. பிற்பகல் 3:00 லைக் ஷேர் கமெண்ட், 3:30 முதல் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4:00 காரைக்கால் கடற்கரையிலிருந்து ஜாலி ஜங்ஷன் நேரலையாக. மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சீல மங்களம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வெள்ளை. மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். மாலை 6:20 நாச்சர்பயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். பாட்டுப்பெட்டி மாலை 6:25, 6:40 பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் நாளை மாலை 6:45 நிகழ்ச்சியில் வேதாரண்யம் திருமலைக்காடர் துர்கையம்மன் திருக்கோயில் இடம்பெறுகிறது. 7:00 இசைத்தன்றல், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. காற்றலையில் நாளை நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை தொடரும் டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி ஏப்ரஹாம். External Affairs Minister Dr. S. Jaishankar has called for reform of the UN Security Council, saying India and Africa cannot remain underrepresented in global decision-making. Addressing a gathering at the Adwa Victory Memorial Museum in Ethiopian capital Addis Ababa, Dr. Jaishankar called for fair African representation in both permanent and non-permanent membership and recall